அருளமுதம் தந்து அன்பின் ஆதி மூலமாக இசைச்சரம் தொடுத்து இனிய விடியலை இறைவனின் துதியோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நிற்புழி 5 அருள் மாலை.

உள்ளத்தில் அன்பாய், உயிரினில் ஒளியாய், எப்போதும் துணையாய் தொடர்ந்து நிழலாய் இருக்கும் இறைவனை இறைப்பாக்களால் சரம் தொடுத்து நிறைவு பெறுகிறது கோடை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள ரோஹித் யாதவ், ஓட்ட பந்தயத்தில் வெண்கலம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீளம் தாண்டுதலில் வெள்ளி வென்ற முரளி ஸ்ரீசங்கருக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரயில்களில் விபத்துகளை தடுக்கும் வகையில் பொருத்தப்படும் கவாஜ் பாதுகாப்பு கருவிகளை வடக்கு ரயில்வேயில் அடங்கிய 614 வழித்தடங்களில் பொருத்துவதற்கு 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மதுராந்தகத்தில் மாற்றுத்திறனாளி சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ள நிலையில் இது தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் கடலோரப் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 4 பேரை கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச்சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் தேக்கம்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான பதிவு சான்றிதழை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று மொஹாலியில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. Thank you.

இறைவனை இன்னிசையால் துதிக்க கொடை பண்பலையின் நொற்புலை ஐந்தில் இது வசந்த விடியல். வணக்கம் நேர்களே,

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பசப்பு உரு பருவரல் குரல் எண் 1185.

0: கூறுவது.
1: அங்கே பார் என் காதலர் பிரிந்து சென்று கொண்டிருப்பதை, இங்கே பார் என் மேனியில் பசலை நிறம் படர்ந்து கொண்டிருப்பதை. குறள் எண் 1185 அதிகாரம் பசப்புரு பருவரல்.
0: உவக்கான் எம் காதலர் செல்வார், இவக்கான் என் மேனி பசப்பூர்வது.
1: அங்கே பார் என் காதலர் பிரிந்து சென்று கொண்டிருப்பதை, இங்கே பார் என் மேனியில் பசலை நிறம் படர்ந்து கொண்டிருப்பதை. குறள் எண் 1185 அதிகாரம் பசப்புரு பருவரல்.

0: நேரம் காலை 6:09.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலிங் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: இப்போ எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

கொடை பண்பலை 100.5 இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 6:25 ஆலய உலா, 6:30 அணில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7:00 சுகமான காலை, 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமான் சின்னர்வேரின் இன்று அன்று, காலை 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராக, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் மனதோடு ராகம் இன்று கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:10 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம், காலை 9:00 உஷா சன்ஃபிளார் ஆயில் அணில் டபுள் ரோஸ்டர் ரவா வழங்கும் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.

வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வனம் குரலின் குரல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் மு கவிதா அவர்கள். காலை 10 மணிக்கு கலையும் கானமும், முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். இன்று பாடலின் இடைப்பட்ட வரிகளை கொண்டு பாடலை கண்டுபிடித்தல். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், இன்று படித்ததில் பிடித்தது. 12:20 வத்தலக்கொண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வழி மீள வழி. பிற்பகல் 1 மணிக்கு காவிய கணங்கள் அரங்கேறும் தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 வென்றார் வந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தேனி மாவட்டம் சுரேஷ். 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்று நிகழ்ச்சிக்காக பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் வீர சோழபுரம் கணேசன். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசியின் வண்ணத்தூரிகையில் சினிமா கொட்டகை. 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், அணில் டபுள் ரோஸ்டர் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்தூரிகையில் சினிமா கொட்டகை. மாலை 5 மணிக்கு இடைக்கால ராகங்களால் இதயம் நிறைக்க சித்திரச்சவானம். 5:30 வைக்கிங் மனின்ஸ் அண்ட் பிரீஸின் சித்திரச்சவானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் விளக்கேற்றும் வேளையில் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு. 7:30 சொந்த பந்தம். 8:00 இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இன்று நாணகில் சிக்கு புக்கு விளையாட்டுகள் விளையாடலாம். 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். 9:00 கொடை தென்றல் விருந்தினர் விருப்பமாக நிகழ்ச்சியில் போடி ஏல விவசாயிகள் சங்க கல்லூரி முதல்வர் எஸ். சிவகுமார் அவர்களுடன் ஓர் சந்திப்பு. 10:00 நினைவி சுகம் தொலைபேசி வழி நேரடி நேரலை நிகழ்ச்சி இன்று சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இடைவிடா இசையோடு இரவு சிறகு. இவை யாவும் கொடை பண்பலை நோற்பலி 5 இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.

0: உப்மாவா போரான டிஷ்
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
7: பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.

கோடை பண்பலை 100.5 ஆலய உலா. தூத்துக்குடி மாவட்டம் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கலாம் என்று

நவநிதிகளுக்கும் எண்ணிலடங்காத பெருஞ்செல்வத்துக்கும் அதிபதியானவன் குபீரன். அவன் சிவன் பக்தன். தன் வழக்குப்படி ஒருமுறை கைலாயத்துக்கு வந்த அவன் சற்று தயங்கினான். ஈஸ்வரனும் உமையையும் ஏகாந்தத்தில் இருந்தார்கள். அப்போதைய மலைமகளின் பேரொளியால் புத்தி பேதலித்தது குபீரனுக்கு. நேரடியாக இரு கண்களாலும் பார்க்க தைரியமில்லாததால் ஒரு கண் மூடி மற்றொரு கண்ணால் கைலி நாயகியின் அழகை கண்ணுற்றான். இதை அறிந்த உமை மிகுந்த கோபம் கொண்டு தன்னை நோக்கிய அவனுடைய அந்த கண் பால்படட்டும், அவன் உருவமும் விகாரம் அடையட்டும் என்று சபித்து விட்டாள். அது மட்டுமல்ல, எந்த செல்வத்தால் இது போன்ற ஓர் இலிச்செயலை செய்ய நீ இருமாப்போடு முன்வந்தாயோ அந்த செல்வம் முற்றிலும் உன்னிடமிருந்து விலகட்டும் என்று சினத்துடன் கூறினாள். ஒரு கண் இழந்து வடிவமும் கோரமாகி செல்வம் அனைத்தும் இழந்து தன் செருக்கு முழிந்த குபீரன் செய்வதறியாத திகைத்தான். அழகும் போய் செல்வமும் போய் துக்கமடைந்த குபீரன் சிவபெருமானை சரணடைந்து தன் குற்றத்தை பொறுத்தருளுமாறு வேண்டினான். அவரோ, பார்வதியால்தான் அவள் அளித்த சாபத்துக்கு விமோசனம் தர முடியும் என்று கூறிவிட குபீரன் அன்னி பாதங்களை அழுதபடி பரவினான். அன்னி மனம் இழகினாள். என்றாலும் அவனது துர்ச்செயல் அவனுக்கு மட்டுமல்லாமல் அவனை பார்க்கும் மற்றவர்களுக்கும் ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும் என்று தீர்மானித்தாள். ஆகவே உன் ஒரு விழி போனதும் உன் உருவம் விகாரமடைந்ததும் உனக்கு நிரந்தர தண்டனையாக இருக்கட்டும். ஆனால் உன் செல்வங்களை நீ மீட்டுக் கொள்ளலாம். இப்போதைக்கு அந்த செல்வங்கள் எல்லாம் தாமிரவருணி ஆற்றங்கரையில் அதர்ம பிஷுன சீஸ்திரத்தில் பெருமாளின் பாதுகாப்பில் உள்ளன. தாமே விரும்பியவரை சரணடைந்த அந்த செல்வங்களை நீ திருமாலை குறித்து தவமிருந்து அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆறுதல் யோசனை தெரிவித்தார்.

ஓரளவு மனசாந்தி கொண்ட குபீரன் அதர்ம பிசின தலத்துக்கு, அதாவது அதர்மத்தை அழித்து தர்மம் கோளோற்றிய தலத்துக்கு விரைந்தான். பொருணை நதியில் நீராடினான். பெருமாளை நோக்கி ஆழ்ந்து தவமிருந்தான். வைத்தமாநிதி பெருமாள் அவன் முன் பிரத்யட்சமாகி அவனுடைய வேண்டுகோளை கேட்டார். பிறன்மனை நோக்கிய குற்றம் மிகவும் கொடியது என்பதால் குபீரனுக்கு முழு செல்வத்தையும் வழங்காமல் ஓரளவு மட்டும் திருப்பி அளித்தார். நீ செய்த செயலால் பார்வதி மட்டுமல்ல, உன் செல்வங்களே உன் மீது வெறுப்பு கொண்டன. முறைகேடான காமம் எவ்வளவு கொடியது என்பதை உனக்கும் உலகோர்க்கும் உணர்த்தவே உன் சொத்துக்கள் முழுவதையும் நான் திருப்பித் தரவில்லை என்றும் விளக்கம் கொடுத்தார் திருமால். அந்த செல்வங்களை பெற்று தன் இருப்பிடத்துக்கு திரும்பினான் குபீரன். குபீரனின் நவநிதிகளும் இங்கே நீ

0: நீராடியதால் இந்த தீர்த்தம் நிதி தீர்த்தம் என்றழைக்கப்படுகிறது. அந்த நதிகளை அரவணைத்து அடைக்கலம் கொடுத்ததால் பெருமாள் வைத்தமாநிதி பெருமாள் என்று போற்றப்படுகிறார். இந்த கோயிலில் வலது கரத்தை தன் தலையடியில் வைத்து அனந்த சயனம் கொண்டிருக்கிறார் பெருமாள். ஒரு மரக்கால் இவரது தலையணையாக அமைந்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மரக்காலால் தான் குபீரனின் செல்வங்களை அளந்து கொடுத்தார் பெருமாள். கோயிலினுள் மூலவருக்கு எதிரி வழக்கம் போல் கருடன் சன்னிதி உள்ளது. உற்சவரான நித்திய பவித்ரன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அழகு தரிசனம் அருள்கிறார். வெளிப்பிரகாரத்தில் குமுதவள்ளி தாயார் தனி சந்நிதியில் சேவை சாதிக்கிறார். கோளூர் வள்ளி தாயாரும் தனியே வீச்சிருந்து அருள் பாலிக்கிறார். தென் திருப்பேரையிலிருந்து ஆழ்வார் திருநகரி போகும் வழியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் தரிசனம் அளிக்கிறார் வைத்தமாநிதி பெருமாள்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: கோடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
1: அணில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது
2: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: நம் மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பண்மலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வசந்த விடியல். இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து குட்டி செல்வங்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz.
1: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
2: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். பூந்தளிர் நேரம். பூந்தளிர் அழகாக நம் கண் முன்னே நின்றுட்டுருக்காங்க. அதுவும் அவங்களோட அடையாள அட்டையை கையால் ஆட்டிகிட்டே நின்றுட்டுருக்காங்க. அவங்க யார், என்ன படிக்கிறாங்க, எல்லாமே கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர்?
1: My name is Shanika.
0: இஷானிகா, சரியா? அப்பா பேர் என்ன?
1: மணிகண்டன்.
0: அம்மா பேர்?
1: நிவேதா.
0: சரி, உங்களுக்கு அண்ணா இருக்காங்களா?
1: இருக்காங்க.
0: அண்ணா பேர் என்ன?
1: சர்வலிங்கேஷ்.
0: உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்கள் அண்ணாவாமே, அப்படியே அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்குருவாங்களாமே, அப்படியா?
1: ஆமாம்.
0: அண்ணா உங்களுக்காக என்னென்ன பண்ணுவாங்க?
1: விளாடுவாங்க.
0: என்ன விளாடுவீங்க அண்ணாவோட?
1: டைஸ் வச்சு விளாடுவோம்.
0: டைஸ் வச்சு விளாடுவீங்களா? ஓ, சரி சரி. நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? உங்கள் ஸ்கூல் பேர் என்ன? கேட்கலையே, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: எல்கேஜி.
0: எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: ஜான் மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல்.
0: சூப்பர். உங்களுக்கு ஸ்கூல் வர பிடிச்சிருக்கா? ஜாலியாக இருக்கா? எப்படி இருக்குது?
1: ஜாலியாக இருக்குது.
0: ஸ்கூலில் என்னென்ன பண்ணுவீங்க?
1: படிப்போம்.
0: ஆ, அப்புறம் விளையாட மாட்டீங்களா? டான்ஸ் ஆட மாட்டீங்களா?
1: விளாடுவோம்.
0: ஆ,
1: டான்ஸ் ஆடுவோம், எல்லாமே பண்ணுவோம்.
0: என்ன விளையாடுவீங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லலாமா? எனக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு சொல்லி கொடுங்களேன் ப்ளீஸ்.
1: சொல்லி கொடுக்குறேன்.
0: ஆ, என்ன விளையாடுவீங்க ஒரு விளையாட்டு?
1: ஸ்லைட்.
0: ஸ்லைடா? ஓ, சரி சரி. எப்படி விளையாடுவீங்க?

0: லேம்ப்ல ஏறி விளாடுவேன்.
1: ஓ, அப்படியே அந்த ஏனியில் ஏறுற மாதிரி இருக்குமே, ஏறிட்டு அப்படி சர்றன்னு சறுக்குமே, அதுவா? ஓ, சரி, நான் வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா? நானும் விளையாட ஆசைப்படுறேன்னு. என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா?
0: கூட்டிகிட்டு போகிறேன்.
1: சரி, இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க?
0: திருக்குறள்.
1: திருக்குறளா? எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே சொல்லுங்களேன், கேட்டுடலாம்.
0: அகர முடியெல்லாம் ஆறு பகவான் முற்ற உலகு செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளாம் தலை தீனால் சுத்தப்பு உள்ளாரும் மாறாரு நாவினால் சுத்தவாறு நன்றே மறப்பட நன்றன்று நன்றல்லரு அன்றே மறப்பட நன்று கற்கட்டப்பு
1: அழகாக திருக்குறள் சொன்னீங்களே, சூப்பராக இருந்துச்சு. யார் சொல்லி கொடுத்தா?
0: மெர்சி மிஸ்.
1: ஓ, உங்களுக்கு மெர்சி மிஸ் ரொம்ப பிடிக்குமா?
0: பிடிக்கும்.
1: சூப்பர். சரி, நீங்கள் பெரிய ஆள் ஆகி என்ன ஆக போகிறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டரா? ஏன் டாக்டர் ஆக போகிறீங்க?
0: மேனேஜருக்கு கொடுப்பேன்.
1: மெடிசன் கொடுப்பீங்களா? இப்போ எனக்கு ஒரு மாதிரி காய்ச்சல் அப்படி சொல்லி வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஊசி போட்டுருவீங்களா எனக்கு? வலிக்குமே, ஊசி போட்டா வலிக்காம போடுவீங்களா? எப்படி போடுவீங்க? வலிக்க வலிக்க போடுவீங்களா, வலிக்காம போடுவீங்களா?
0: வலிக்காம போடுவேன்.
1: அப்ப நீங்க சூப்பர் டாக்டரா இருப்பீங்க என்ன? சரி, அப்ப நான் வரட்டா, நான் வந்து பாக்கட்டா உங்களை? சரி, கோடை பண்பலை சார்பாக நீங்க ஒரு தலை சிறந்த மருத்துவராக வாழ்த்துகள். நன்றி.
0: நன்றி.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: உப்மாவா போரான டிஷ்
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட் சீன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.
8: ஆமாங்க, இன்னைக்கு மனதோடு ராகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
7: நேரம் காலை 6:43. கொடை பண்பலை 5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வசந்த விடியல். நேர்களை இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் டபுள் ரோஸ்டர் ரவா வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம் குரலின் குரல். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக

0: பங்கேற்கிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் மு. கவிதா அவர்கள்.
1: பண்பலை நுறுப்புழி ஐந்தில் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்வளவு வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
0: சூப்பர்,

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேட்ஸின் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேட்ஸ்.

காலை பொழுதை இசையால் இனிமை சேர்த்து நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா
1: அணில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா
0: மங்கலன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
3: திருச்சி மற்றும் சேலம்

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை நேரத்து காட்சிகளில் ஒன்று தேநீர் கோப்பையின் வழியாக உற்சாகத்தை பருகுவது. சோம்பலை நீக்கும் கொதிக்கும் திரவம் அது. சிந்தனையை தூண்டும் பானம் என நம்பப்படுகிறது. ஏனா கோப்பையின் வெப்பத்தை மின்சாரமாக மாற்றி செல்போன அரை மணி நேரம் சார்ஜ் போடும் ஒரு கோப்பையையே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கனடாவை சேர்ந்த ஆண்டனி. இந்த செய்தியை நீங்களும் படிச்சிருப்பீங்க, காஃபியும் குடிச்சிருப்பீங்க, அப்படியே கடந்தும் போயிருப்பீங்க. ஆனா அந்த செய்தி மூலம் வாய்ப்பு எங்கும் நிறைந்திருக்கிறது. அதை கண்டடைந்து பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் என சொல்லி குடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை நிகழ்ச்சியை தொடங்குகிறது.

வெயில் பனி மழை காலங்கள் எதுவானாலும் கானங்கள் தவறாது வழங்கி கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 மெகா கெட்ஸில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் மு. கவிதா அவர்கள்.

0: சுகமான காலை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கூடை பண்பலை 100.5 மெகா
1: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

திண்டுக்கல் மாவட்ட விவசாய பெருமக்களுக்கான அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மையை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் அரசு நிர்ணயித்துள்ள வழிகாட்டுதல்கள் மற்றும் இயற்கை வேளாண்மை சான்றளிப்பு நடைமுறைகளின்படி தங்களது பண்ணைகளை பதிவு செய்து சான்றளிக்கப்பட்ட இயற்கை விளைபொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதற்கு ஏதுவாக ஒரே நாளில் இயற்கை வேளாண்மை பதிவு என்ற சிறப்பு முகாம் நாளை காலை 10 மணிக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்படும் மாவட்ட விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. எனவே ஒரே நாளில் இயற்கை வேளாண்மை பதிவு என்ற சிறப்பு முகாமில் விவசாயிகள் தவறாது கலந்து கொண்டு உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 75 98 36 66 15. எண் மீண்டும்

0: 75 98 36 66 15.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

நேரம் காலை 7:15. சுகமான காலை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 MHz இருந்து

0: வெதுப்பகம்
1: சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட
0: அடுப்பு ஒன்றினை கொண்டு
1: அணிச்சல்,
0: இனியப்பம்,
1: ரொட்டி
0: முதலானவை சுடப்படும் இடம்.
1: வெதுப்பகம்
0: சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட அடுப்பு ஒன்றினை கொண்டு
1: அணிச்சல், இனியப்பம், ரொட்டி
0: முதலானவை சுடப்படும் இடம்.

வெயில் பனி மழை காலங்கள் எதுவானாலும் கானங்கள் தவறாது வழங்கிக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் மு. கவிதா அவர்கள்.

0: Hi, this is Aaron Aman.
1: Dei tatti tatti alaithaale en manadhai tattu tattu thirandhaale
0: Kodai FM neyargalukku
1: Suriyana rendu thundu senju kannil kondavalum சந்திரன கள்ளுக்குள்ள ஊற வச்ச பெண்ணிவள்
0: என்னுடைய நல்வாழ்த்து.

0: சத்ய ஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும். இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.
6: நேரம் காலை 7:34 கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ். இது சுகமான காலை தந்து கொண்டிருக்கிறது.

அறுவடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார் வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.

0: பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: என்ன அமைச்சரே, என்னுடைய பாட்டுக்கே எதிர்பார்த்தா கூடாத அமைச்சரே, இப்படி இடையில் வந்து டிஸ்டர்ப் செய்தால் அந்த ஃப்ளூயன்சி போய்விடும் அல்லவா?
1: இவர் பாட்டு அப்படியே இளையராஜா பாட்டு, இடையூறு செய்தால் இசை கட்டுவிடும். போங்கள் மன்னா.
0: சரி சரி, விடுங்கள் அமைச்சரே, கோவப்படாதீர்கள்.
1: சரி மன்னா, நீங்கள் தெரிந்து பாடினீர்களா தெரியாமல் பாடினீர்களா?
0: அமைச்சரே, என்ன கேள்வி இது? பாட்டு தெரிந்ததனால் தான் பாடினேன்.
1: இல்லை இல்லை, அப்படியானால் நீங்கள் தெரியாமல் தான் பாடியிருக்கிறீர்கள்.
0: என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த அமைச்சர்?
1: மன்னா, ஆனால் நான் தெரிந்துதானே பாடினேன்.
0: அமைச்சரே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை.
1: மன்னா, இன்று செப்டம்பர் 29 உலக இதய நாள். நீங்கள் அது தெரியாமலேயே இதயமே இதயமே என்று பாடிக்கொண்டிருந்தீர்கள். நான் பொருந்தி போவதை போல தெரிந்தே இதயம் ஒரு கோவில் என்று பாடினேன். இப்போது புரிகிறதா?
0: புரிகிறது புரிகிறது அமைச்சரே. சரி, இதயத்தை பற்றி இந்த நாளில் என்ன செய்தி வைத்திருக்கிறீர்கள்?
1: மன்னா, நாம் உறங்கினாலும் நமக்காக உறங்காமல் உழைக்கும் இந்த இதயமே கருவில் உருவாகும் முதல் உறுப்பு. கைப்பிடி அளவே உள்ள நம் இதயம் நாளொன்றுக்கு 100,000 என்ற எண்ணிக்கையில் துடிக்கிறதாம். வருடத்திற்கு கணக்கிட்டால் 30 மில்லியன் தடவை துடிக்கிறது நம் இதயம். ஆண்களை விட பெண்களின் இதய துடிப்பே அதிகம் என்கிறது மருத்துவ உலகம். ஒரு மனிதனின் சராசரி வாழ்வில் இதயம் 1 மில்லியன் பேரல் ரத்தத்தை உடலெங்கும் செலுத்துகிறதாம்.
0: அடே அப்பா,
1: இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இதயத்தை போற்றும் வகையிலேயே ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 உலக இதய நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 1996 ஜெனீவா நகரில் இருந்து வேர்ல்ட் ஹெல்த் பெடரேஷன் எனும் NGO உலக சுகாதார அமைப்பான வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோடு இணைந்து இந்த உலக இதய நாளை அறிவித்தது. இதய ரத்த ஓட்டம் சம்பந்தமான நோய்களும், ஹார்ட் அட்டாக் அதாவது மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளும் தவிர்க்கப்படக்கூடியது என்பதை வலியுறுத்தவும், இதய நோய்கள் வருமுன் காப்பதன் அவசியத்தை வலியுறுத்தவும், பொதுமக்களிடையே இதயம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவுமே இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது.
0: நல்லது நல்லது அமைச்சரே. சரி, இந்த இதயத்தை எப்படி ஆரோக்கியமாக பராமரிப்பது?
1: மன்னா, 5 மணி நேரத்திற்கு மேல் உட்கார்ந்த இடத்திலேயே வேலை செய்து கொண்டே இருக்காமல் 5 நிமிடமாவது எழுந்து நடக்க வேண்டும். நம் இதயத்தின் எதிரி கோபம். கோபம் இதய நோய்க்கான வாய்ப்புகளை இரட்டிப்பாக்கும் என்கிறார்கள்.
0: ஓ அப்படியா அமைச்சரே?
1: குறைந்தது 8 மணி நேரமாவது தூங்க வேண்டும். அடுத்து மன்னா, நம்முடைய பற்களை தூய்மையாக சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்கிறார்கள்.
0: அமைச்சரே, இதயத்திற்கும் பற்களுக்கும் என்னையா தொடர்பு?
1: மன்னா, இதய ரத்த குழாய் பிரச்சனை உள்ள 38% நோயாளிகளுக்கு பல் ஈர்களில் வேர்களில் நோய் தொற்று இருப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கின்றன.
0: ஓஹோ, புதிய செய்தியாக இருக்கிறதே அமைச்சரே.
1: ஆமா மன்னா, மொத்தத்தில் இதயம் ஒரு கோவில் என்று எப்படி பாட்டில் சொல்கிறோமோ, அதே போல ஒரு கோவிலை எப்படி தூய்மையாக பராமரிக்கிறோமோ, அதைவிட பன்மடங்கு அதிகமாக இதயத்தை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் அண்ணா.
0: நல்லது, அருமை அருமை அமைச்சரே. இந்த இதய நாளில் இதயம் தொடர்பான துடிப்பான தகவல்களை சொன்னீர்கள். இதயமுள்ள அனைவருக்கும் இதய நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்ளலாம். நீங்களும் வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்கள் அமைச்சரே.
1: அப்படியா மன்னா, அனைவருக்கும் இதய நாள் வாழ்த்துகள் -1.
0: என்ன அமைச்சரே, இதய நாள் வாழ்த்துக்கள் சரி, அது என்ன -1?
1: இல்லை மன்னா, அனைவருக்கும் என்று சொன்னேன் இல்லையா, அதில் ஒருவரை கழித்து விட வேண்டும் என்பதன் பொருள் அது.
0: யார் அமைச்சரே அவர்?
1: நீங்கள் தான் மன்னா.
0: ஏன் அமைச்சரே?
1: உங்களுக்கு தான் இதயமே இல்லையே.
0: என்ன?
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது புமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

மாதம் நடந்த ஆய்வில் 220 மருந்துகள் தரமற்றவையாகவும் ஒரு மருந்து போலியாகவும் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் போக்குவரத்து போலீசார் லட்சக்கணக்கான இ சலான்களை விநியோகிக்கின்றனர். அதைவிட அபராத தொகையை கராராக வசூலிப்பதுதான் முக்கியம். ஆகவே வாகன ஓட்டியின் வீட்டு மின் கட்டணத்துடன் அபராத தொகையை சேர்த்து விட வேண்டும். அப்போதுதான் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிடும் என்ற அச்சத்தில் அபராத தொகையை செலுத்த முன் வருவர் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இப்படி நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் என்ன நடந்தது இதே தினத்தில் அன்று தொகுத்து வழங்குகிறது கொடை பண்பலை 100.5 MHz இன்று அன்று.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று செப்டம்பர் 29 உலகின் முதலாவது மின்சார டிராம் வண்டி இங்கிலாந்து நாட்டின் பிளாக்பூர் நகரில் தனது பயணிகள் சேவையை ஆரம்பித்தது 1885 இதே தினத்தில் அன்று. நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் இவர். அவர்தான் சி சு செல்லப்பா என்ற சின்னமனூர் சு செல்லப்பா அவர்கள். சிறு வயது முதற்கொண்டே தனது தாய் மாமா ஊரான வத்தலக்குண்டில் தனது மாமாவின் வீட்டிலேயே வளர்ந்து வந்த இவர் எண்ணற்ற தமிழ் படைப்புகளை தந்துள்ளார். நவீன தமிழ் இலக்கியத்திற்கு பெருமை சேர்த்த சி சு செல்லப்பா அவர்கள் பிறந்தது 1912 இதே தினத்தில் அன்று. இத்தாலிய இயற்பியலார் என்ரிக்கோ ஃபெர்மி பிறந்தது 1901 இதே தினத்தில் அன்று. இவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர், எழுத்தாளர். இவரது தமிழ் படைப்புகள் தரணியெல்லாம் இவரின் புகழினை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. அவர்தான் தமிழ் கவிஞர் அரங்க சீனிவாசன். இவர் பிறந்ததோ பர்மா நாட்டின் பெகு மாவட்டத்தில் ஸ்வென்டி என்ற சிற்றூரில். இவரது பெற்றோர்களோ அரங்கசாமி நாயுடு மங்கம்மாள் என்பவராவார். தமிழகத்தில் இவர் வாழ்ந்ததோ திண்டுக்கல்லுக்கு அருகில் உள்ள கோவிலூர் என்ற ஊரில். மனித தெய்வம் காந்தியின் காதை என்ற நூலை திருச்சிராப்பள்ளி திருக்குறள் கழகத்தின் தலைவர் ஆர் சுப்புராயலு செட்டியாரின் ஆதரவில் எழுதினார். பிற்காலத்தில் இவரது உயர்ந்த புகழுக்கு காரணமான நூல் அதுதான். சங்க இலக்கியங்களை தேசியம் என்ற இவரது நூலை தேசிய சிந்தனை கழகம் வெளியிட்டது. இலக்கிய பணிகளில், தமிழ் பணிகளில், கவிதை பணிகளில் எண்ணற்ற விருதுகளை பெற்ற அரங்க சீனிவாசன் பிறந்தது இதே தினத்தில் அன்று. 1998 முதல் 2004 வரை நமது நாட்டின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் முதன்மை செயலராகவும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் இருந்தவர் அவர். அவரது தந்தை துவாராக பிரசாத் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதல் அமைச்சர் ஆவார். இவர்தான் இந்தியாவின் முதல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர். இந்திய தூதரும் அரசியல்வாதியுமான பிரிஜேஷ் மிஸ்ரா பிறந்தது 1928 இதே தினத்தின் அன்று. இலங்கையில் இலவச கல்வி முறை ஏற்படுத்திய அந்நாட்டின் முதல் கல்வி அமைச்சர் CWW கண்ணங்கரா இவ்வுலகை விட்டு நீங்கியது 1969 இதே தினத்தில் அன்று. உடம்பு என்ற பெயரில் ஓயாது ஓடிக்கொண்டிருக்கும் சதைகள் பொருத்திய இயந்திரத்தின் மைய சுவிட்ச் ஒன்று இருக்கிறது. தனது ஒப்பற்ற பணிகளால், துடிப்புகளால் அது மனித வாழ்வில் சிறக்கிறது. கைப்பிடி அளவே இருக்கும் அதற்குத்தான் எத்தனை எத்தனை சக்திகள். அவனை காப்பதில் தான் முன் நிற்கிறது மனித சக்தியின் யுக்திகள். மனித உடலின் சீரான இயக்கத்தினை நேரான முறை நடத்தி தரும் இதயம்தான் அது. காப்போம் காப்போம் இதயத்தினை காப்போம். எதிர்வரும் நம் சந்ததிகளுக்கு நல்லதையே சேர்ப்போம். உலக இதய தினம் இன்று.
0: உலகளாவிய உணவு விநியோக சங்கிலியில்
3: குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்வதற்கான சக்தி
0: சாதாரண குடிமக்களுக்கு இல்லை என்றாலும்
3: நம் சொந்த வாழ்க்கையில் கவனமாகவும்
0: மனசாட்சியுடனும் தெரிவு செய்வதன் மூலம்
3: உணவு கழிவுகளை எதிர்த்து போராட
0: நம் பங்கை செய்யலாம்.
3: நாம் சாப்பிடக் கூடியதை விட அதிகமாக வாங்குவது,
0: முன்கூட்டியே உணவை திட்டமிடுவது,
3: எஞ்சியவற்றை சாப்பிடுவது,
0: காலாவதியாகும் தேதிகளுக்கு முன்பே பயன்படுத்துவது,
3: உணவை சரியாக

0: ஆக சேமிப்பது
1: அவற்றின் முதன்மையானதை கடந்ததும்
0: பொருள்களை புதுப்பிப்பது மற்றும்
1: உணவை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை கற்றுக்கொள்வது
0: ஆகியவற்றை பற்றி
1: விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக
0: இன்று கடைபிடிக்கிறோம்
1: சர்வதேச உணவு இழப்பு மற்றும் கழிவு பற்றிய விழிப்புணர்வு நாள்.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி வுமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தூத்துக்குடி, திரேஸ்புரம், கடலூர்

அர்ச்சனா பட்நாயக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்துள்ளனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கடத்திச் செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் தேக்கம்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான பதிவு சான்றிதழை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாசாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி 31 விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசுநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என மத்தியஸ்த பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கல்வியின் ஓரமாய், சிந்தனையின் சாரமாய், சரம் தொடுக்கும் அன்பலை, கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வணக்கம் நேர்களே, இன்றைய மனதோடு ராகம் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்டு நொய்யல் ஆற்றின் கரையில் உள்ள மாவட்டம் ஆலியார் டேம் திருமூர்த்தி ஹில்ஸ் அமைந்துள்ள கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்கு தாங்க நிகழ்ச்சி. கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் வரலாம் 24 24 24 அறிமுக நேயர்களும், 24 24 29 மகளிரும், 24 24 26 மற்றும் 290 333 மற்ற அனைவரும் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பக எண் 0454 42. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க. யாருங்க?
5: குள்ளக்காப்புல சித்ரா மணிக்கப்பா. நல்லா இருக்கீங்களாப்பா?
1: எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்க சூப்பரா இருக்கிறோம்ப்பா.
1: இன்னும் பின்னாடி ஒரே சத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு.
5: ஒண்ணு இல்லப்பா, நான் உள்ள வந்துட்டு அதே சரி நேயர் சத்தம்.
1: ஆ சரிங்க சரிங்க. காலை வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுக்கா?
5: என்ன
1: செய்ய போறீங்க?
5: இன்னைக்கு வந்து கீரை எடுத்து வச்சிருக்கிற பருப்பு கடை இருக்கு.

0: வெண்டைக்காய் பொரியல்
1: எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழம்பு வைக்கிறதே பெரிய வேலையா யோசிப்போமே, யோசிக்கிறதா பெரிய வேலையா இருக்கும்.
0: என்ன
1: பண்றது
0: செஞ்சுதான்
1: முடிவு எடுக்க கூடாது. சரிங்க சித்ராம்மா, என்ன பாடல் கேக்கலாம்?
0: எனக்கு வந்து ரஜினிமணி இருந்து ஊமேல ஒரு கண்ணு.
1: யார் மேல கண்ணு?
0: மரந்தா வெறும் மண்ணு.
1: இல்ல யார் மேல கண்ணு உங்களுக்கு?
0: உங்க மேலதான் கண்ணு எங்களுக்கு.
1: ஏங்க
0: வந்தும் கூட எல்லாரும் பாக்க முடியலையே அப்படின்னு.
1: வாங்க இன்னொரு முறை வாங்க, வந்து எல்லாரையும் பாக்கலாம்.
0: நன்றிங்க.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
4: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
5: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
11: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
12: போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
13: மனதில் உறுதி வேண்டும் என்கிற ஒரு தலைப்பு. மனம் என்பது நம்ம உடல்ல இருக்குதா, உயிர்ல இருக்குதா, ஆத்மால இருக்குதா, இப்படி எத்தனையோ பேர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற போது, இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கலந்த உடனே அதுல சிவப்பு கலர் வந்த மாதிரி, உடம்பும் உயிரும் கலந்த உடனே உள்ளம் என்ற ஒன்று தானாக அதிலிருந்து தோன்றிவிடுகிறது. ஆனால் அதுதான் எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணுவதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. மனம் போல வாழ்வு அப்படிங்கிறாங்க. இந்த மனம் என்பது எங்கே இருக்குது, என்ன பண்ணும் அப்படின்னு தெரியலன்னா கூட, அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா முடிவுகளையுமே தீர்மானிக்கிறது. இப்போ கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன், ரெண்டு வகையில் பிரித்து, நிறைய பிரிவு இருக்குது, ரெண்டு வகையில் பிரித்து உளவியல் நிபுணர்கள் கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுருக்கிறாங்க. இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது? கான்ஷியஸ் மைண்டுக்கு இருக்குதா, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை ஓயாமல் உளவியல் நிபுணர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கான்ஷியஸ் மைண்டு எவ்வளவு விதமான முடிவுகளை எடுத்தாலும், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது தான் பலம் உள்ளதாகவும் ஆற்றல் உள்ளதாகவும் செயல் உள்ளதாகவும் வாழ்க்கையில் தானாகவே பல காரியத்தை நடத்துது. சப்கான்ஷியஸ் மைண்ட் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டால், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட ஒருத்தன் வர்றான். அவன் என்ன பண்ணுறாரு, டேபிளில் படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆழ்நிலை தூக்கம்னு ஒன்று கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரு குரலில், ஒரே மாதிரி குரலில் சொல்லிக்கிட்டே இருந்தால் நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து சைக்கியாட்ரிஸ்ட் பிரமாதமாக பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரியான வாய்ஸில் அது ஒரே மாதிரியாக சொல்லிக்கொண்டே இருந்தால் அவங்களை அறியாமையே அப்படியே அந்த

0: வித்ட்ராயல், மூளை வந்து அதுலேருந்து கைட்டிக்கும், வித்ட்ராயல் ஆகி அது தூங்க ஆரம்பிச்சிடும். அது பாட்டுக்கு அந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த சைக்காட்ரிஸ்ட் அவனை கையாளுவார். அது மாதிரி ஒரு சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணாரு, தங்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு அப்படியே மெதுவாக அப்படியே ஆழ்நிலை தூக்கத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக தூங்க வச்சுட்டார். இப்போ ஆனால் தூக்கத்தில் பேசலாம். இந்த சப்கான்சியஸ் மைண்ட்னு உங்களுக்குள்ள ஒன்று உட்கார்ந்துருக்குது, அது என்ன உத்தரவு போடுதோ அதை உங்களால் மீறவே முடியாது. யாருக்காவது சப்கான்சியஸ் மைண்ட் எப்போ உருவாச்சு அப்படிங்கிறது தெரியுமா? கர்ப்பத்தில் இருக்கிற காலத்தில் தாயினிடத்துல இருந்து பிள்ளைக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எமோஷனலாக அப்படியே என்னென்ன படணுமோ எப்படி படிக்கணும், அது எப்படி பதியும் தெரியுமா? ஒரு வார்த்தைகள் மூலம் அல்ல, அப்புறம் சொற்களின் மூலம் அல்ல, ஒரு ஒரு ஒலி, ஒரு வார்த்தை, மொழி தேவையில்லை. பின்ன என்னன்னா, அம்மா மனசுல ஒரு படம் ஓடும், அந்த படம் அப்படியே படம் படம் படம் படம் படம் படமா இந்த பிள்ளையோட மனசுல வந்து அப்படியே கம்ப்ளீட்டா உட்காந்துக்கும். இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மொழியினாலோ ஒலியினாலோ பதியாம அது படம் படமா பதிவாயிட்டதுனால அதே மாதிரியான காட்சிகளை பின்னாளில் இந்த குழந்தை அரங்கேற்றுவது தவிர்க்க முடியாமல் போய்விடும். உங்க குழந்தைய கருவில வச்சிருக்கிற ஒரு 10 மாச காலம் ஆவது நீ உங்க மனசை நல்லபடியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்துல அந்த பிள்ளைங்க கஷ்டப்படாம இருக்கலாம். அதனால உள்ள இருக்கிற அந்த சப்கான்சியஸ் மைண்டு அதே மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, தப்பிச்சு வரலாம் நினைச்சா கூட உங்களால வர முடியாது. இந்த மனம் என்பது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இந்த மனம் அப்படிங்கிறது நம்ம அடிமையா இருந்ததுன்னா ஜெயிக்கலாம், நம்ம எஜமானன் ஆயிடுச்சுன்னா ஜெயிக்க முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா நாம பல துன்பங்கள்ல இருந்து தப்பிக்கலாம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
3: நேரம் 8:18 குடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மனதோடு ராகம். இன்று கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக நேர்களை இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் டபுள் ரோஸ்டர் ரவா வழங்கும் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். இன்று தந்திருக்கும் வண்ணம் குரலின் குரல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் மு கவிதா அவர்கள். இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க.
4: நம் மக்களை நாடி நாலு மங்களை நாடி கோடை பண்பலை 100.5 வணக்கம் மேடம்.
3: பேர் சொல்லுங்க.
4: கிருஷ்ணவேணிங்க மேடம். கோவை மாவட்டம் எம்ஏ கோண்டன் பாளையத்திலிருந்து கிருஷ்ணவேணி பேசுறேங்க.
3: சரிங்க கிருஷ்ணவேணிமா, வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
4: வீட்டுல நான், என் கணவர், எங்க பொண்ணு எல்லாம் லீவ்ல வந்திருக்காங்க பேர குழந்தைகளோட. அவங்களுக்காக ஆதிவேல் ஆதிராவுக்காக வாரிசு படத்துல பாத்து கேக்குறேங்க மேம்.
3: அவ்வளவுதானுங்களா? விட்டுருங்க, ஆளை விடுங்கன்றீங்களா?
4: நினைக்கிறீங்க அவங்க ரகல பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா?
3: அதனால
4: கண் பாத்துட்டே இருக்கணும்ல.
3: சரிங்க சரிங்க. இப்ப ஆசிரியர்களும் எவ்வளவு பாவம் பாருங்க.
4: ஆசிரியர்களும் பாவம் தாங்க மேம். நம்ம ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை, அவங்க எவ்வளவு குழந்தைகள பாக்குறாங்க.
3: சரிங்க சரிங்க கிருஷ்ணவேணியம்மா, அப்படி நினைக்காம பாருங்க.
4: கண்டிப்பா மேம் பாப்போம் மேம்.
3: சரிங்க, பாடல் கேக்கலாங்களா?
4: கேக்கலாங்க மேடம்.
3: நன்றிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: கல்யாணத்துல கவனிச்சியா,
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணாக்குடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: நேரம் 8:26. இது உங்கள் கோடை பண்பலையின் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கங்க.
3: மீனா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்லிக்கிற சார். குமார்.
2: குமார், எங்க நல்லா இருக்கிறோம் குமார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்க ரொம்ப நாளா உங்களோட பேசி ரொம்ப நாளாச்சு.
2: எங்க இருந்து பேசுறீங்க?
3: நாங்க கோயம்பு மாவட்டங்க கருமத்தை மட்டி பக்கத்துல இருந்து பேசுறோம்.
2: என்ன தோட்டங்க? கருமத்தம்பட்டி. சரிங்க சரிங்க. இத தவிர்த்து வெளியில வேற எங்கெல்லாம் போயிட்டு வருவீங்க?
3: நான் வெளியில எங்கயும் போக மாட்டேன்.
2: வீட்ல தான்.
3: ஒரு கிராமத்துல இருக்கறாங்க. ஆமா.
2: ஏன் கிராமத்துல இருந்து வெளியில போக கூடாதுன்னு
3: இருக்கீங்களா? நம்மங்க கிராமத்துல வச்சிருக்காங்க, அது வெளியில எல்லாம் போறது.
2: சரிங்க சரிங்க குமார். வீட்ல அவங்க தேய்ச்சி கொடுக்கறாங்க, வீட்டு வேலைகளும் பாத்துக்கறாங்க இல்லீங்களா?
3: ஆமா ஆமா.
2: எங்க வெளிய கூட்டிட்டு போங்க அப்படினு சொல்லும்போது என்ன சொல்வீங்க?
3: அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேன்.
2: கேட்க மாட்டாங்க.
3: எல்லாருக்காகவும்
2: பாடல் கேக்கலாங்க. நன்றிங்க.
4: கவிதை கேளுங்கள். கருவில் பிறந்தது ராகம்.
5: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
6: பண்பலை படைப்பாளிகள்.
7: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
5: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
8: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் பனைகள் பரிமாறும் வேகம்.
5: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
6: கோடை பண்பலை 100.5
5: பண்பலை படைப்பாளிகள்.
9: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
6: நிலைய இயக்குனர்,
9: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
6: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
5: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: நம் மக்களின் நாடி, நானும் உங்களின் நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் வந்து பேசிகிட்ருக்காங்க. இப்போது நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க, வணக்கம்.

0: மண்டலமாம் கோவை நாகருக்கு மேற்கே மிகவும் பிரசித்தி பெற்ற மேலச்சிதம்பரம் என்னும் பேரூர், தென்கைலாயம் என்னும் வெள்ளியங்கரி, முருகனின் ஏழாவது படைவீடான மருமலை ஆகிய புண்ணியஸ்தலங்களுக்கு இடையே நரசீபுரம் என்னும் அழகிய கிராமத்தில் இருந்து உங்கள் அன்பு நெஞ்சம் நரசீபுரம் என் கே கந்தசாமி மேடம்.
1: கந்தசாமி ஐயா எப்பவுமே இப்படிதான் சொல்வீங்களா கந்தசாமி ஐயா?
0: இன்னைக்கு அப்படி சொல்லாம கொங்கு மண்டலத்தை பத்தி கொஞ்சம் நரசீபுரம் எங்கிருக்குது எங்கிருக்குன்னு கேக்குறாங்க எல்லாரும்,
1: அதனால சொல்லிடலாம் அப்படின்ட்டு.
0: அதனால விளக்கமா சொல்லுங்க. சிறுவாணி சாரலுங்க, வைரகி சாரல், இந்த ரெண்டு சாரல் மலையும் எங்க வெள்ளிங்கிரி மலையில உற்பத்தி ஆகுதுங்க.
1: சரிங்க.
0: நொய்யலாறும் எங்க வெள்ளிங்கிரி மலையில உற்பத்தி ஆகுது.
1: சரிங்க. என் வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
0: வீட்டுல மனைவி, பொண்ணு, ரெண்டு பையன்.
1: அங்க என்ன பண்றாங்க பிள்ளைங்களாம்?
0: எல்லாருமே விவசாயம் தானம்மா?
1: விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
0: விவசாயம்.
1: சரிங்க.
0: வானவில்லைங்க, நான் வெங்காயத்தை பத்தி பேசி ஒரு சிறந்த நேரம் தேர்ந்தெடுத்துக்கிறேங்க.
1: சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாங்கய்யா
0: மேடம்? இந்த பாடல் இந்த நிகழ்ச்சி நான் இன்னைக்கு கோயம்புத்தூர் வரும் சொன்னவர் ஈரோடு இளங்கோவன், திருப்பூர் கனகம்பாளையம் கவிதை இளங்கோவன் இவங்களுக்கு வாழ்த்து சொல்லிருங்க.
1: சரிங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடலாம், கேட்டுட்டு தான் இருப்பாங்க
0: கண்டிப்பாங்க.
1: என்ன பாடல் கேட்கலாம்?
0: பாடல் பிகில் படுத்துங்க, சிங்கப்பெண்ணே. அந்த பாடல் வேணும் மேடம்.
1: பாடல் கேட்கலாங்க.
0: நல்லா தொழில் இருக்குங்க.
1: சரிங்க, நன்றிங்கய்யா.

0: நீ பயமின்றி, நீ பயமின்றி துணிந்து செல்லு.
1: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு,
2: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில் நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரம் 8:45. நேரில் இன்னும் சில நிமிடங்களில் வர இருக்கிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் டபுள் ரோஸ்டர் ரவா வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். வானவில் தந்திருக்கும் வண்ணம் குரலின் குரல் நிகழ்ச்சி.

0: சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் மு. கவிதா அவர்கள். இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: கோவை போகம்பட்டிலிருந்து குமார் பேசுறேன் மேடம்.
0: இன்னொரு குமாரா?
1: ஆமாங்க மேடம்.
0: வெறும் குமாரா இல்லை வேற ஏதாவது பேர் இருக்குங்களா?
1: குமார் தாங்க மேடம்.
0: குமார் இல்ல, முழு பேரே குமார் தானுங்களா உங்களுக்கு?
1: ஆமாங்க மேடம். ஆமாங்க.
0: சரிங்க குமார், என்ன பண்றீங்க?
1: நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க மேடம்.
0: என்ன வேலை பார்க்குறீங்க?
1: கட்டடத்து வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க.
0: சரிங்க. இப்போ 9 மணிக்கு ஆரம்பிக்குமா இல்லை 10 மணிக்கு
1: மேடம்?
0: பக்கத்துலயே தூரமாக போகணுங்களா?
1: எனக்கு ஒரு நல்ல பாடல் வேணும் மேடம்.
0: என்ன பாடல் கேக்கலாங்க?
1: லப்பர் பந்து திரைப்பட
0: பாடல் கேட்கலாங்க குமார். தொடர்ந்து வந்து நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கங்க. நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: கோடை பண்பலை 100.5 சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்க சைபால், இதையில் அடையா சைபால்.
6: தானத்துல சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, தானத்துல சிறந்தது நிதானம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலும் சொல்றவங்க உண்டு. நிதானம் வந்து ரொம்ப அவசியம், அதுவும் இன்றைய உலகத்துக்கு ரொம்ப அவசியம். இன்னைக்கு உலகம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குது. பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறவங்களால கூட அப்படி இருக்க முடியறதில்ல. பொறுமையை சோதிக்கிறது மாதிரி பல சம்பவங்கள், அதையெல்லாம் சந்தித்தே தீர வேண்டியிருக்குது. எங்கே போனாலும் க்யூவில் நிற்க வேண்டியிருக்குது, எங்கே போனாலும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ கூட நீங்கள் நிதானமாக பொறுமையாக நடந்துக தெரியலன்னா உங்களுக்கு சிடுமூஞ்சி முசுடு இப்படிலாம் பேர் வச்சுருவாங்க. அது உங்களுக்கு தேவையா? சரி, வாழ்க்கையில் வந்து பொறுமைசாலின்னு பேர் வாங்கிறதுக்கு என்ன வழி? முதல் பாயிண்ட், நீங்கள் நினைக்கிறது, எதிர்பார்க்கறது, செய்கிறது எல்லாமே 100% கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு தவறு நடக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தே இருக்கணும். ஓரளவுக்கு வந்து அதை அனுமதிக்கணும். ஒரு நண்பரை வந்து 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறீங்க. 6 மணிக்கு அவர் வரலை. உடனே பொறுமை இழந்து நடந்துக்கப்படாது. ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகலாம். ஒரு வர்ற வழியில் வந்து பஸ்ஸு கூட ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலாம். அதெல்லாம் எதிர்பார்த்தே கொஞ்சம் காத்திருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில சமயம் டிலே ஆகிறது கூட நல்லதாக முடியும். ஒரு பஸ்ஸை தவற விட்டுட்டு, ஐயோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தால் பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அடுத்தபடியாக வர்ற பஸ்ஸு நேரடியாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் விடுற பஸ்ஸாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. சில நெருக்கடியான சூழ்நிலைகளை வந்து தமாஷா எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். சில இடங்களுக்கு போகிறப்ப காத்திருக்கிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டே போகணும். ஒரு ரயிலுக்கோ பஸ்ஸுக்கோ அல்லது விமானத்துக்கோ கப்பல் பிரயாணத்துக்கோ போகிறப்போ அங்கே போய் நீங்கள் மணிக்கணக்கில் கூட காத்துக்கிட்டு தான் இருக்கணும். புறப்படுற நேரம் கூட மாறலாம். நீங்கள் போய் சேர்ந்ததும் அது உடனே புறப்படணும்னு கட்டாயமாக என்ன? அது மாதிரி சமயத்தில் படிக்கிறதுக்குன்னு சில சுவாரஸ்யமான புத்தகங்களையும் கையில் எடுத்துக்கலாம். உங்களை சுற்றி எவ்வளவோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல, அதையெல்லாம் வேடிக்கை பாருங்கள். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் உண்மையாகவே நமக்கு ஒரு அக்கறை இருந்தால் நமக்கு போர் அடிக்காது. சில கோயில்களில் பார்த்துருப்பீங்க, தரிசனத்துக்காக பக்தர்கள் 4 கணக்கில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெலாம் அழுத்துக்கிறது இல்லை. ஆண்டவனை தரிசிக்கணுங்கிற உண்மையான அக்கறை இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லை. ஆனால் சில சினிமா தியேட்டரில் கூட பார்க்கலாமே, சினிமா க்யூ கூட அப்படி தான். சாயந்தரம் 6 மணி ஆட்டத்துக்கு காலம்பரம் 6 மணிக்கே போய் கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காது, படம் பார்க்குற ஆர்வம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பழக்கப்படுத்திக்கணும். லிவ் ஃபார் தி மூமெண்ட் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். ரொம்ப பேர் எப்படின்னா, அடுத்தபடியாக நடக்க போகிற விஷயத்திலேயே கவனமாக இருப்பாங்க. அந்த நினப்புலேயே இந்த நிமிஷத்தை பொறுமை இல்லாமல் கழிப்பாங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படின்னா, ஆஃபீஸ் முடிகிறதுக்குள்ளேயே, சார் சார் 5 மணிக்கெலாம் ரெடியாக இருங்க, நாம் அந்த ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு 4 மணிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பார். 4:55 பரபரப்பாக ஓடி வருவார். 2 பேரும் புறப்படுவோம், ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்பே, சார் சார் சாப்பிட்டு முடித்ததும் நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் அப்படிம்பார். பரபரக்க சாப்பிட்டு முடிப்பார், புறப்படுவார்.

0: ஜவுளி கடையில் அவசர அவசரமாக சீக்கிரம் பில் போடுங்க சார், சினிமாவுக்கு நேரம் ஆகிடும் பாரு. சினிமா தியேட்டரில் உட்காந்து அடுத்தபடியாக எங்கே டின்னர் சாப்பிட்றதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பார். ராத்திரி படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறமும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது எப்போவும் அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த வருஷம், இதுதான் அவங்க சிந்தனை. இந்த நிமிஷ என்ஜாய்மெண்ட்டை அவங்க வந்து இழந்துடுறாங்களாம். அதனால தான் வாழ்நாள் பூரா பொறுமையின்மை அவஸ்தை அல்லல். அதனால் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் நிதானமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அதுக்காக இந்த நிதானத்துக்கு வேறு விதமான அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. ஒருத்தர் அப்படித்தான் ஒரு தடவை ஒரு அவருடைய குதிரை காணாமல் போயிட்டு தான், அதுக்காக அவர் கவலைப்படலை, நிம்மதியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். என்ன சார் இது, உங்கள் குதிரை திருட்டு போயிட்டுதுங்கிறீங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், நல்ல வேலை சார், கட்டியிருந்த குதிரை காணாமல் போயிருக்குது. நான் அது மேலே உட்காந்துருக்கிற சமயம் அது காணாமல் போயிருந்ததுன்னா, திருட்டு போயிருந்ததுன்னா, நானும் சேர்ந்தில் காணாமல் போயிருப்பேன் அப்படின்னாராம். எவ்வளவு நிதானமான ஆள் பாருங்க.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் அருவார் சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிறைவுக்கு வருகிறது. மனதோடு ராகம் மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 8 மணிக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களுக்கும் கேட்டு ரசித்த அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிங்க. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கொடை பண்பலை 1.5 தொடர்கிறது வானவில் நிகழ்ச்சி குரலின் குரலாக. முன்னதாக செய்தி சுருக்கம்.

அறிவழகி கபிலன். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர்

அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகம் தொகுதியில் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 739,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோரப் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 4 பேரை கைது செய்துள்ளனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2010 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர்

விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடுதல் மகளிர் டிராப் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
1: வழங்கும் வானவில்.
4: வணக்கம் நேயர்களே,

கொடை பண்பலையின் செவ்வாய் வானவில் திருக்குறளோடு பயணிக்கும் குறளின் குரலாக வலம் வருதல் தாங்கள் அறிந்த ஒன்றுதான். இந்திய விடுதலை போராட்டம் குறித்து ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய்க்கு தாரக் நாத் தாஸ் என்பவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அதற்கு பதிலாக ஒரு நீண்ட கடிதத்தை எழுதினார் டால்ஸ்டாய். ஏ லெட்டர் டு ஏ இந்து என அக்கடிதம் வெளியானது. அதில் 6 திருக்குறள்களை மேற்கோள் காட்டினார். அதில் ஒன்றுதான் இன்னா செய்தாரை ஒறுத்தல் எனும் திருக்குறள். இதுதான் காந்திஜியை அகிம்சையின் பால் ஈர்த்தது. அதைத் தொடர்ந்தே காந்தி திருக்குறளின் ஆங்கில மொழிபெயர்ப்பை சிறையில் இருந்தபடியே வாசிக்கிறார். டால்ஸ்டாயின் அந்த கடிதத்தை குஜராத்தி மொழியில் மொழிபெயர்க்கவும் தனது இதழில் பயன்படுத்தவும் அனுமதி கோருகிறார். சரி, டால்ஸ்டாய் எங்கு திருக்குறளை படித்தார் தெரியுமா? 1857 ஜெர்மனிய லுத்தரன் திருச்சபை பாதிரியான காரல் க்ரௌல் எழுதிய ஜெர்மனிய மொழிபெயர்ப்பு திருக்குறளை வாசித்தே பகிர்ந்து கொண்டார். இப்படியான பல சுவாரஸ்ய செய்திகளை தன்னகத்தே கொண்ட திருக்குறளின் 1330 குறட்பாக்களில் ஏதேனும் ஒன்றை இப்போது சொல்ல வாருங்கள் என அன்போடு அழைக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz குரலின் குரல் வானவில். அழைக்கலாம் அறிமுகங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைவரும் 24 24 26. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454 2. உங்கள் குரல் சொல்லும் திருக்குறள் கேட்க காத்திருக்கிறார்.

0: சிறப்பு விருந்தினர் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் தமிழ் துறை இணை பேராசிரியர் முனைவர் மு. கவிதா அவர்கள்.
1: வணக்கம் மேடம். இல்லை இல்லை, இணைப்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் சரியான இடத்துல வைத்து கொள்ளுங்கள். கோபுரம் சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. மேடம் கேட்குதுங்களா?
2: இப்போ கேட்குதா சார்?
1: ஆ கேட்குது, சொல்லுங்கள்.
2: ஒரு அழகான ஒரு முன்னுரை, ஒரு புதிய செய்தியோட இந்த நிகழ்வு ஆரம்பிச்சிருக்கீங்க.
1: இதெல்லாம் கொஞ்சம் பழைய செய்தி தான், உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஞாபகப்படுத்துகிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ஞாபகார்த்த கல்லூரியின் தமிழ் துறை இணை பேராசிரியராக இருக்கீங்க இல்லையா, அதனால் ஞாபகப்படுத்த வேண்டிய. ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. நேயர்கள் காத்திருக்காங்க மேடம், பார்த்துடலாமா? வணக்கம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் நபருக்கு அழைப்பும் வணக்கமும். யாருங்க?
3: வணக்கம், சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமக்கு. அம்மா வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: தீவினை அச்சம் அதிகாரம் 21, குறள் எண் 202. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இந்த தீமை செய்யறது பாத்தீங்கன்னா அது நெருப்பை விட கொடியதுங்களாம்மா. நெருப்பு வந்து மத்தவங்களை சாம்பலாக்குமே தவிர நெருப்பு வச்சவங்களை ஒண்ணுமே பண்ணாதாம்மா. ஆனா இந்த தீமை செய்வது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா தீமை செஞ்சவங்களுக்கும் பாதிப்பு வரும், தீமை யாருக்கு செய்யறமோ அவங்களுக்கும் பாதிப்பு வரும். அதனால இந்த தீமை செய்யறத விட்டுறணும், தீமை செய்யறதுக்கு பயப்படணுமாமா. ஏன்னா அது நெருப்பை விட மிக கூடிய செய்யலாம்.
2: தீவினை அச்சத்துல ரெண்டாவது குறள், அதுல தீய செயல்கள் பொதுவான கூடுமான வரை நம்ம நல்ல செயல்களை செய்யணும், தீய செயல்களை செய்யக்கூடாது. அப்படி தீய செயல்கள் தம்மை செய்தவனுக்கு துன்பம் தருவதால் அது தீயை விட கொடுமையானதாக கருதி நினைத்து அதை செய்யாமல் இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறார். எப்போதுமே நல்ல சிந்தனை நல்ல செயல்களுடைய இருத்தல் வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் இந்த தீவினை அச்சம் என்ற அதிகாரத்தில் சொல்லுகிறார்.
1: ரொம்ப நன்றி பேச்சு முத்து. இப்போது இணைப்பில் யாரோ வாங்க. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. சிறப்பு விருந்தினர் அம்மாவுக்கும் வணக்கம்.
2: வணக்கம் அம்மா,
4: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன குரல் சொல்ல வரீங்க?
1: பேருங்க?
4: அதிகாரம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, கோட்டை மாவட்டம், ஆவுடையார் கோவில், திருப்பெருந்துறை.
1: ராஜராஜேஸ்வரி அவங்க?
4: ஆமாங்க ஐயா.
1: ஆவுடையார் கோவில்
4: தானே? ஆமாங்க ஐயா.
1: சரி.
4: 63 அதிகாரம் இடுக்கண் அழியாமை, 624 திருக்குறள். மடத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து விளக்கிய இடங்களிலெல்லாம் வண்டியினை பெரும் முயற்சியுடன் இழுத்து செல்கின்ற மாட்டினை போல தொழிலினை உயன்று செய்து கொண்டு போகின்றவன் துன்புறுத்தும் எல்லா துன்பங்களும் தானே துன்பப்படும். அழகா சொல்லியிருக்காங்க வள்ளுவர். இதுல எந்த இடத்துல நம்ம போகணும் போக கூடாது அப்படின்னு சொல்லி ஐந்தறிவு இருக்கக்கூடிய அந்த நம்ம அந்த மாட்டுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுக்கறோம். ஆறறிவு இருக்கக்கூடிய மனிதன் அந்த குடும்பமா இருக்கட்டும் இல்ல ஒரு தொழிலை.
2: சொல்லுங்க அம்மா.
1: இல்ல இல்ல, இணைப்பு ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம், அது கொஞ்சம் சரியில்லாம போயிருச்சு. நீங்க சொல்லிருங்க.
2: அதே இடுக்கண் அழியாமை அதிகாரத்துல ராஜராஜேஸ்வரி ஒரு குறளை பதிவு செஞ்சாங்க. மடுத்த வாயெல்லாம் பகடன் தான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து அப்படின்னு. அதாவது எப்படி சேத்துல மாட்டிக்கொண்ட வண்டி சோர்வின்றி எழுந்து செல்லுகின்ற எருது எத்தனை தடைகள் வந்தாலும் தளராமல் முயற்சி செய்து, அதை போல துன்பமே எவ்வளவு துன்பங்கள் தொடர்ந்து வந்தாலும் சரி தளராமல் முயற்சி செய்தால் அந்த துன்பமே வெட்கப்பட்டு தோற்று போய்விடும் அப்படின்னு இந்த குரல்ல வள்ளுவர் பதிவு செய்கிறார். முதல் குரல்ல இந்த அதிகாரத்துல சொல்லுவாரு இடுக்கண்.

0: வருங்கால் நகுக அப்படின்னு, துன்பம் வருகின்ற பொழுது சிரிங்க அப்படின்னு சொல்லுவார். இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளம் என்றும் இதே அதிகாரத்துல இன்னொரு குறளையும் பதிவு செய்கிறார். எனவே துன்பங்கள் வருகின்ற பொழுது சோர்வில்லாமல் முயற்சி செய்தால் அந்த துன்பமே இவனிடத்தில் நாம் ஏன் வந்தோம் என்று வெட்கப்பட்டு போய்விடும் என்பதைத்தான் சொல்லுகிறார். துன்பத்தை கண்டு துவளாமல் இருத்தல் வேண்டும்.
1: நன்றி. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம். வணக்கங்க.
2: வணக்கம். காங்கேய மோளப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன். இருவருக்கும் காலை வணக்கம்.
0: வணக்கம்.
2: காதல் சிறப்புரித்தல் அப்படிங்கிற அதிகாரம் 1123 குரலுங்க. கருமணியில் பாவாய் நீ போதாயாம் வீடும் திருநுதல்க்கு இல்லை இடம் அப்படிங்கிறது குரலுங்க. என் கண்ணில் இருக்கிற கருமணியே நீ போய்விடு, என்னுடைய காதலுக்கு என்னுடைய உடலில் இருக்க ஒரு இடம் தர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இதுல வந்து பாவை அப்படிங்கிறது கண்ணில் கருவெளியிலே இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி, அது ஒளி தரக்கூடிய ஒரு பொறி, அதுல அத வந்து தன்னுடைய காதலிக்கு தரணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. இத பாரதியார் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லியிருப்பாரு. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என்றியர் என்னதென்றோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைகளுக்கு பாடியிருப்பார். இதையே கண்ணதாசனும் வியட்நாம் வீடு படத்துல பயன்படுத்தியிருப்பார். உன் கண்ணில் நிர்வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என்னையர் நின்னதென்றோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குழந்தைகளுக்கு பாடுறாரு, ஒருத்தர் காதலிக்கு பாடுறாரு, ஒருத்தர் மனைவிக்கு பாடுறாரு. ஏன் பாவை அப்படின்னு சொல்றாங்கன்னா பெண்ணுக்கும் பாவைன்னு தான் சொல்லுவாங்க. இன்னொரு பொருள் இருக்கு. ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆணின் வாழ்க்கைக்கு வழிதரக்கூடியவள் பெண், அதனால அந்த பாவைய அந்த இடத்துல இருக்க இடம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க. இப்ப கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் போட மாட்டேன் அடி அப்படின்னு கூட சொல்றாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஒளி தரக்கூடியவள் பெண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்கம்மா.
0: ரொம்ப அருமை. திருவள்ளுவர்ல இருந்து பாரதி தொட்டு கண்ணதாசன்ல இருந்து ஒரு குறளுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் ஒப்பீட்டு முறையில சொல்லியிருக்கீங்க. ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால், ஆனா வள்ளுவள்கிட்டதான் காதலினுடைய நுட்பத்தை பார்க்க முடியும். அவரே சொல்லுவாரு, மலரினும் மெல்லிது காமம் சிலரதன் செவ்வி தலைப்படுவர் அப்படின்னு. மலரை காட்டிலும் மென்மையான பொருள் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனா அதை காட்டிலும் ஒரு பொருள் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அதுதான் காதல். அந்த காதலை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சிலரால் மட்டும்தான் அதனுடைய தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவார். அந்த வரிசையில காதல் சிறப்புரைத்தல் அதிகாரத்துல கருமணியர் பாவாய் நீ போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம் அப்படின்னு, என்னுடைய காதலி வந்து தங்குவதற்கு இவ்விடம் இருப்பதனால பாவையே நீ இடம் பெயர்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு காதலினுடைய இயல்பை மிக அழகாக எடுத்துரைக்கின்ற ஒரு அதிகாரம் இது. ரவிச்சந்திரன் அவங்க ரொம்ப திரைப்பட பாடலுடன் எல்லாம் ஒப்பிட்டு பேசுனீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
5: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.

0: ஒன் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சர்க்கரை.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்
7: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா
6: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
8: நேரம் 9:17. கொடை பண்பலை 100.5 மெகா ஹெட்ஸில் வானவிலோடு நாம் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய வானவில் குரலின் குரலாக வழங்கி கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் முனைவர் மு கவிதா அவர்கள். அடுத்த நேரம் இப்போது அவர் சந்திக்கவிருக்கிறார். வணக்கம்.
9: முனைவர் கவிதா அவர்களுக்கும் தேனி மாவட்டம் சின்னமுல் சசிகலா பேசுறேன்ப்பா. குரல் எண் 420 அதாவது செவியால் நுகரப்படும் அந்த அறிவு சுவையை வந்து உணராமல் வாயினால அறியப்படும் சுவைகளை மட்டுமே அறியக்கூடிய மனிதர்கள் இருந்தால் என்ன, இறந்தால் என்னன்னு கேட்கிறார்ப்பா. மனிதனுடைய முதல் கடமையை வந்து அறிவை வாங்குவதானப்பா, அறிவை வளர்ப்பதானப்பா. உடல் உறுப்புகளே தாழ் மூடி இல்லாத உறுப்பு வந்து காது மட்டும்தானப்பா. அப்ப செவித்திறன் இருந்தால் மட்டும் போதுமாப்பா, போதும்ப்பா. கேட்கப்படுகிற அனைத்தையும் மனிதர்களுக்கு கொண்டு செல்லும் ஆற்றல் செவிக்கு மட்டும்தான்ப்பா உண்டு. அப்படிப்பட்ட அற்புதமான செவியால பல நூல்களுடைய அறிவுரை கேட்டு வாழ்வில் உயர்வதற்கான வழிவகைகளை நாம் வந்து பைசா செலவில்லாமல் அறிந்து கொள்ளலாம்ப்பா. பொதுவாக மக்கள் வந்து நாவினுடைய சுவைக்கு தப்ப அடிமையா இருக்காங்க. இப்ப சார்ந்து பார்த்தாலே பெரிய ஒரு உணவு என்று சொல்லலாம்ப்பா. நாவின் சுவைக்கு ஒருபோதும் அடிமையாக இல்லாமல் உயிர் வாழ்வதற்கு மட்டும்தான் உணவு தேவை. இதுலயே 412 குறையில சொல்லியிருப்பார்லப்பா, செவிக்கு உணர்வு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்பட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா தற்போது வாழ்கின்ற மக்கள் எல்லாருமே செவிக்கு வந்து வேலை கொடுக்காம நாவிற்கு மட்டுமே உடம்பத்தே வளர்க்கிறாங்க. உடம்பை வளர்த்து
10: மாக்கள் அவியினும் வாழினும் என் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அந்த குரலை சொல்லி குரலுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை சொல்லி அந்த அதிகாரத்தில் உள்ள இன்னொரு குரலோடு ஒப்பிட்டும் பேசி இருக்காங்க. அதாவது கேள்வி அறிவு ரொம்ப முக்கியமானது. ஆனா அம்மா சொன்னது போல இன்னைக்கு உள்ளவர்கள் பெரும்பான்மையோர் நாக்கிற்கு சுவையை மட்டுமே உணர்ந்து வாழுகின்ற மக்களாக இருக்கிறார்கள். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாங்கன்னா, இறந்தாலும் வாழ்ந்தாலும் அவர்கள் நட்டம் முடியாது. அதனால அவர்கள் கேள்வி அறிவு இல்லாதவர்கள் வாழ்ந்தால் என்ன, இறந்தால் என்ன. அதனால அறிவு சுவையை அறிதல் வேண்டும், அதுதான் உயிரோடு இருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான விளக்கத்தோடு வந்தாங்க. நன்றி
8: நன்றி. இப்போது இணைப்பில் யாரோ வாங்க. வணக்கம்.
11: கோடை பண்பலைக்கு காலை வணக்கம். தேனி மாவட்டம் சித்தார்பட்டி ஆண்டிப்பட்டி வட்டம் சுருளிவல் என்ற தம்பி ஸ்டேலர் காணல் மேலல் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மு கவிதா சகோதரிக்கும் காலை வணக்கம்.
10: 17
11: குறைகள் 164 அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து. அம்மா பொருள் கூறுகிறேன்மா. பொறாமை கொண்டால் துன்பம் வரும் என்பதை அறிந்து அறிவுடையோர் பொறாமை காரணமாக தீமைகள் செய்ய மாட்டார் என்று ஐயா திருவள்ளுவர் பொருள் கூறியிருக்காருமா. ஆகையினால் பிறர்

0: நம்மேல் பொறாமை குணத்தால் பேசுபவர்கள் நான் காதாளம் இதயத்தளம் கேட்கக்கூடாது. நான் மற்றவர்கள் மேல் பந்த பாசமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். அறிவுடையோர் பொறாமை காரணத்தால் மற்றவர்களுக்கு தீமைகள் செய்ய வேண்டியது இல்லை. பொறுமையுடன் அறிவை தேட வேண்டும். பொறாமையை நான் தேடவே கூடாது. பொறாமை என்பது ஒரு அழுக்கு போன்றது. அந்த அழுக்கை அகற்ற வேண்டும். ஆகையினால் நம் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிறருக்கு தீமைகள் செய்யாமல் இருக்க வேண்டும். அதுதான் சிறந்தது. நன்றி, வணக்கமா. மற்ற விளக்கம் தாங்கள் கூறுங்களமா?
1: இது விளக்கத்திலே எவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்கீங்க போல, ரொம்ப ஒரு அருமையான குரல். அழுக்காராமை அதிகாரத்துல பொறாமை கூட பஞ்சமகா பாதகங்கள்ல ஒண்ணு பொறாமை, மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவது.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
5: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
6: சபாஷ், இவ்வளவு வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர்.
7: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
8: நம் கோடை பண்பலையின் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா. மங்களின் மங்கள், திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.

0: குடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. அடுத்த நேரை இப்போது நாம் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் அழகாபுரியில் இருந்து ஹர்ஷினி பேசுறேன்.
2: ஹர்ஷினி. ஹர்ஷினி.
1: ஹர்ஷினி.
2: ஹர்ஷினி, என்ன படிக்கிறீங்க?
1: ஆறாம் வகுப்பு படிக்கிறேன்.
2: ஆறாம் வகுப்பு. என்ன குரல் சொல்ல வரீங்க?
1: அதிகாரம்.

0: 473வது குறள். எப்பொருள் யாயார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு தேங்காய் வியாபாரி இருந்தாராம். அவரு ஒவ்வொரு ஊரா போய் தேங்காய் வியாபாரம் செஞ்சுட்டு வருவாராம். அப்படி ஒரு ஊருக்கு போகும்போது பால் தெரியலையா, ஒரு ஆடு மேய்க்கு சிறுவன்ட்ட கேட்டாராம்.
1: சரி,
0: அவன் சொன்னானா ஒரு பாதையை காமிச்சு, இந்த பாதையில வேமா போனா அரை மணி நேரத்துல போலாம், மெதுவா போனா 15 நிமிஷத்துல போலாம்னு சொன்னானா அந்த தேங்காய் வியாபாரி. அவன் சின்ன பையன், அவன் தெரியாம சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு வேமா போனாராம். அந்த தேங்காய் எல்லாம் கொட்டி போயிருச்சா, எல்லாம் கீழே கொட்டிருச்சான். அப்பதான் அவருக்கு புரிஞ்சுதான், அந்த சின்ன பையன் சொன்னதுல மெய்யான பொருளை புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டாராம். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே எடுத்துக்காம அதோட மெய்யான பொருளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த கதை உணர்த்துது.
1: அவர்களுக்கு ஏற்றபடியா கதை சொல்லிருக்கீங்களே. இந்த அதிகாரம் படிச்சிருக்கீங்களா?
0: இல்ல.
1: இந்த திருக்குறள் தோட்டி
0: திருக்குறள் பற்றியா சேர்ந்திருக்கோம்.
1: அப்படியா?
0: ஆமா,
1: ரொம்ப அழகா சொல்லீங்க. மடலை குரல்ல சட்னி.
0: ஹலோ.
1: ரொம்ப நன்றி. பள்ளி விடுமுறை அன்னைக்கு?
0: ஆமா,
1: அதனாலதான் இணைப்புல வந்திருக்கீங்க.
0: ஆமாக்கா,
1: ரொம்ப நன்றி. அறிவு சொல்லியிருக்காங்க கட்சியை, அதனால ஒரு கதையும் சொல்லியிருக்காங்க. பொருள் யார் யார் வாய் கேட்டினும் அப்பொருள் மெய்ப்பொருள் கல்வது அறிவு. அதுல அந்த கதையில சொல்றப்ப சின்ன குழந்தை தான் வழி சொன்னது, ஆனா அவரை அதை தெரிஞ்சிக்காம போனதுனால இடர்பட்டார். அப்படி முன்னாடி சொல்லியிருக்காரு, சிறியோரை இகழ்தலும் இல்லை, பெரியோரை வியத்தலும் இளமே அப்படின்னு. யார் எந்த கருத்தை சொன்னாலும் அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து கொண்டு நாம் நடந்தால் நமக்கு சிறப்பும் வெற்றியும் நிச்சயமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த குறள் பதிவு செய்கிறது. தர்ஷினியும் ரொம்ப அழகா கருத்தையும் கதையையும் பதிவு செய்தாக ரொம்ப நன்றி.
2: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
1: வழங்கிய வானவில் கோடைப்பண்பலை 100.5 இனியும் ரசிக்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி
1: வழங்கும் வானவில்.

0: நேரம் 9:32, கொடை பண்பலை 100.5 MHz. இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக வழங்கி கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் மு கவிதா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அடுத்த நேர இப்போது சந்திக்கவிருக்கிறார் அவர். வணக்கம்.
1: இணைப்பு கொடுத்தவங்களுக்கு முதல் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம் சார். சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம். மல்லிகா ஆசிரம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து சார். அதிகாரம் 67, குரல் வந்து 64 சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: தாம் ஒரு சாதனையை செய்வதாக வாயளவில் பேசுதல் எல்லோருக்கும் எளிய செயலாகும். ஆனால் சொல்லியபடி மன உறுதியுடன் செய்து முடிப்பது கடினமானதாகும். அதிகாரம் 67, சொல்லுதல் எளிய அறியாம் சொல்லிய வண்ணம் செயல். ஒரு சொல்ல சொல்றதுக்கு எல்லாருக்கும் லேசா இருக்கும், ஆனால் அது செய்து முடிப்பது கடினமா இருக்கும். இந்த குரல் நீங்க விளக்கம் சொல்லுங்க.
2: குரல் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிய சொல்லிய வண்ணம் செயல். சொல்றது
0: இணைப்பு தொடர்ந்து இணைப்பு கொஞ்சம் சரியில்லாமே இருக்கு. அம்மா கவிதாமா, இணைப்பு மட்டும் கொஞ்சம் சரியில்லாமே இருக்கு. நீங்கள் அருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த விஷயம் முழுமையாக நேயர்களுக்கும் எங்களுக்கும் வந்து சேர்வதில் சில சிரமங்கள் இருக்கின்றன அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள். இப்போ நாம் ஒரு சின்ன விளம்பர இடைவேளையை கேட்டுட்டு தொடர்ந்து இணைவோம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உப்மாவா? போரான டிஷ்.
2: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: கோடி பண்பலை நூறுலேந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.

0: கொடை பண்பலை 100.5 மெகா ஹெட்ஸில் வானவில் இன்றைய வானவில் குரலின் குரலாக நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் முனைவர் மு. கவிதா அவர்கள். அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சொல்லுதல் யாருக்கும் எளிய அந்த திருக்குறளை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அதில் அரிய விஷயமாக அது நேயர்களிடம் கொண்டு சேர்க்க முடியாமல் இடையூறாக இருந்தது தொலைபேசி இணைப்பு. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ என்ன சொல்ல காத்திருக்கிறாங்க?
1: சொல்லிருங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அதாவது ஒரு செயலை இப்படி செய்வோம் என்று வாய் வாயாக சொல்லுவது எல்லாருக்கும் எளிதானதுதான். ஆனா அது சொன்ன வழியிலேயே அச்செயலை செய்து காட்டுவது என்பது மிக சிலருக்கு மட்டும்தான் சாத்தியமாகும் என்பதைத்தான் அந்த குரல் அறிவு செய்திருக்க.
0: சரி, ஒரு வழியாக நாமளும் சொல்லி முடித்துட்டோம். இணைப்பு அப்படி இருக்கு, என்னன்னு தெரியல. இந்த காலகட்டத்தில் நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் நம்ம ஆரம்பத்தில் கஷ்டப்பட்ட மாதிரியான கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு இணைப்பில் ஒருவரை பேச வைப்பது என்பது கொஞ்சம் குதிரை கொம்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, அடுத்து வரக்கூடிய நண்பர் என்ன திருக்குறள் சொல்ல போகிறார்? வணக்கம், வாங்க.
2: ஹலோ, வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பொருணைக்கல்பட்டியிலிருந்து கஸ்தூரி பேசுறேங்க. சானல் மேனன் ஐயா அவர்களுக்கும் விருந்தினா அம்மா அவர்களுக்கும் வணக்கம்ங்க.
1: வணக்கம்.
2: 35வது அதிகாரம்ங்க, துறவு, அதுல 346வது குறளுங்க. யான் எனது இன்னும் செருக்கருப்பான், வானோர்க்கும் உயர்ந்த உலகம் போகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருங்க. எப்படிங்க அப்படின்னா, அதாவது தான் என்று அந்த ஆணவம், அந்த செருக்கு இல்லாத ஒவ்வொரு

0: மனிதனும் வந்து மாணவர்களுக்கு மேல் பதவியை அடைவாங்க அப்படின்னு சொல்றாருங்க. இது வந்து உறவு வாழ்க்கைக்கு மட்டுமல்லவங்க, இது இல்வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கும் இந்த குரல் பொருத்தமான ஒரு நல்ல குரலுங்க. இதுக்கு கொஞ்சம் விரிவான விளக்கம் கொடுங்கம்மா.
1: இல்லறவியலையும் துறவரவியலையும் பேசுகின்ற ஒரே நூல் இது அப்படின்னா திருக்குறள் தான். ஏன்னா இல்லறத்தை பற்றி பேசுகின்ற எந்த ஒரு நூலும் துறவரத்தை பேசாது, துறவரத்தை பேசுகின்ற நூல் இல்லறத்தினுடைய சிறப்பை பேசாது. ஆனா வள்ளுவர் இல்லறத்தினுடைய மேன்மையை குறித்ததன் பின் அதற்கு பிறகு துறவரவியல்ல வைக்கிறாரு. துறவு என்ற அதிகாரத்துல இந்த நூற்பாயிருக்கு இந்த குறள், யான் எனது என்னும் பெருக்கருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் தூக்கும். அதாவது மனிதனுடைய ஆணவம், நான் எனது இது எனக்குரியது என்ற பற்று இருக்கிறது அல்லவா, அந்த பற்றினை அறுப்பவன், அறியாமையை அகந்தையை அறுப்பவன் தேவர்கள் வாழுகின்ற உலகத்திற்கும் அப்பாற்பட்ட உயர்ந்த முக்தி நிலையினை அடைவான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேவ உலகம் அதற்கு அடுத்ததான ஒரு உலகம் இருக்கிறது, அந்த உலகத்தை அடைதல். அந்த உலகத்தை அடைந்தால்தான் நமக்கு மீண்டும் பிறவி என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உலகத்தை அடைவான், செருக்கினை அறுப்பவன் முக்தி நிலையை அடைவான் என்பதைத்தான் வள்ளுவர் இந்த உறவு அதிகாரத்துல பதிவு செய்கிறார்.
2: ரொம்ப நன்றி. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: அம்மா இருக்காங்க பாருங்க.
3: வணக்கங்க மேடம்.
1: வணக்கங்க, சொல்லுங்க.
3: திண்டுக்கிழமை மீனா விஜயரஜன் பேசுறேன். அதிகாரம் வந்து 48 மேடம். வழி அறிதல், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னு சொல்றாரு. வரவுக்கு செலவை அரைச்சி வாழாதவன் வாழ்க்கை செழிப்புடைய போல தோன்றி பின்னர் அழிஞ்சு விடும் அப்படின்னு சொல்றாருங்க மேடம். இதுக்கு வந்து ஔவையாரோட நல்வழியில கூட ஒரு பாடல் இருக்கு மேடம். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏல் பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு அப்படின்னு சொல்றாங்க ஔவையாரு. அதாவது வரவுக்கு அதிகமா செலவு செய்யும் கடன் வாங்க நேரிடும். கடன் வாங்கும் போது நம்ம தன்மானம் பாதிக்கப்படும் மேடம். கடன்ல இருக்கும்போது சிந்திக்கும் திறனை ஆற்றலையே இழந்துருவோம். போக இடத்துல எல்லாம் நமக்கு வந்து நமக்கு ஒரு ஏமாற்றுக்காரன் போல பாப்பாங்க. இந்த பிறவி மட்டும் இல்லாம அடுத்த பிறவிலையும் தீயவனாவே பாப்பாங்க மேடம். நல்லவர் பார்வையிலும் கெட்டவனாவே தெரியும். அது மாதிரி கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற ஒரு கூற்று கூட ஒன்று இருக்கு மேடம். அதனால வரவை அறிந்து அதற்குள் செலவை கட்டுப்படுத்தி தன்மானத்தோடு வாழணும். தீரும் நன்றும் பிறர் தர வாராங்க. நன்றிங்க மேடம்.
1: நன்றி, ரொம்ப அழகா இருக்கீங்க. வலி எறிதல் அதிகாரத்துல உள்ள குறள், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும். தனது வருமானம் மற்றும் பொருளின் அளவை அறிந்து அதற்கேற்ப செலவு செய்து வாழ தெரிய வேண்டும். அப்படி வாழவில்லை என்றால் வெளியில் பார்க்கும் போது நல்ல வசதிகளோடு இருப்பது போல தோற்றம் அளிக்கும். அவனை பார், என்ன ஒரு வசதியா இருக்கிறான் அப்படின்னு தோணும். ஆனா அந்த தோற்றம் நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்காது, விரைவில் அழிந்து விடும் என்பதைத்தான் இந்த குறள்ல பதிவு செய்கிறார் வள்ளுவர். நீயவை நாற்பதில் அம்மா சொன்னது போல கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழலாம். வருமானம் எவ்வளவு வருதோ அதற்கு ஏற்றபடியாக வாழ்க்கையை வாழ பழகி கொண்டால் அந்த வாழ்க்கையே சுத்தமானது. கடன் முன்பு வாழாமை முன் இனிதே அப்படின்ட்டு இனியவை நாற்பதுல ஒரு வரி இருக்கிறது. கடன் இல்லாமல் வருவாய்க்கு ஏற்றபடியாக வாழ்க்கையை வாழ பழகினால் அந்த இல்லறமே மிக சிறந்த சொற்பம் என்பதைத்தான் இந்த வலியறிதல் அதிகாரத்துல சொல்றாரு. அரசனுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு குறள்.
4: கோடைப்பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: நேரம் 9:48. கொடை பண்பலையின் வானவிலோடு நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் முனைவர் மு கவிதா அவர்கள். அடுத்த நேர எப்போது சந்திக்கவிருக்கிறோம் நாம்? வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: தேனி மாவட்டம் சின்னமனூர் சொக்கநாதபுரத்திலிருந்து கமல்சாமி பேசுறீங்க மேடம்.
2: சொல்லுங்கம்மா.
1: குரல் குரலின் அதிகாரம் 39. இறை மாட்சி குரல் 385. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. பொருள் வரும் வழிகளை உண்டாக்குவதிலும் பொருளை சேர்த்தலிலும் பாதுகாத்தலிலும் அதனை நல்வழிகளில் செலவிடுதலிலும் சேர்ந்தவனே நல்ல அரசன் ஆவான். அரசன் மட்டும் இல்லை மேடம், நம்ம குடும்பத்திலேயே நல்ல வழியில பொருள் சேர்த்தவன் நல்ல வழியில செலவழிக்கணும் மேடம்.
2: இறை மாட்சி அதிகாரத்தில் உள்ள குரல் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது பொருள் வருகின்ற வழிகளை அதிகமாக உண்டாக்கணும், அதான் இயற்றல். அப்படி வந்த பொருள்களை சேர்த்து தொகுக்கணும், சேர்த்துக்கணும், அதுக்குதான் ஈட்டல். அடுத்து அப்படி சேர்த்த பொருள்களை பிறர் கவர்ந்து செல்லாமல் காத்தல் வேண்டும். அந்த காத்த பொருள்களை உரிய முறைப்படி எதெதற்கெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்று பகுத்து செலவு செய்தல் வேண்டும். இதெல்லாம் அரசனுக்கு உரியது. அரசனுக்கு உரியது மட்டும் கிடையாது, இல்லறத்திற்கும் உரியது. அதனால வள்ளுவர் சொல்வது செல்வம் எப்படி சேரும் அப்படின்னா, இந்த கூத்தாட்டு ஐக்குலா தற்றி அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு சினிமா தியேட்டர்ல படம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 6 ஷோ போறோம் அப்படின்னா, அந்த 6 ஷோவுக்கு 5 வந்துட்டே இருப்பாங்க. ஒருத்தர் 2 வந்துட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஷோ முடிஞ்சதும் நம்ம வெளியே போறப்ப, தியேட்டரை விட்டு வெளியே போறப்ப ஒட்டு மொத்தமா வெளியேறுவோம். 5 வந்தவங்க முதல்ல, 5:30 வந்தவங்க முதல்ல அப்படின்லாம் போட்டுறீங்க. அதே போலதான் செல்வம் நம்மிடம் வருகின்ற பொழுது சிறுக சிறுக சிறுக வருமா. ஆனா அது போறப்ப எப்படி அந்த கூத்தாட்ட அவை குழாத்திலிருந்து அத்துணை மக்களும் ஒன்று போல் வெளியேறுவார்களோ அதே போல நம்மிடம் இருந்து ஒட்டுமொத்தமாக போய்விடும். எனவே செல்வம் வரும் வழியை பெருக்குதல் வேண்டும், வந்த வழியை காத்தல் வேண்டும், காத்த பொருளை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செலவு செய்ய வேண்டும் என்பதை இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அருமையான குரல். இந்த குரலும் சரி, அதற்கு முன்னர் திருப்பூர் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பேசிய அந்த செண்மணி பதிவு குரலும் பொருள் வகை பற்றி சொன்னோம்.
0: நன்றி. இப்போது இணைப்பில் யாரோ வாங்க. வணக்கம். கோடை பண்பலை வானவில் நிகழ்ச்சிக்கு
3: எங்கள் அன்பான ஐயா அவர்களுக்கும் திருக்குறள் தெளிவுபடுத்தும் எங்கள் சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமன் அம்மா.
2: வணக்கம்.

0: அதாவது பாத்தீங்கன்னா அதிகாரம் 5 இல் வாழ்க்கை குறள் எண் 45. அன்பு மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த ஒரு குடும்பம் இதுக்கு தெளிவ பாத்தீங்கன்னா இது குடும்பம்னு இருந்தா நல்லா ஒவ்வொருத்தருக்கும் அன்பு செலுத்தி வாழ வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறம் சொல்லப்படுற உதவி செஞ்சு வாழ வேண்டும். அந்த குடும்பம் வந்து உண்மையிலேயே பூத்து குடும்பம்னு சொல்லலாம். இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது மாறி போய் இல்லை என்ற மனமும் போதும் என்ற வாழ்க்கையும் வாழ்ற மாதிரி எனக்கு தோணுதுங்கம்மா. நீங்க சிறப்பா சொல்லுங்கம்மா.
1: இல்வாழ்க்கையுடைய ஒரு அடிநாதமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அன்பும் அரணும் உடைத்தாயி வாழ்க்கை அன்பும் பயனும் என்று. ஒரு குடும்ப கணவன் மனைவி மற்றும் உறவினர்களிடம் அன்பு செலுத்துவது வாழ்க்கையினுடைய உயரிய அப்படி சேர்த்த பொருளை கொண்டு பிறருக்கு உதவி செய்வதும் அறநிலையில் வாழ்வதும் வாழ்க்கையினுடைய பயன் என்று இந்த குறள் சொல்வார். இல்வாழ்வினுடைய பயன் கணவனும் மனைவியிலிருந்து இதர வாழ்க்கை நடத்துவதற்குரிய அறம் என்பது அதனுடைய பயன். இல்வாழ்க்கைக்கு அடிநாதமாக இருப்பது அந்த அன்பினை அடிப்படையாக அறச்செயல்களை செய்ய வேண்டும். இதுதான்
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: என்ன ஸ்பெஷல்
4: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர் இப்போன்னு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: கல்யாணத்துல கவனிச்சியா?
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
10: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
11: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இது வானவில் தந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் முனைவர் மு கவிதா அவர்கள். அடுத்த நேரம் இப்போது நாம் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன். சிறப்பு விருந்தினர் அம்மாவுக்கும் வணக்கங்கம்மா.
2: வணக்கம்.
1: அம்மா, அதிகாரம் 9 விருந்தோம்பல், குரல் எண் 87. இணை துணைத்து 81 விருந்தின் துணை துணை வேள்வி பயன். அம்மா, நம்ம தமிழர்களின் உயர்ந்த பண்பாடே விருந்தோம்பல் தான். ஏன்னா வசதி வாய்ப்பு அந்த இடத்த பார்க்க மாட்டோம், அவர் ஏழையா பணக்காரன் பார்க்கல, தெரியாத முகம் கூட நம்ம வீட்டுக்கு வந்தா வாங்க தண்ணி குடிங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட விருந்தோம்பல தான் இதுல சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு விருந்தினுடைய சிறப்பு நம்ம அந்த இலையில வைக்க பொருளின் பொறுத்து அமைகிறது இல்ல, விருந்தாளிகளின் தேவை அவர்கள் மன நிறைவு பொறுத்து தான் அமைய அந்த விருந்து. அவர் ஒரு 4 இட்லி சாப்பிடுறவருக்கு நீங்க 5 இட்லி வச்சாலும் அவருக்கு பிடிக்காது. அதே நேரத்துல நீங்க திணிக்க கூடாது, நீ என் வீட்டுல இதுதான் இருக்குதான் சாப்பிடுவோம்ட்டுங்க. ஒரு சின்ன உதாரணம் சமீபத்துல படித்தேன், தமிழ் தந்தை திருவிக்கா அவர்கள் வந்து ஈரோட்டுக்கு ஒரு முறை தந்தை பெரியாரினுடைய வீட்டிற்கு வந்தாராமா. இரவு தங்கிட்டுங்கம்மா, காலையில எந்திரிக்கையில பாத்தீங்கன்னா பெரியார் தயாரா இருந்தாரா. பூஜை தந்தை பெரியார் வந்து பகுத்தறிவாளர், நாத்திகவாதி, கடவுள் மறுப்பாளர், ஆனா தமிழ் சென்றல் திருவிக்கா இறையருளாளர். அவருடைய குறிப்பறிஞ்சுமா பூஜை ரூம ரெடி பண்ணி அவருக்கு தேவையான பூஜை பொருட்களை ரெடியா வச்சிருந்தாராம்.

0: பெரியாரு இத பார்த்தவனே திருமிக்காவுக்கு சேக் ஆயிருச்சா, என்னடா பெரியார் வீட்டுல இப்படியான்னு. அந்த முக குறிப்பிருந்தே பெரியார் சொன்னாரா, ஐயா நான் பகுத்தறிவாதி நாத்திகவாதி, ஆனா நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தினர், என்னுடைய கருத்தையோ கொள்கையோ உங்க மேல திணிக்க விரும்பல, உங்க தனி மனித உரிமையில நான் என்னைக்கு தலையிட மாட்டேன், உங்களுடைய தேவை என்னமோ அதை செய்யறேன்னு சொன்னோன்னே திருவிக்காவுக்கு ஒண்ணுமே புரியலையா, இவ்வளவு ஒரு அற்புதமான மனிதரா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அவர் பூஜையை செஞ்சுட்டு அவர் வீட்டுல டிஃபன் சாப்பிட்டு போயிட்டாரா. இதுல பாருங்க எப்படி விருந்தோம்பல் எவ்வளவு ஒரு நிதுன்னு, தனி மனித உரிமையில தலையிடாம விருந்தினர்களின் விருப்பத்திற்கேற்ப அந்த இடத்துல செயல்பட்டிருக்காரு பெரியார். அதே மாதிரி தான் நம்ம சாதாரண மனிதர்கள், அவர் பெரியார், நம்ம சாதாரண மனிதர்களும் நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களின் விருப்பத்திற்கேற்ப விருந்தோம்பலை செய்த சிறப்பு அவர்கள் விருந்தினர்களும் மன நிறைவு அடைவாங்கம்மா. உங்களை கருத்து சொல்லுங்கம்மா.
1: ரொம்ப ஒரு அற்புதமான குரல், அழகான விளக்கம். பெரியாரையும் தீர்விக்காவையும் வைத்து ஒரு வாழ்வியல் நிதர்சனத்தினையும் சொல்லியிருக்கீங்க. விருந்தோம்பல் அதிகாரத்துல உள்ளது, பொதுவா விருந்து அப்படின்னாலே புதுமை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புதிதாக ஒருவரை முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவருக்கு விருந்திடுவதுதான் விருந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா நம்ம இப்ப என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, நமக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் அவர்கள் வீட்டுக்கு வந்தாதான் விருந்து நினைச்சிருக்கும், அது விருந்து கிடைக்காது. விருந்து வந்து ஒரு அறச் செய்ய எந்த ஒரு பயனையும் கருதாமல் செய்யக்கூடிய ஒரு பண்பு விருந்தோம்பல். ஆனா இன்னைக்கு உள்ள விருந்தோம்பல் என்பது ஒரு அறத்தை வணிகமாக மாறிவிட்டது. இதை செய்தால் அவர் நமக்கு இதை செய்வார் என்பதற்காக, ஒரு ப்ரமோஷனுக்காக மேனேஜருக்கு வீட்டுல விருந்து கொடுப்பது அது விருந்தெல்லாம் ஆகாது. முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவருக்கு அவர் முகம் மலரும்படியாக நமக்கு கொடுப்பதுதான் விருந்துங்கிறார். இந்த குரல்ல இணை துணைப்பு என்பது ஒன்றில்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தினரை உபசரிக்கின்ற ஒரு குணத்தை வேள்விக்கு நிகராக வள்ளுவர் சொல்லுகிறார். விருந்தினரை போற்றி உபசரிப்பதால் கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியம், அந்த பலன் இருக்கிறது, அது இவ்வளவுதான் என்று வரையறுத்து சொல்ல முடியாது.
2: நேரம் நெருங்கிருச்சு. நாம இப்ப வந்து என்னன்னா, முத்தான நேயராக ஒருவரை அறிவிக்க வேண்டும், அடுத்து விளம்பரம் வேற இருக்கு, அவ்வளவுதான், 10 செகண்ட் சொல்லி முடிச்சிருங்க.
1: ஓகே, அதனால விருந்தினரின் தகுதி மற்றும் பெருமைக்கு ஏற்ப வேள்வியின் பயனும் அளந்து பெருகும் என்று இந்த திருக்குறள் சொல்லுகிறார். இன்றைக்கு வானவில் நிகழ்வில் குறளின் குரல் நிகழ்ச்சியில ஒரு 13 நேயர்கள் மிக சிறப்பாக பங்கேற்று திருக்குறள்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல காரைக்குடி ஹர்ஷினி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதெறிவு என்ற திருக்குறளை சொன்னதோடு, அந்த திருக்குறளுக்கு மிக அழகான ஒரு கதையையும் தன்னுடைய மழலை மொழியில் சொன்ன ஹர்ஷினி என்ற.
2: நன்றி, நன்றிம்மா, நன்றி மேடம்.
3: கோடைப்பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: வழங்கிய வானவில்.

சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்த பணிகளை மாநில அரசுகள் விரைந்து முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 739,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோரப் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கடத்திச் செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2010 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,09,120 ரூபாய்க்கு விற்பனையாகும்.

வரவேற்கப்படுகிறது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடுதல் மகளிர் டிராப் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. புதுச்சேரியில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 24 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும். நம் பண்பாடு, கலாச்சாரம் இவற்றின் பெருமை சொல்லும் கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும். அமுதத் தமிழ் வணக்கங்களோடும் வாழ்த்துக்களோடும் அமுதா. இசையால் இணைவோம், இசையோடு இணைவோம்.

0: கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும். இந்த வார நிகழ்ச்சியில் பொய்க்கால் குதிரையாட்டம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அனங்காநல்லூரை சேர்ந்த கோவிந்தசாமி அவர்கள் பொய்க்கால் குதிரையாட்டம் குறித்து நம்மோடு பகிர காத்திருக்கிறார். சந்திப்போமா ஐயா? வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம் ஐயா, ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு
1: நினைக்கிறேன்.
0: சரி, பொய்க்கால் குதிரை ஆட்டத்துல வந்து எத்தனை வருட அனுபவம் இருக்கிறது உங்களுக்கு?
1: எனக்கு ஒரு 35 வருஷமா செய்யறேங்க. அது காளை ஆட்டம் செய்வேன், அப்புறம் வந்து மயிலாட்டம், அப்புறம் வந்து குறவன் ஆடுவேன். எங்க வீட்லயும் வந்து எங்க ஒய்ஃப் வந்து குதிரை ஆடும், எங்க பாப்பாவும் கரக ஆடும். நாங்க போய் இப்படி வந்து ஒரு 35 வருஷத்துல இப்படி வரோம். அதுக்கு முன்ன வந்து எங்க அண்ணன் எல்லாம் தவுள் வாசிப்பாரு, எங்க அப்பா தவுள் வாசித்தாரு. அப்படி நான் ஒண்டிதான் இந்த ஃபீல்டுல பொய்க்கால் குதிரை ஆடும்.
0: ஆண்கள் வந்து அந்த கட்டையில இருக்கக்கூடிய கால் மீது ஏறி நின்று ஆடுவது பொய்க்கால் குதிரை ஆட்டம். பெண்கள் வந்து குதிரையில் அமர்ந்து ஆடுவதா?
1: இல்ல இல்ல, அவங்களும் கட்டை கட்டிட்டு தான் ஆடுவாங்க. ஆமா, குதிரையில மாட்டிக்கின்னு மேல ட்ரெஸ் போட்டும் செய்வோம்.
0: எத்தனை அடியில இருக்கும் அந்த உயரம்?
1: ஒரு நம்ம சைவத்துக்கு ஒரு 3 அடி இல்ல 2.5 அடி, அப்படி இல்லைன்னா 1 அடி, கொஞ்சம் ஹைட்டா போனோம்னா ஒரு 4.5 அடியில கூட செய்யலாம் அந்த ப்ரோகிராம். அப்படின்னா ஒரு கேப்ல ஜனங்க கொஞ்சம் கவர் பண்றதுக்கு.

தென்னாசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.

0: ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
1: தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
2: உப்மாவா போரான டிஷ், அனல் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனல் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனல் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
6: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு கலந்து கொள்ளவிருக்கிறார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அணங்காநல்லூரை சேர்ந்த பொய்க்கால் குதிரையாட்ட கலைஞர் கோவிந்தசாமி அவர்கள்.
7: வருட அனுபவத்துல வந்து இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை வந்து நீங்க கத்துக்கிறதுக்கு எத்தனை வருடங்கள் பிடித்தது? ஏன்னா இது மத்த கலைகள் மாதிரி கிடையாது இல்லையா? அந்த கட்டை மீது ஏறி அதை பேலன்ஸ் பண்ணி ஆடணும், உங்களுடைய கால்கள் வந்து அந்த கட்டைக்கு தகுந்த மாதிரி பழக்கணும், அந்த இசைக்கு தகுந்த மாதிரி நடன அசைவுகள் கொடுக்கணும், இதெல்லாம் கவனிக்கணும்ல?
8: ஆமாங்க.
7: எத்தனை வருட அனுபவம்?
8: முதல்ல வந்து அடிமரிசுங்க, அதுக்கப்புறம் வந்து குதிரை பொம்மை குதிரை மாட்டிக்குன்னு ட்ரை பண்ணுங்க, அது ஒரு 1.5 பண்ணுங்க, கட்டை கட்டிக்கின்னு கொஞ்சம் பிச்சம் ஒரு 3 ட்ரைனிங் எடுத்துங்க. ஆமா, பேலன்ஸ் பண்றதுக்கு.
7: யார்கிட்ட நீங்க கத்துக்கிட்டீங்க?
8: அப்படியே நம்ம பக்கத்துல பொய்க்கால இது கொக்கேலி கட்ட ஆடுறாங்க. அடுத்தவங்களை பார்த்துனா அப்படி நானே முயற்சி பண்ணி என்னுடைய முயற்சியில நான் செய்யறேங்க.
7: ஓஹோ, உங்களுடைய முயற்சியில தான் நீங்க கத்துக்கிட்டது?
8: ஆமாங்க, வேற யாருகிட்ட நான் போய் கத்துக்கலங்க, என்னுடைய முயற்சி தாங்க.
7: ஒருவர் வந்து இந்த மாதிரி நல்ல முயற்சி செய்து இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்துல வந்து அந்த கட்டை மீது ஏறி நின்று பேலன்ஸ் பண்ணி ஆடணும் அப்படின்னா அவங்க எடுக்கணும்
8: ஒரு 3
7: 3
8: ஆமா 3 வந்து நம்ம பேலன்ஸ் வர்றது செய்யணும்.
7: என்ன
8: கட்டையில உருவம் பண்ணிட்டு அந்த வந்து கீழே வந்து இரும்புல இது மாதிரி புடி மாதிரி போடுவாங்க.
7: ஓஹோ,
8: அந்த கட்டை வந்து விரியாது இருக்கிறதுக்கு அடிபாகம் அந்த கத்திக்கெல்லாம் புடி போடுறாங்கல்ல சின்னதா, அது மாதிரி உள்ள போட்டாதான் அந்த கட்டம் வந்து வெடியாது கீழே பேலன்ஸ் பண்ணி ஆடும்போது. நம்ம முசுக்கி தரையில எல்லாம் ஆடும் போதெல்லாம் வலிக்கிடும், அது மேல துணி போட்டு செய்யணும், தாட்டு கேட்டு போட்டுட்டு ஏறி நின்று செய்யலாம் ஸ்டேஜ் மேல. கீழே நம்ம தெரு மேல விளையாடுறது அப்படி ஆடலாம்.
7: ஸ்டேஜ்ல வந்து நீங்க
8: ஸ்டேஜ்ல வந்து கண்டிப்பா அந்த டைல்ஸ்ல வந்து செருக்கும், அதுக்கு மேல நம்ம துணி தாட்டு போட்டுட்டு அதுக்கு மேலதான் அது செய்யணும்,
7: நிக்க முடியும்.
8: ஆமா, இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆன கீழே தான் வரணும், அவ்வளவு கஷ்டம்.

0: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு கலந்து கொள்ளவிருக்கிறார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அணங்காநல்லூரை சேர்ந்த பொய்க்கால் குதிரையாட்ட கலைஞர் கோவிந்தசாமி அவர்கள்.
1: எப்படி உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு வந்து வர்றாங்களா பசங்க? இந்த கால தலைமுறையினர் வந்து ஆர்வம் காட்டுறாங்களா இல்ல எப்படி?
2: இல்ல, நம்ம கிட்ட ஒரு மாடு மயில் ஆடுறதுக்கு பசங்க நானு ட்ரைனிங் எடுத்து குத்துக்கிறேன். நம்ம கிட்ட செட்டு, நம்மளுதே செட்டு இருக்கு.
1: இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படிங்கறதுல வந்து குதிரையாட்டம், மானாட்டம், மயிலாட்டம் எல்லாமே சேர்ந்ததுதான் இல்லையா?
2: மொத்தமே அது சேர்ந்ததுதான்
1: பொய்க்கால் குதிரையாட்டம்,
2: கரகாட்டம். மொத்த கரகாட்டம் அதுல சேரும்,
1: எல்லாமே சேரும்.
2: ரெண்டு லேடிஸ், மூணு லேடிஸ்னா அப்புறம் பொய்க்கால் குதிரை, மாடு, மயிலு, காவடி இத்தனையும் அதுல சேர்த்தாலும் வந்து நம்ம கரகாட்டம்.
1: இதுல வந்து நீங்க இசைக்கு மட்டுமே, பாடலுக்கு மட்டுமே ஆடுறதுண்டா இல்ல இதுல வந்து ஏதாவது நீங்க விஷயங்கள், ஏதாவது கருத்துக்கள் எல்லாம் கூட சொல்றதுண்டா? அந்த மாதிரி ஆடிட்டு வர பாடல்கள்ல
2: அது வந்து குறவாடும் போது கருத்துக்கள் சொல்லுவா,

0: சும்மா ஜோக் அடிக்கிறது. இதுல வந்து செய்யணும் பாடல், அது வந்து தேங்காய் உடைக்கிறது, இது இது போல பண்றது, கட்டை
1: அதுல
0: கட்டிக்கிறது,
1: சில சடங்குகள்லாம் இருக்கு, அதெல்லாம் செஞ்சுட்டு
0: அதுல
1: இருப்பாங்க.
0: அதுல செய்யறது.

0: மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
2: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
3: இதயம் இதயம் இடைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
4: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே

0: அறுவடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம்

0: மழை.
1: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
2: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: 90.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு கலந்து கொள்ளவிருக்கிறார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அணங்காநல்லூரைச் சேர்ந்த பொய்க்கால் குதிரையாட்ட கலைஞர் கோவிந்தசாமி அவர்கள். எத்தனை மேடைகள் நீங்க வந்து போயிருக்கீங்க, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போய் இந்த மாதிரி பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆடி இருக்கீங்க?
1: அதாவது வந்து நான் பெரிய பெரிய காலேஸ்வரி கோயிலு ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு ஃபுல்லா போயிருக்கீங்க. அங்க கோயில் நிகழ்ச்சி தான் போயிருக்கிறேன்.
0: ஆமா, 35 வருட அனுபவம் இருக்குன்னு சொன்னீங்க.
1: ஆமா, கோயில் நிகழ்ச்சி தான் நிறைய. காலேஸ்வரி கோயிலுக்கே கொஞ்சம் பிச்சு ஒரு 10 வருஷமா போனேன். அங்க கொஞ்சம் பணம் கொஞ்சம் கூட்டி கொடுக்கல, அதனால கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல, பணம் நம்மளால ஏறி விட்டது, அதனால நான் கட் பண்ணிக்கினேன். பணம் இல்ல.
0: இதுல வந்து இப்போ மானாட்டம் மயிலாட்டம் இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்தந்த கலைஞர்களுக்கு வந்து நீங்க தனியா கொடுக்கணும் இல்லையா?
1: ஆமாங்க, மொத்தங்களா சாமானம் எல்லாம் நம்ம கிட்டே இருக்கு.
0: நீங்க தான் வாங்குறீங்க?
1: நம்ம கிட்டே இருக்கு. நம்ம பசங்களை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்து குத்து மாதிரியும் அவங்க உற்பத்தி பண்ற மாதிரியும் பண்றேங்க. கொஞ்சம் பிரச்சனை ஒரு 10 பேர் ரெடி பண்ணி விட்டுருங்க. ஏன் என் பசங்க நம்பூர்கார் பசங்களே.
0: பொய்க்கால் குதிரை ஆட்ட கலைஞராக மட்டும்தான் நீங்க இருக்கிறீங்களா ஐயா?
1: நானு வந்து பொய்க்கால் குதிரையும் வாசிப்பேன், பம்பையும் வாசிப்பேன், பொய்க்கால் குதிரையும் ஆடுவேன், எருதாட்டம் ஆடுவேன், மயிலாட்டம் ஆடுவேன். இது நம்ப கிட்ட ஒரு 5-6 தொழில் இருக்கு.
0: இருக்கு
1: இதுலன்னா அது, அது இதெல்லாம் இது, இது அது, எது கூப்பிடுறாங்களோ அதுக்கு போயிடுவேன்.
0: போயிடுவீங்க? ரொம்ப நல்லது.
1: ஆமா ஆமா, ஒரு 6 தொழில் நம்ம கிட்ட இருக்கு.
0: வாழ வைக்கிறது நீங்க, கலையை வாழ வைக்கிறீங்க. இதுல எது உண்மை சொல்லுங்க?
1: ரெண்டுமே தான் உண்மை.
0: ரெண்டுமே உண்மை நிச்சயமாக. கலை உங்களை வாழ வைக்கும் போது நீங்க கலையை வாழ வைக்க,
1: கலையே ஆமா,
0: நீங்க வாழ வைக்கும் போது கலை உங்களை வாழ வைக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: சரிங்க, ரொம்ப அருமை அழகா சொன்னீங்க.

0: சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
1: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு கலந்து கொள்ளவிருக்கிறார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அணங்காநல்லூரைச் சேர்ந்த பொய்க்கால் குதிரையாட்ட கலைஞர் கோவிந்தசாமி அவர்கள்.

0: அதாவது எங்க குழு, எங்க குழுவில் வந்து கொஞ்சம் பிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஊருக்கு ஒரு 12 பேர் கூப்பிடுறாங்கன்னு
1: நினைச்சுங்க.
0: நம்ம கிட்ட 12 பேர் இருக்கிறாங்க, 50 பேருங்கிறாங்க, 60 பேரும் இருக்கிறாங்க. அப்படி
1: சரி
0: பெரு இப்ப எத்தனை பேர் கூப்பிடுறாங்களோ அத்தனை பேர் கூப்பிட்டு போவோம்.
1: அந்த ஊர் திருவிழாவை பொறுத்து.
0: ஆமா, ஊர்
1: திருவிழா பொறுத்து நிகழ்ச்சி நடத்தி கொடுக்கணும்னா அத்தனை பேர்.
0: ஆமா, அத்தனை பேர் போவோம். மினிமம் 10 பேர், 11 பேரு. இப்போ எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா லேடிஸ் கூட்டிட்டு போவோம். இத்தனை பேர் என்னென்ன வேணுமோ அத்தனை கூட்டிட்டு போவோம். பொய்க்கால் குதிரை, மாடு, மயில் அப்படி கேட்டாங்கன்னா அப்படி போவோம். அப்புறம் பம்பைங்க கேட்டாங்கன்னா பம்பை வெளியே, தவுளு நாயன்னு கேட்டாங்கன்னா அது வெளியே போவோம்.
1: இசைக்கருவிகள் வேணும்னா அந்த இசைக்கருவிகள்.
0: ஆமா ஆமா,
1: இல்ல அந்த மானாட்டம் மயிலாட்டம்
0: அது கேட்டாங்கன்னா அது கூட்டிட்டு போவோம். ஆமா, அதுக்கு தான் அந்த மாதிரி இட்டுன்னு போவோம்.

0: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: வானொலி பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு கலந்து கொள்ளவிருக்கிறார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அணங்காநல்லூரைச் சேர்ந்த பொய்க்கால் குதிரையாட்ட கலைஞர் கோவிந்தசாமி அவர்கள்.
1: கர்நாடகால குத்துக்காங்க, அப்ப நம்ம இதுல இன்னும் வாங்கல, எழுதி போட்டுங்கிற அது மூவ் ஆகலங்க. நான் நிறைய டைம் எழுதி போட்டுங்க, அது வரலங்க, மூவ் ஆகல, நிறைய டைம்
0: பண்ணேன். சரிங்க ஐயா, அதாவது இப்போ இந்த கலை பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படிங்கிற கலை வந்து நீங்க போய் நிகழ்த்தக்கூடிய இடங்கள்ல மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு புதுமையான ஒரு கலையா பாக்குறாங்களா, இல்ல இது வந்து நமக்கு பழமையான ஒரு கலை தான், இது தெரிஞ்சதுதான் அப்படின்ற மாதிரியான உணர்வோடு பாக்குறாங்களா, என்ன சொல்றாங்க?
1: சிட்டில எல்லாம் நல்லா விரும்பி பாக்குறாங்க, வில்லேஜ்ல வந்து பாதி பேர் விரும்புறாங்க. அதாவது வில்லேஜ்ல சில இடம் பிடிக்குது, சில இடம் பிடிக்கல வில்லேஜுக்கு, சிட்டில எல்லாம் கூட விரும்புறாங்க.
0: இப்ப இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்தோட வந்து உங்களோட பயணம் 35 வருடங்களுக்கு மேலாக போயிட்டு இருக்குது, எப்படி உணர்றீங்க ஐயா அந்த கலை வந்து நம்ம கத்துட்டோம், நமக்கு வந்து நம்மளை வாழ வைக்கிறது அப்படின்னு சந்தோஷமா இருக்குதா உங்களுக்கு, இல்ல வேற ஏதாவது கலை நம்ம கத்துருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுதா, எப்படி தோணுது உங்களுக்கு?
1: அதாவது எங்க அப்பா எங்க அண்ணெல்லாம் தவுள் வாசிக்கிறதுக்கு போகும்போது எனக்கு ஒரு ஆர்வம், ஒரு 15 வயசுல நம்மளுக்கு தவுள் வாசிக்கத்தில இது வாசிக்கத்தில நம்ம இதாவது நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு அது மேல கொஞ்சம் ஆர்வம் எனக்கு வந்தது. அந்த ஆர்வத்தோட அப்படியே மூவ் பண்ண 20 வயசுல இருந்து இதுதாங்க ஆர்வம். அது மேல வந்து ஆர்வம்
0: வந்ததுனால,
1: ஆமா ஆர்வம் வந்ததுனால அது மேல மூவ் பண்ண நான், அந்த ஆர்வம் வந்து வீணா போல
0: போகல.
1: எனக்கு இன்னைக்கு அதுதான் சோறு போடுது. அப்பாவை அப்பாவை இறந்துட்டாரு, எங்க அண்ணனும் எல்லாம் தந்தனியா போயிட்டாங்க, அந்த கலை தான் இன்னைக்கு அதுதான் எனக்கு சோறே போடுது. ஆமா அதை கொண்டுதான் வாழ்றேன். ரொம்ப வறுமை, கொஞ்சம் இந்த 6 மாசம் தொழில் இருக்கு, 6 மாசம் தொழில் இல்ல.
0: கூடிய வேலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த கலை பண்பாட்டு துறை வந்து நீங்க அணுகி உங்களுக்கான உதவிகள்லாம் வந்து வாங்கியிருப்பீங்க இல்லையா?
1: ஆமாங்க, அதாவது அதுதான் சொல்றேங்களே, அந்த கலிம்பாண்டு துறையில நான் என்னுடைய விருது வாங்கத்துக்கு எத்தனை டைம் நான் எழுதி போட்டேன், அது மூவ் ஆகல. வரவங்களுக்கு வருது, தவுள் குடுத்துக்கிறாங்க, பம்பு குடுத்துக்கிறாங்க, பென்ஷனு குடுத்துக்கிறாங்க,
0: சரி
1: எல்லாமே குடுத்துக்கிறாங்க சில பேருக்கு, சில பேருக்கு இன்னும் மூவ் ஆகல.
0: வரும் உங்களுக்கு, உங்களை வந்து வச்சிருப்பாங்களா இருக்கும். சரிங்க ஐயா, தொடர்ந்து நீங்க வந்து கலைக்காக இயங்கிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வெகுமதி கிடைக்கும்.
1: அதாவது என்னோட அழிய கூடாது, இருக்கிற பசங்களை கொஞ்சம் கொஞ்சம் உறுதி பண்ணிருக்கிறேன் எங்க ஒரு
0: பிள்ளைகளை. சரி, ரொம்ப மகிழ்ச்சி, தொடர்ந்து கலை பயணத்துல கலை சேவை செஞ்சுட்டே இருங்க.
1: கலைதான் நம்மளுக்கு ஒண்ணு செய்யணும், மேலும்

0: யாராவது புதுசா செய்யணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆர்வம், செஞ்ச
1: இதையும்
0: நேரம்தான்
1: செஞ்சுட்டு
0: இருப்பேன்.
1: வேற எதுவும் செய்யறதுக்கு வந்து மனம் போகாது, மனம் அதை விரும்பாது.
0: ஆமா புதுசா இது இன்னைக்கு செஞ்சுட்டு, இந்த வருஷம் அடுத்த வருஷம் வேற மாதிரி செய்யணும் ஒரு ஆர்வம் அது மேல.
1: சரி, இதை பற்றி நீங்க ஏதாவது புத்தகங்கள்ல எல்லாம் படித்ததுண்டா? அந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை பத்தின கதைகள் ஏதாவது, இது இதை பற்றிய வரலாறு, இதெல்லாம் வந்து ஏதாவது புத்தகங்கள் படிச்சிருக்கிறீங்களா?
0: இல்ல எனக்கு வந்து படிக்க வராதுங்க, நான் வந்து எனக்கு படிக்க தெரியாது,
1: சரி.
0: நான் ரெண்டாவது மூணாவது வழிதான் படிச்சேன், படிப்பு ஏறல. நம்மளுக்கு வந்து அப்ப வந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து வறுமை,
1: அதனால என்ன, உங்களுக்கு கையில ஒரு கலை வச்சிருக்கீங்கல்ல, நீங்க தான்
0: 20 வயசுக்கு மேலதான் அப்பெல்லாம் வறுமை, ₹1 ₹1 எல்லாம் வறுமை அப்பெல்லாம் வறுமை. அப்பா என்ன குழந்தையிலே என்ன விட்டுட்டு இறந்துட்டா, அப்படியே அம்மா காது கேட்காது, எங்க அண்ணா அக்கா தங்கச்சி எல்லாம் தந்தனே ஃபேமிலி தந்தனே ஆயிட்டோம்,
1: சரி.
0: அப்பெல்லாம் வருமுங்க. இப்ப
1: அப்ப இந்த
0: நான் வந்து
1: கலைதான்
0: இந்த
1: உங்களுக்கு
0: கலைக்கு
1: துணையாக
0: வந்து இந்த
1: இருக்கிறது.
0: கலையுள்ள நுழைஞ்சி நான் அப்பதான் வந்து இதுதான் சோறு போட்டு இதுதான் ஓரளவு நல்லா இருக்கிறேன்,
1: இந்த வார்த்தை
0: பசியில்லாத சாப்பிடுறேன்.
1: கேட்கறதுக்கு சந்தோஷம். தொடர்ந்து இந்த கலை வந்து உங்களோடு இருக்கணும், நீங்களும் கலையோடு இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை
0: இன்னும்
1: வந்து.
0: வளனக கலை ஆளுங்க, இன்னும் வந்து உறுப்பிச்சாவே நல்லா வளனக கலை, எனக்கு தெரிஞ்சது அதுதாங்க. மேலும் மேலும் இன்னும் அதிகம் தான் ஆகணும் கலைஞர்கள்.

0: கண்ணை கையில் அள்ளிப்போ, சொர்க்கம் கையில் சிக்கி போச்சு, அதை சொல்லி சொல்லி சொக்கி போச்சு.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: கோடி பண்பலை நூறுலேந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலையும் கானமும் இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு கலந்து கொள்ளவிருக்கிறார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அணங்காநல்லூரைச் சேர்ந்த பொய்க்கால் குதிரையாட்ட கலைஞர் கோவிந்தசாமி அவர்கள்.
2: வேற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் நிகழ்த்தக்கூடிய கலைஞர்களோட எல்லாம் உங்களுக்கு வந்து பழக்கங்கள் இருக்குதா?
8: அவங்க அதாவது வந்து எங்கிட்ட தான் இருக்கு பொய்க்கால் குதிரைய, வேற ஆளுகிட்ட இருக்குது.
2: சரி.
8: அவங்க வந்து ஒருத்தர் கிட்ட இருக்குது, அவங்க வந்து அதிகமா வந்து செய்ய மாட்டாங்க, கட்டமாக ஆட மாட்டாங்க. அவங்க சும்மா வந்து அனுப்பிச்சு மாட்டி விட்டு சும்மா அப்படி செய்வாங்க.
2: சரி சரி சரி.
8: மாடு மயிலெல்லாம் இருக்கு, அவங்க கிட்ட ஒரு 2-3 பேர்கிட்ட இருக்குது. எல்லாருக்கிட்ட வேற வேற கலைஞருங்க கிட்ட இருக்குது.
2: மகிழ்ச்சி. இதுல வந்து வேற ஏதாவது சொல்றதுக்கு உங்களுக்கு விருப்பமா இருக்குதா? இந்த கலை பற்றி ஏதாவது சொல்லணுமா?
8: கலையை பத்தினா எங்க கலைஞருங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு வீடு வாசலே இல்ல. சில பேர்களை ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. இப்ப நானே ஒரு ஆள் இப்பதான் கொஞ்சம் ஒரு தவள வாடகையில இருந்து இப்பதான் வீட்டுக்கு வந்து சொந்த வீட்டுக்கு. கலைஞருக்கெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் உதவி பண்ணுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க.
2: அதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்கு. நீங்க கலைப்பண்பாட்டு துறை மூலமாக சக கலைஞர்கள், உங்களை போன்ற மற்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சக கலைஞர்கள்
8: பிஞ்சினுக்கு வந்து இந்த பிஞ்சினு வந்து
2: முயற்சி பண்ணுங்க.
8: பிஞ்சினு வந்து 60 வயசு போட்டுக்கிறாங்க, ஒரு 40 வயசு இருந்தா நல்லா இருக்கும். ஜென்ஸுக்கு வந்து ஒரு 50 வயசுல கொடுத்தா கூட நல்லா இருக்கும். இந்த பிஞ்சினு 60 வயசு
2: ஆனமெல்லாம் வந்து நீங்க எழுத்து மூலமா எழுதி உங்களுடைய கலை பண்பாட்டு துறையில இருக்கக்கூடிய அலுவலர்கள் கிட்ட கொடுங்க, அவங்க வந்து மேலிடத்துக்கு கொண்டு போவாங்க. அது நிச்சயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாம உருவாக்கணும். உங்களுடைய கலையை நிகழ்த்துங்க. நீங்க சொன்ன மாதிரி இதுதான் என்னுடைய உயிர், இதுதான் என்னுடைய வாழ வைக்கிறதுன்னு ரொம்ப பெருமையா சொன்னீங்க. அது வந்து மகிழ்ச்சியாக இதே மாதிரி நீங்க எப்பவுமே இருக்கணும்னு வாழ்த்துறோம். நன்றி.
8: ரொம்ப நன்றிங்க.

0: தடுக்கிற மனுஷன் யாரு?
1: இதுவரை செவிக்கு இனிமையான பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய கலையும் கானமும் நிகழ்ச்சி. மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு. இனி வரும் நிகழ்ச்சிக்கு முன்பு கேட்கலாம் செதிச்சுருக்கம்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நீருதானா, மனிஷா, ஆஷிமா ஆகியோரை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்தியுள்ளனர். உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பயன்படுத்தி இதய நோயை தடுக்க முடியும் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இதய நோய் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நடப்பாண்டு வரை 146,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 739,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியக்கரை சோதனைச் சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2010 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 109,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை

இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடுதல் மகளிர் டிராப் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 43 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 83 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வசந்த் அண்ட் கோ. வணக்கம் நேயர்களே.
1: வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் மீனா.
1: வணக்கம் மேனன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம்.
0: சரி. இன்றைய குழந்தைகள் சமூக வலைதளங்களை விட்டுவிட்டு இசை போன்ற கலைகளை கற்க வேண்டும். அதன் பிறகான அவர்களின் தேடல் ஆரோக்கியமான விஷயங்களை நோக்கியதாகவே இருக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி இசை கற்பது ஒரு தவம் போன்றதுன்னு பிரபல கர்நாடக இசை பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் சொல்லியிருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்பாக இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்கன்னு வைங்களேன். அதனால் குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவர்களும் இசை கற்றுக்கணும். எல்லாரும் கற்றுக்க முடியாது தான். குறைஞ்சபட்சம் இங்கே பாட வரக்கூடிய பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சிக்கு பாட வரவங்க இசை கற்றுக்கிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
1: இங்கே வந்து கூட அவங்க கற்றுக்கலாம்.
0: அதனால் குறைஞ்சபட்சம் இசை பாடல்களை கேட்டுட்டு வாங்க. ஏன்னா இன்றைக்கி நாம் வந்து ஒரு பாதி பாட்டை கொடுப்போம், அதை கேட்டுட்டு அதனுடைய தொடக்க வரிகள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு பாடணும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக
1: பாடணும்,
0: கேட்டே ஆகணும். கேட்டால் தானே உங்களுக்கு இந்த பாட்டு தானே அப்படின்னு தெரியும். அதனால் இசை கற்காட்டி கூட பரவாயில்ல,
1: பாடல்களை
0: கேட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சுவாரஸ்யப்படும். அதனால் இன்னைக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், அதை கேட்டுட்டு நீங்கள் எங்களுக்கு திருப்பி நல்ல விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு வாங்க அப்படின்னு அழைக்கிறோம். அறிமுகங்களை இந்த எண்களில்
1: 24 24 24 வரணும்.
0: மகளிர் வரலாம்.
1: 24 24 29
0: அப்புறம் எல்லாரும் வாங்க.
1: 24 24 26 அப்புறம் 290 330 3
0: ஆமாம். 0 4 5 4 2 இதுதான் கொடைக்கானலின் முன் இணைப்பு எண், இதை பயன்படுத்திக்கோங்க.
1: இப்போ பாட்டு பட்டாளம் பாடல்கள் தயாராக இருக்குது.
0: ஆமாம், கோடை பண்பலையில் தொடங்குது. நீங்கள் முதல் நேயர
1: வாங்க. வணக்கம்.
0: வணக்கம் தங்கை. யாரோ
1: பக்கத்துல நீங்க இல்ல பாத்துக்கங்க.
0: இல்லமா தங்கச்சி, நான் கண்டிப்பா சீர்தட்டலாம் தூக்கிட்டு வருவேன், நீங்க நம்பி இருக்க. இதுக்குதானே சொன்னீங்க
1: சரிங்க ராஜேஸ்வரிமா, பாடல் கேளுங்க.
0: இசை கேட்டு கேளுங்க.

0: ஆமா, அடிக்கடி கேட்ற பாடல் தான்,
1: கேட்கக்கூடிய பாடல் தான். அதனால தான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், பாடலை நல்லா கேளுங்க அப்படின்னு. சரி, பரவாயில்ல ராஜேஸ்வரி அம்மா, இன்னொரு முறை நம்ம பேசலாம். அந்த நேரத்தில் நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, நல்ல பாடலை பாடுங்க. இப்போ இணைப்பில் யாருங்க? வாங்க, வணக்கம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம் சார்.
1: யார் பேசுகிறீங்க?
2: பெரியகுளத்துலேருந்து யாருங்க?
1: முருகேஸ்வரி.
2: முருகேஸ்வரிங்களா? சரிங்க.
1: சரி, என்ன பாடல் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்களா முருகேஸ்வரி அம்மா? சரி, வேற ஒரு பாடல் கூட கேளுங்க, ஒன்னும் தப்பு இல்லை.

0: வந்துருமே பாட்டு.
1: ஐயோ
0: அழகிய, என்ன என்ன பண்ணீங்க? அழகிய பெண்ணேவா?
2: அழகிய கண், ஆ கண்ணே.
1: அழகிய
0: கண்டுபிடிச்சிட்டீங்க முருகேஸ்வரி, ரொம்ப அருமையாகவும் பாடினீங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி.

0: வசந்த் கோ.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
3: 350-5151.
4: உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
8: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: Co. நேரம் 11:16. கொடை பன்மலையின் பாட்டு பட்டாளம் இடைப்பட்ட வரியில கொண்டு பாடலை கண்டுபிடிச்சு பாடணும், என்ன பாடல்னு அதுதான் பாடிட்டு இருக்காங்க.
1: முதல் பாடல் இருக்கு கண்டுபிடிக்கப்படாமலேயே, இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய நண்பர்களுக்கு நிறைய பாடல்களும் நாமளும் வச்சிருக்கிறோம்
0: இப்போ. ஆமாண்ணே, ஏன்னா அதே பாடல் கொடுக்க வேணாம், வேற வேற பாடல்கள் இருக்குது
1: இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, வணக்கம், இணைப்பில் யாருங்க?
2: சார் வணக்கம். சார்
1: யார் பேசுறீங்க?
2: சார் என் பேர் அந்தனி சார், விருதுநகர் மாவட்டம்
0: விருதுநகர்ல
2: வட்டம் கல்போதுன்னு ஒரு கிராமத்தில் சார்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கல்
2: கல்போது சார்.
1: கல்போது, சரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே?
2: நான் பயராசூல பக்கம் சார்.
1: இன்னைக்கு லீவா?
2: ஆமாம் சார்.
1: ஏன், என்ன விசேஷம்?
2: விசேஷம் இல்லை சார், நான் தான் இன்றைக்கி வேலைக்கு போகல சார்.
1: அதுதான் ஏதாவது காரணம் இருக்குன்னு இல்லையா?
2: காரணம்லாம் இல்லை, கொஞ்சம் அலுப்பாக இருந்துச்சு, அப்படியே வீட்டில்
1: சொல்லுங்க. இதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம், சோம்பேறித்தனம்னு எடுத்துக்கலாம் இல்லை உடல் அசதி?
2: உடல் முடிக்கலாம்னு எடுத்துக்கலாம் சார்.
1: உடல் அசதி, சரி. இசை கீற்று கேட்கலாமா அந்தோனி?
2: கேட்கலாம் சார்.
1: கேளுங்க.

0: அந்தோணி
1: சார்
0: அவர்கள்.
1: என்ன பாட்டுனே தெரியல சார்.
0: என்னங்க அருமையான பாடல் இது,
1: என்ன பாட்டுனே தெரியல சார் இந்த பாட்டு.
0: அடடாடா. சரி,
1: அடுத்த நேரத்தில் வழி விட்டுருங்க.
0: வழி விட்டுடலாம். நன்றி நன்றி. இப்போது இணைப்பில் யாரோ வாங்க.
2: வணக்கம்.
3: வணக்கங்க.
2: பேர் சொல்லுங்க.
3: விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்ல இருந்து மல்லிகா பேசுறேங்க.
2: என்ன மல்லிகா சிரிப்பு?
3: எங்க 2 மாசம் ஆச்சுங்க பேசி.
2: அதுக்காகவா?
3: சரிங்க. இருக்கீங்க?
2: எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறோம் மல்லிகா.
3: சரிங்க.
2: அப்புறம் பாடல் கேட்கலாமா?
0: என்ன கேட்டீங்களா?
3: அந்த பாட்டு சரிதாவும் சிவகுமாரும், ஆனா முதல்ல எனக்கு தெரியல. முதல் பாட்ட ரஜினி பாட்டு மட்டும் தெரியுங்க.
0: சரி, அந்த பாட்டை பாடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை.
3: இல்லைங்க, எனக்காக சாங் போடுங்க, தெரியுதான்னு பாக்குறேன்.
0: இல்ல இல்ல, இது தெரிஞ்சிருச்சு. இல்ல, தெரிஞ்ச பாடல பாடிடலாம்ல, ஒன்னும் தப்பு இல்ல. பாடுங்க அந்த
3: பாட்டு. எனக்குரிய
2: வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டாங்க, மீதி தெரியல.
3: எனக்குரிய சாங் போடுங்க.
0: சரி, ஒரு பாடல் கொடுங்க உங்களுக்கு.

0: கண்ணா உன்னை தேடுகிறேன் வா, காதல் குயில் பாடுகிறேன் வா, உன்னோடு தான் வாழ்க்கை உள்ளோடு தான் கேட்கே, கண்ணீரும் போயவில்லை கண்ணுங்களும் காயவில்லை, கண்ணா உன்னை தேடுகிறேன் வா, தண்ணீர் குயில் பாடுகிறேன் வா.
1: இது எப்படி பாடல் என்ன மல்லிகா? பக்கத்துல யாரும் இல்ல, இல்ல
2: யாருமே இல்ல சார்,
1: அந்த தைரியத்துல பாடிட்டு இருக்கீங்க.
2: நான் கூட ஒரு சந்தோஷத்துல
1: சரி உண்மையிலேயே வார்த்தை சரி பரவாயில்ல, வார்த்தையும் வரல ராகமும் வரல அப்படின்றாங்க மீனா.
3: ஆமா, நான் கூட என்ன சொல்ல வந்தீங்க, யாருமே இல்ல இல்ல நல்லா பாடலாம் இல்ல அப்படின்னு சொல்ல வந்தீங்களோ?
1: இல்ல இல்ல
2: இல்லங்க, அந்த பாட்டு ஓயாம பாடுற பாட்டு தான்.
3: ஆனாலும்
0: உன்னை தேடுகிறேன் வா, கண்ணீர் குயில் பாடுகிறேன் வா.
1: அப்புறம் எப்படி வரும்? உன்னோடு தான் வாழ்க்கை உள்ளே ஒரு வேட்கை, எப்படி வரும் அது? கண்ணீர் ஓயவில்லை கண்ணங்களும் காயவில்லை.

0: அப்படி ஒரு இனிமையான பாடல்.
1: உனக்காக வாழ்கிறேன் நம்ம ஊரில் எடுத்த படம். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, என் கூட படிக்கிற அந்த பொண்ணோட அவங்க வீட்டுக்கார தான் அந்த படத்தில் பயன்படுத்தினாங்களாம். சிவகுமார் ஒரு சிவப்பு கலர் ஒரு கார் ஓட்டிட்டு,
0: கார்
1: ஆமாம்
0: அவங்க வீட்டுக்கார்,
1: வீட்டுக்கார் வண்டி,
0: அவங்களுடைய வண்டியை பயன்படுத்த நான் கூட யோசிக்கிறேன் அவங்க வீட்டுக்கார எது கூட யூஸ்
1: பண்ண,
0: அதுதான் சின்ன ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்கார இவங்க யூஸ் பண்ண,
1: நம்ம எப்பவுமே கொஞ்சம் மேலதானே யோசிப்போம்.
0: சரி சரி சரி, இப்போ ஒரு பாடல் கொடை பண்பலை 100.5 MHz இருந்தோம்.

0: சத்ய ஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
1: நம் கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அனில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
8: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
9: இந்தியாவின்

0: வசந்த் அண்ட் கோ.
1: நம் மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி.
2: நேரம் 11:30. எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, காலம்
1: பாடுறாங்க, பாடல் கேட்குறாங்க, உடனே கண்டுபிடிச்சி பாடினா நமக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்குது.
2: கண்டுபிடிக்காட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னென்னா நம்ம என்ன பண்ண முடியும்,
1: ஒன்றும் பண்ண முடியாது,
2: அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் பாடினாலும் சரி பாடாட்டியும் சரி, இருந்தாலும்
1: ஒரு முயற்சி
2: செஞ்சிங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து வரக்கூடிய நண்பருக்கு வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: தூத்துக்குடி
2: மாவட்டம்
3: விளாத்திகுளம்
1: பக்கத்துல
3: பேசுறது
2: பட்டாளத்துல உங்க கூட பேசுறது புதுசு.
1: அப்படியா,
2: அவர் பேசுவாரு, அம்மா அப்பா எல்லாமே வரும் அவருக்கு.
3: சொல்லுங்க சார்,
2: இசை கீற்று கேளுங்க செல்வகுமார்.
3: சரிங்க சார்.

0: என்ன பாட்டு இது?
1: தனிமையில் இருந்து பாட்டு வரும் சார்.
0: என்ன பாட்டு? என்ன பாட்டு?
1: தனிமையில் இருந்து.
2: என்ன தொடக்கம்? தொடக்கம் பாடலோட தொடக்க வரி என்ன அப்படின்னு கேட்டோம்.
1: சொல்லுமா?
2: நம்ம இடப்பட்ட வரிகள் தான் நம்ம இப்போ கொடுத்தோம். இன்னொரு முறை கேட்டு பார்க்குறீங்களா? கேட்டிருக்கீங்களா இந்த பாடலை?
1: இன்னொரு
2: முறை கேட்டால் பாட முடியுமா?
0: வாய்ப்பு இல்லை.
1: தனிமையில் இருந்து
2: அப்படி வராது.
0: நன்றி செல்வகுமார்.
2: நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
2: வணக்கங்க. பேர் சொல்லுங்க.
3: ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரப்பிங்கிற கிராமத்துல இருந்து கலியிட்டா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறோங்கம்மா.
0: ராமநாதபுரம் எப்படி இருக்கு?
3: என்ன
0: பக்கத்துல
3: கொஞ்சம் வெளியில வந்தேன்?

கலிதாமா?

0: அருமையா பாடினீங்க கலிதாம்மா. இந்த பாடல் குறித்து நிறைய விஷயங்கள் இருக்கு மீனா.
1: சொல்லுங்க.
0: என்னன்னா, ஒரு ஆங்கில பாடலை பாடிட்டு இருக்காரு கமலஹாசன், அடுத்த நாள் ஒரு பாடல் பதிவு பாடிருங்க அப்படின்றாரு. எது நானா? ஆமாம், நீங்கள் தான் பாட போறீங்க அப்படின்றாரு இளையராஜா. ஏறக்குறைய எந்த ஆங்கில பாடல் பாடினாரோ அதே போன்ற சாயலில் அமைந்த
1: பாடல்.
0: ஏறக்குறைய எந்த ஸ்ருதி போவாரு, எந்த பிச்சு இவர் போயிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதற்கு ஏற்றாற்போல் இசையமைத்தார் இளையராஜா அப்படின்னு அவர் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார். ஏறக்குறைய நான் கேள்விப்பட்ட வகையில் இது அவருடைய முதல் பாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா தவறா அப்படின்னு தெரியல, நினைவுகளின் அடுக்கில் இருந்து இதை நான் சொல்கிறேன். கமலஹாசன் பாடிய முதல் பாடல் போல தெரிகிறது.
1: இந்த ஓ மானே மானேன்னு ஒரு படம்
0: வந்ததா இருக்கலாம்,
1: அவர் பாடினதா.
0: ஆனால் இதுதான் தொடக்கம் அப்படின்ற மாதிரி நான் படித்த ஒரு நிகழ்வு இருக்கிறது. நம்ம பின்னாடி கூட சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தப்பா இருந்தால் மன்னிச்சு ஏற்றுக்கங்க, திருத்திருங்க. இப்போ ஒரு இனிமையான பாடல் கொடை பண்பலை 100.5 MHz இருந்து.

0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: நேரம் 11:41, கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம். பாட்டு பட்டாளம், அருமையான பாடல் கேட்டோம் இல்லையா? முத்துமணி, டோரத்தி படத்துல இருந்து சிலாகித்து எழுதுறாங்க. இணையம் முழுவதும் அந்த பாடல் வந்த புதிதில் சிலாகித்து எழுதியிருந்தாங்க. என்ன பாட்டு அப்படின்னு கேட்கும்பொழுது, என்ன இவ்வளோ ஒரு டிரான்ஸ் மியூசிக்கு, அதை தொடர்ந்து அவருடைய ஸ்வேதா, அவங்களுடைய ஸ்வேதா மோகனுடைய குரல், அதை தொடர்ந்து அவருடைய குரல் ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வுகளில் விளையாடக்கூடிய மாதிரியான ஒரு விஷயமான அந்த பாடல் அமைந்திருந்தது. இணையம் முழுவதும் கொண்டாடி தீர்க்கப்பட்ட பாடல் அது. நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் தருவோம் எப்போதுமே. சரி, பரவாயில்ல. இப்போ அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ என்ன பாடல் கேட்க காத்திருக்கிறாரோ, பாடல் பாட காத்திருக்கிறாரோ.
6: வணக்கம் சார்.
7: வணக்கங்க.
6: கரூர் காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி.
5: நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் சார்.
5: காந்தி கிராமம் எப்படி இருக்கு?
6: காந்தி கிராமம் வெயிலா இருக்கு சார்.
5: இன்னும் கூடும் அப்படினு சொல்றாங்க, நீங்க என்ன செய்ய காத்துக்கிங்க?
6: ஆமா சார், இருக்கறதுக்கு அதிகமா தான் சார் இருக்கு.
7: இப்ப இருக்குறதே அந்த வெயில் காலத்துல ஏப்ரல் மேல இருந்த மாதிரி தான் இருக்கு அப்படினு சொல்றாங்க.
6: ஆமா சார், அப்படிதான் மேடம் இருக்கு.
7: இன்னும் மாறல அந்த பருவநிலை அப்படிங்கற மாதிரி.
6: ஆமா அப்படிதான் இருக்கு.
5: சரி, நம்ம இசைக்கிட்டு கேட்போம். கேளுங்க.

0: என்ன பாடல் இது?
1: போலே உருவானதே நெஞ்சம்.
0: எது எது இது?
1: பேரு ராகம் வரமாட்டேங்குது,
2: இல்ல வரிகள்
1: வரலைங்க சார்.
0: சரி சும்மா பாடுங்க. இல்ல அவ்வளவுதான், நீங்க கண்டுபிடிக்கிறது
2: கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த
1: லைன் வருதுங்க சார், அந்த முதல் லைன் வருது, அடுத்தது வர மாட்டேங்குது.
0: ஒரு வானவில் போலே
1: போலே உருவானதே நெஞ்சம்,
0: உருவானது நெஞ்சமா, கலர் கலராவா உருவாங்க நெஞ்சம்.
1: இல்லைங்க சார், அதான் வர மாட்டேங்குதுங்க சார். இன்னொரு தடவை போட்டீங்கன்னா அதே வந்துடும் சார்.
2: வந்துருன்றீங்களா? சரி கேளுங்க, இந்த ஒரே ஒரு முறை.

0: என் வாழ்விலே வந்தாய், ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வையால் வென்றாய், என் உயிரிலே கலந்தாய் அப்படின்னு வரும்.
1: போல நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன்.
0: பாடலின் தொடக்க வரிகளை கேட்டுடலாம்.

0: உனக்காகவே கனிந்தது மலை தோட்ட
1: ம்
0: மாதுளை, அதெல்லாம் நல்லா இருக்கும் இல்லையா?
1: ஆமாம்.
0: சரி, அருமையான பாடல். அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ?
1: வாங்க, வணக்கம்.
2: சகோதர சகோதரி அனைவருக்கும் வணக்கம்.
1: பேர் சொல்லுங்கம்மா.
2: ராணி தேனி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா?
1: எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறோம் ராணிம்மா. தேனி எப்படி இருக்கு?
2: வெயிலாக தான் இருக்கு.
1: ம்,
0: சரி. ம், என்ன செய்யறது,
1: ஒன்றும் பண்ண முடியாது.
0: இசை தென்றல் நாங்கள் அனுப்புகிறோம், கேட்டுட்டு கூலிங்காக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
2: சாட்சி படத்தை பாட்டு பாட்டை பாடலாமா சார்?
0: பாடி இருங்களேன், அருமையான பாட்டு இல்லையா அது? ம்,
2: ஆமாம்.

கண்கள் மெல்ல. அருமையான பாட்டு கூட. ரொம்ப நன்றி ராணிமா, இப்படி பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ நந்தரில் மீனா. பரவாயில்ல, நன்றி. அடுத்து கொடை பண்பலின் ஒரு பிள்ளை 5 MHz.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்வளவு வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில்.

0: உங்களுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: பதினோரு மணி 54 நிமிடம் ஆகுது.
4: நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய நண்பர்கள், நிறைய பாடல்கள், அது ஒரு கிளாசிக் சாங்ஸாக எடுத்திருந்தீங்க இல்லையா?
3: எடுத்திருந்தீங்க.
4: அருமையான பாடல்கள், எல்லாருமே கேட்டிருப்பாங்க. இரவு பொழுதில் இதை கேட்டால் இன்னும் அருமையாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசித்திருப்பாங்க. நல்ல நல்ல பாடல்கள் அப்படின்னு யோசித்திருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பாட்டு இது இப்படி போட்டிருக்காங்களே
3: அப்படியும்
4: யோசிக்கக்கூடிய மக்கள்லாம் நமக்கு முன்னாடியே இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, ரசிகத்தன்மை கொண்ட இது எங்களுக்கு இந்த பாடல்கள் நெருக்கமாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிட்டு
3: விடைபெறுகின்றோம்.
4: கானல் மேனன்,
3: மீனா,
4: நன்றி, வணக்கம் நேர்களே.

சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் நீரு தானா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பயன்படுத்தி இதய நோயை தடுக்க முடியும் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இதய நோய் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகள் மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பாண்டு வரை 146,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கனிமங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2010 கன அடியாக அதிகரித்துள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 103 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என்

0: வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இனிய நண்பகல் வணக்கம் நேயர்களே, ஒரு நல்ல புத்தகத்தில் இருக்கும் ஒரு அழகான வரி சில நேரங்களில் நம் மனதில் நீண்ட நேரம் பயணிக்கிறது ஒரு சிந்தனையாக. அப்படி நாம் படித்ததில் மனதிற்கு பிடித்ததை பகிர்ந்து கொள்ளும் இனிய நேரமாக நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. நாம் படிக்கும் ஒவ்வொரு பக்கமும் ஒரு கதையை மட்டும் சொல்வதில்லை, சில நேரங்களில் நம்மை பற்றியே நமக்கு புதிதாக சொல்லித்தரும். அப்படி புத்தக பக்கங்களில் இருந்து மனதில் பதிந்த நல்ல வரிகளை சொல்ல வாருங்கள். அறிமுக மகளிர் 24, 24, 26 அனைத்து மகளிரும் 24, 24, 29 மற்றும் 290, 333 இந்த எண்களில். முன் இணைப்பிற்கு 045, 42 இணைத்து. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் பிரியதர்ஷினி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களாக்கா?
1: நலமா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
1: சரிங்கம்மா, சொல்லுங்க. படித்து
2: எல்லாரும் நம்ம உறவுகள் எல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: ஆ, நம்ம நீ பண்பலையில பணிபுரியிற அனைவருமே நலமா இருக்கோம்.
2: எழுதியவர் வந்து ஆறுமுக அரங்கநாத தேசிகர். அவர் எழுதியதுல நமக்கு எனக்கு பிடிச்ச வரிகள் மட்டும் சொல்றேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: நேரம் காலம் இடம் பொருள் பார்க்காமல் பேசிவிட்டால் அது நம்மை பாதிக்கும் என்று எச்சரிக்கை செய்யவே மூத்தவர்கள் சொல்லியிருக்காங்க. பகலில் அக்கம் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே என்பார்கள். அதனால் பிறரை குறை கூறும் இழிவாக பேசுவதை அறவே கூடாது. சரி, சாதாரண மனிதனை அவனிடம் உள்ள குறைகளை விமர்சித்து என்ன செய்யறது, இழிவாக பேசலாமா என்றால் அதுவும் தவறே ஆகும். ஏனெனில் தக்க சந்தர்ப்பத்தில் ஆபத்தான காலத்தில் அந்த சாதாரண மாணவர்கள் சிறு உதவி கூட ஒரு உயிரை காப்பார்கள். உதவியுடையதாய் அமைந்து நம்மை காக்கும். இதை உணர்வதே கிராமங்களில் இன்னும் சிறு துரும்பு களத்தண்ணீர் தேங்கும் என்பார்கள். அதாவது நீரில் பயணம் செய்யும் போது களம் படகு திடீரென சிறி ஓட்டை விழுந்து விட்டால் ஒரு சிறிய குச்சியை கொண்டு அடைத்து விட்டால் தொடர்ந்து பாதுகாப்பாக பயணம் செய்து உயிரை பிழைக்கலாம். ஆனால் குச்சியின் உதவியை புறக்கணித்தால், குச்சியின் பயன்படுத்தாவிட்டால் சிறிய ஓட்டை பெரியதாகி கடைசியில் படகே மூழ்கி அடித்து விடும். அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்வினிலே எப்போதுமே எப்படி நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாததால் அவர்கள் யாரையுமே இழிவாக பேசாமல் நமக்கு இடையூறு செய்தாலும் சரி, அவர்கள் குறைகளை விமர்சிக்காமல் அவர்களை புகழ்ந்து பாராட்டி பேசினாலே நமக்கு எதிரியாய் இருந்தால் கூட தக்க சந்தர்ப்பத்தில் அவர்கள் உதவி செய்த பல விதங்கள் நம்மை பாதுகாத்து நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். அதை விடுத்து குறைகளை கூறி இழிவாக பேசினால் நல்ல நட்புகளை இழந்து பலரது கோபத்திற்கு ஆளாகி சாதகமாக முடியும் என்று அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிக்கா.
1: சிறப்பா சொல்லிருக்கீங்கம்மா. ஒரு கருத்தை தொடர்ந்து படிங்க. நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: நாமக்கல் மாவட்டம் பெரியபட்டியில இருந்து லட்சுமி பேசுறோம் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் லட்சுமிமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் நல்லா இருக்கிறோம் மேடம்.
1: சரிங்கம்மா, சொல்லுங்க. படித்ததில் பிடித்தது.
3: நாள் ஒரு சிந்தனை புத்தகத்துல இருந்து முனிவர் இரா மோகன் எழுதிய கவிதை தொகுப்பு. சோம்பலுடனும் போருடனும் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட பெரு முயற்சி கடின உழைப்புடன் ஒரு நாள் வாழ்ந்தால் கூட அது போதும். உழைப்புடன் கூடிய வாழ்க்கை சொர்க்கத்தின் கதவை கூட தட்ட உதவும். அறிவற்றவன் சிரத்தையுடன் கூடிய உழைப்பை இழந்தவன் கெடுப்பார் இல்லாமலே கெட்டு போகிறான். ஒரு முயற்சியில் உழைப்பில் வெற்றி பெற அவசரமும் காட்டக்கூடாது. அதுபோது பணியிடையில் இழைப்பாறுவதும் கூடாது. தொடர்நிலை உழைப்பே வெற்றியை தரும்.
1: சிறப்பா சொன்னீங்கம்மா லட்சுமிமா. தொடர்ந்து படிங்க. நன்றிங்க.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: தேனி மாவட்டம் பெரியகுளத்திலிருந்து நாகலட்சுமி இளங்கோன் பேசுறேங்கம்மா. அனைவருக்கும் மதிய வணக்கம்மா.
0: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க நலமா இருக்கோம்.
1: சிந்தனை வானம் புத்தகம் பேரு. எழுதுனவர் வந்து டாக்டர் சுந்தர ஆவடையப்பன் ஐயா எழுதியிருக்கிறாரு. அதுல வந்து துன்பம் அவமானம்ன்ற தலைப்புல குடுத்திருக்கிறாரு. எது சுகமாக தோன்றுகிறதோ அதுவே ஒரு கட்டத்தில் சுக்கமாக ஆகிவிடுகிறது. ஒரு சமுதாயம் வளர்ச்சி அடைகிறது என்றால் அங்கு மனரீதியான தொல்லைகள் அதிகமாகின்றன என்று மறைமுகமான பொருள். ஒன்று மட்டும் நிச்சயம், நம்மை தவிர யாரும் நம்மை அதிகமாக அவமானப்படுத்த முடியாது. நாம் சந்திக்கும் அவமானங்கள் நம்மை செதுக்க வேண்டும். நாம் படும் துயரங்கள் நம்மை செதுக்கி வளர்க்க வேண்டும். புலியின் மீது புகார் செய்தால் கல் எப்படி சிற்பமாக முடியும்? நமது துக்கங்களில் உண்மையும் இல்லை, நமது வருத்தங்களில் ஆழமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருமா.
0: சிறப்பா சொன்னீங்கம்மா, நன்றிங்கம்மா.
1: நன்றிமா.
0: தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சிக்கு முன்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: சத்யஜோதி பிலிம்ஸ் TG தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: நம் கோடை பண்பலையின் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.

0: வாசிப்பின் இனிய பயணத்தில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை நிருப்புள்ளி 5 மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. நேரம் நண்பகல் 12:16. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: ஓ ஜெகதீஸ்வரன், நேரலங்கம், தஞ்சாவூர்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நாங்க நலமா இருக்கோம்மா, நாங்க நலமா இருக்கோம். சொல்லுங்க, படித்ததில் பிடித்தது.
1: தினத்தந்தி நாளிதழ்ல வந்த என் கவிதைங்கிற தொகுப்புல பரமசிவன் முதுகலை ஆசிரியர் எழுதியது.
0: சொல்லுங்க.
1: எறும்பை பார் சுறுசுறுப்பாய் இருக்கும், காகத்தை பார் கூடி விளைக்கும், நரியை பார் தந்திரமாயிருக்கும், மானிடனை பார் கேவலமாக இருக்கும். ஓ மானிடா, மானிட பிளப்பு மானங்கெட்ட பிளப்பு. நன்றி.
0: நன்றிமா. அடுத்து வரும்போது புத்தகத்தை பத்தி சொல்லுங்க, இன்னும் தொடர்ந்து படிங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை நிருப்புளி 5 மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. சகோதரிகள் ஒவ்வொருவரும் தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நான் சமீபத்தில் படித்த ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்கிறேன். படிப்பது சுகமே, வே இறையன்பு அவர்கள் எழுதிய படிப்பது சுகமே என்ற புத்தகத்தை பற்றி. படிப்பது பாரமே என்று மாணவர்கள் நினைத்து விடாமல் இருக்க, படிப்பது சுகமே என்று வே இறையன்பு அவர்கள் இந்நூலில் விளக்கி கூறுகிறார். பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்கள் அலுப்பு சலிப்பு அடைந்து விடாமல் தேர்வு எழுத தூண்டும் வகையில் இந்நூல் அமைந்துள்ளது. உண்மையிலேயே இந்நூல் தேர்வுக்கான திறவுகோல்தான். இந்நூலை படிப்பவர்கள் வெற்றி படிக்கட்டுகளை அமைத்துக் கொள்வார்கள் என்பது உறுதி. வாய்ப்புகள்

0: படிக்கும்போது இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். வே இறையன்பு அவர்கள் எழுதிய படிப்பது சுகமே என்ற புத்தகத்தை தொடர்ந்து கேட்கலாம். அதற்கு முன்
1: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நேரம் நண்பகல் 12:24. நாம் இணைந்து ரசித்து கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வேலைகளுக்கிடையில் அல்லது ஒரு சின்ன ஓய்வு நேரத்தில் வாசிப்புக்கென்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 94 87 7 74 48. இன்னும் ஒரு எண் கூட இருக்குங்க, 96 55 24 24 29. இந்த எண்களை மீண்டும் ஒரு முறை, 94 87 07 74 48, 96 55 24 24 29. இந்த எண்களில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.

இசை பேசும் இசைக்காற்றை நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை நிருப்புலி 5 மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. நேரம் நண்பகல் 12:30. பொதுவாக வாசிப்பு ஏன் அவசியம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு சிறிய ஒரு கருத்தை வந்து சொல்லிடுறேன். வாசிக்கும் பழக்கம் நம்மளை ரொம்ப நிறைய நன்மைகள் இருக்குது, ஆனால் அதில் நம்மளை பல பேருக்கும் புரியலை. கேட்டால் நம்ம வந்து நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். பொதுவாக நமக்கு நம்ம செல்ஃபோன் பார்க்குறதுக்கு நேரம் அதிகமான நம்ம செலவு பண்ணுறோம், ஆனால் வாசிப்புக்காக குறைவான நேரம்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். வீட்டுக்கு வெளிச்சம் தர்றது நம்ம சாளரம். புத்தகங்கள் இல்லாத வீடு சாளரங்கள் இல்லாத சத்திரம் போன்றது. நம்மை ஏமாற்றாத சிறந்த நண்பன் புத்தகம்தான். நல்ல புத்தகங்களை படிப்பதால் அறிவு வளரும், உயர்ந்த சிந்தனைகள் பிறக்கும், எண்ணங்கள் நீர் பெறும், நமது ஆற்றல் பெருகும், திறமைகள் மிளிரும், உற்சாகம் ஊற்றெடுக்கும், சோர்வு அகலும், மனம் நிறைவு பெறும், துணிவான முடிவுகளை எடுக்க புத்தகம் துணை புரியும், வாழ்க்கை மேம்படும், முன்னேற வழி காணும். புத்தகங்களை படித்தவர்கள் நாட்டுக்கு விடுதலை பெற்று தர போராடி உள்ளார்கள், வரலாற்றை மாற்றி எழுதி உள்ளார்கள். புத்தகங்கள் மட்டுமே நமக்கு ஏற்படுகிற சிக்கல்களை தீர்க்க நல்ல வழியை நயம்படச் சொல்லும். மனச்சோர்விலும் இறுக்கத்தில் உழலும் போதும் நல்ல புத்தகங்களை அமைதியையும் தெளிவையும் வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் வழங்கும். நமக்கும் நமது வீட்டிற்கும் தேவையான பொருட்களை நாம் தவறாமல் வாங்குகிறோம். அதைப்போல நமது அறிவை வளர்த்து கொள்ளவும் வாழ்க்கையில் முன்னேறவும் புத்தகங்களை வாங்கி படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். புத்தகங்கள் வாங்கி தரப்படும் பணம் செலவு அல்ல, மூலதனம் ஆகும். அது வட்டியை ஈட்டி தருவதைப் போல அறிவை பெருக்க செய்யும் மூலதனம். இந்த கருத்துக்களை கேட்ட பிறகும் புத்தகங்கள் வாங்கி படிக்காமல் இருக்காதீங்க, வாங்கி படியுங்கள்.

0: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
1: என்ன ஸ்பெஷல்
2: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: கல்யாணத்துல கவனிச்சியா?
6: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
7: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: வாசிப்பின் இனிய பயணத்தில் இணைந்திருக்கிறோம். நம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
10: திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கம்ல இருந்து சௌந்தர்யா பேசுறேன்க்கா.
9: சௌந்தர்யா, எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கேன்க்கா. நீங்க பண்பல எல்லாரும் நல்லா இருக்காங்களாக்கா?
9: பண்பலையில எல்லாருமே நலமா இருக்கும். சொல்லுங்க, படித்தது
10: நல்லா இருக்கீங்களாக்கா?
9: நான் நலமா இருக்கேம்மா.
10: சரிங்கக்கா,
9: சொல்லுங்கம்மா.
10: புத்தகம் பெயர் சுறுசுறுப்பாக செயல்படு. ஆசிரியர் ஔவையார் எழுதியிருக்காருக்கா. சொல்றேங்கக்கா.
9: சொல்லுங்கம்மா.
10: எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். அப்போதுதான் நாம் செய்யும் எல்லா செயல்களும் உன் வசமாகும். உனக்கு தெரிந்த விஷயத்தை பிறருக்கும் சொல்லிக் கொடு. நல்லவர்களுக்கு பலர், அவர்களது அறிவுரையே உனக்கு சொத்து. உன் உழைப்பில் வாழ்வதே உண்மையான கௌரவம். எல்லோரிடமும் இனிமையாக பேசு. தர்மம் செய்வதில் எப்போதும் விருப்பம் கொள். நல்ல செயல்களை முன்னின்று செய். இது எனக்கு நல்லா பிடிச்ச வரிகளுக்கா.
9: சிறப்பா சொன்னீங்கம்மா. புத்தகங்கள்லாம் மத்தவங்கள படிக்க சொல்வீங்களா?
10: இன்னைக்கு நான் தான் படிப்பேன்.
9: நீங்க தான் படிப்பீங்களா? எத்தனை புத்தகம் படிச்சிருக்கீங்க
10: இது வரைக்கும்? 5 புத்தகத்துக்கு மேல படிச்சிருக்கேன்.
9: சரிங்கம்மா, தொடர்ந்து படிங்க. நன்றிங்க. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
11: வணக்கங்க.
9: வணக்கம், பேர் சொல்லுங்க.
11: நான் திருச்சி மாவட்டம் திரையூர் வட்டம் கோணப்பாதையிலிருந்து சந்திரா பேசுறேங்க.
9: சந்திராமா, எப்படி இருக்கீங்க?
11: நல்லா இருக்கீங்க பிரியா?
9: பேசி ரொம்ப நாள் ஆச்சோ?
11: இல்லைங்க, ரொம்ப ஒரு நாள் ஆச்சு பேசி. நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்.
9: சரிங்க, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன புத்தகம் கொண்டு வந்திருக்கீங்க?
11: நான் கண்ணதாசன் புக்குங்க. புக்கு பேர் அர்த்தம் உள்ள இந்து மதம், ஆசிரியர் கல்வி. தலைப்பு நீதியும் நேர்மையும்.
9: சொல்லுங்க.
11: நீதி உள்ளவர் ஆற்றோரங்களில் நடப்பட்ட மரத்தை போல இலையுதிராதபடி இருப்பார்கள். நேர்மையானவர் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. நீதி உள்ளவர்களுடைய ஆசை நன்மையே. நேர்மையானவர் ஒரு நாளும் பசியினால் வருந்த மாட்டார். நீதி உள்ளவர் பனையை போல் செழிப்பார்கள். நேர்மையானவர்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். நீதி உள்ளவர்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். நேர்மையானவர் பேர் புகழ் பெற்று விளங்கும். நீதி உள்ளவர்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். பொறுமை இல்லாதவர் நீதி உள்ளவராக இருக்க

0: முடியாது. குருடனுடன் சென்றாலும் குறும்புக்காரனோடு செல்லாதே. பிரியா விடைபெறுகிறேன். நன்றிங்க.
1: நன்றிமா.
2: சரிங்க மேடம்.
1: நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கு இனிய மதிய வணக்கம் கூறி பன்மலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பள்ளியிலிருந்து விஜயலட்சுமி மதிவான்.
1: விஜயலட்சுமிமா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குங்க மேடம்.
1: வேலைகள்லாம் முடிஞ்சதா?
2: எல்லாரும் நலமாங்க மேடம்.
1: நிலையத்தில் இருக்கும் எல்லாருமே நலமா இருக்கும். வேலைகள்லாம் முடிஞ்சதா?
2: முடிஞ்சதுங்க மேடம். முடிச்சிருந்தா இதை எடுத்துங்க மேடம்.
1: சரிங்கம்மா. என்ன புத்தகம் கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க.
2: அதாவது வெற்றியின் பாதையில் மேடம், பிரம்மகுமாரிகள் எழுதியது. அதாவது நேர நிர்வாகம்னு உள்ள ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க மேடம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மேடம். இப்போ இந்த டைம் 12 மணிக்குள்ள வந்தாதாங்க மேடம் நீங்க இந்த இதை கொடுப்பீங்க.
1: சரிங்கம்மா, அப்படியே சொல்லிருங்க, கேட்டுறோம்.
2: நேரம் என்பது அரிதான செல்வமாகும். இழந்த நேரத்தை திரும்ப பெற முடியாது, இயலாது. அதனை மாற்றி அமைத்திடவும் முடியாது. நேரத்தை நாம் சேமித்து வைக்கவும் முடியாது. ஆகவே எவ்வகையில் நேரத்தை மிச்சப்படுத்த முடியும் என்பதை விட எந்த வகையில் அதனை பயனுள்ளதாக்க முடியும் என அறிவதே சிறந்ததாகும். நேர நிர்வாகத்தை ஒரு மூல முதலீடாகவே கருதுங்கள். சில சமயம் நேரம் வெகு வேகமாக பறக்கிறது, சில சமயம் அது மெதுவாக ஊர்ந்து செல்கிறது. மேலும் நேரமானது வெளிச்சத்தை விட இருட்டில் மிகவும் மெதுவாக செல்வதாக நினைக்கிறோம். ஆகவே நேரத்தை நாம் பல மாறுபட்ட வகையில் அனுபவித்து உணர்கிறோம் அப்படின்னு கூட. இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மேடம். எப்பவுமே நான் எடுத்து பார்த்துக்குவேங்க மேடம்.
1: சிறப்பாக சொன்னீங்கம்மா. பயனுள்ள நேரமாக கழிக்கணும்னா புத்தகங்கள் படிக்கணும். நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை
2: மாயவளை நீல வழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு பாஸ்வேர்ட் சேஃப். இன்றைய காலத்துல நம்ம வாழ்க்கை முழுவதும் ஆன்லைனே ஆயிடுச்சு. பேங்க் அக்கௌண்ட், ஜிமெயில், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆபீஸ் லாகின், யூபிஐ ஆப் எல்லாத்துக்குமே பாஸ்வேர்ட் தான் முதல் பாதுகாப்பு. ஒரு வீக் பாஸ்வேர்ட்னால என்ன நடக்கலாம்? நம்ம பர்சனல் போட்டோ லீக் ஆகலாம், பேங்க் ஃப்ராட் நடக்கலாம், சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஹேக் ஆகலாம், ஆபீஸ் டேட்டா கூட திருடு போகலாம். அதனால பாஸ்வேர்ட் சேஃப்டி மிகவும் முக்கியம். பொதுவாக மக்கள் செய்யும் தவறுகள் என்னென்ன? ஒரே பாஸ்வேர்டை எல்லா ஆப்புக்கும் பயன்படுத்த நம்ம ஜிமெயில் பாஸ்வேர்ட், ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட் எல்லாமே ஒரே பாஸ்வேர்டா வைக்கிறது. 1 2 3 4 5 6 இன் பாஸ்வேர்ட் வைக்கிறது, பாஸ்வேர்ட்னே பாஸ்வேர்ட் வைக்கிறது, நிறைய ஈஸியான பாஸ்வேர்டா கெஸ் பண்ற மாதிரி பாஸ்வேர்ட் வைக்கிறது, நேம் பிளஸ் டேட் ஆஃப் பர்த் காம்பினேஷன் பயன்படுத்துறது. நிறைய பேரோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து நம்ம நேமும் டேட் ஆஃப் பர்த்தோட காம்பினேஷன்ஸா தான் இருக்கு. பாஸ்வேர்டை நண்பர்களுக்கு ஷேர் பண்றது, ப்ரௌசர்ல சேவ் செய்யறது, இது எல்லாமே வந்து நம்ம செய்யற தவறு. ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் எப்படி நம்ம வைக்கலாம்? ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா இருக்கணும் அப்படின்னா அது வந்து 12-16 கேரக்டர்ஸ் இருக்கலாம். அந்த பாஸ்வேர்ட் வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர்ஸ், சிம்பிள்ஸ், அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்கலாம். ஒரு சென்டென்ஸை கூட நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டா நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நம்ம பாஸ்வேர்டா வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து நம்ம எனக்கு அட் காஃபி ஆஷ் பிடிக்கும் 2026 அந்த மாதிரி நம்ம வந்து காம்பினேஷன் ஃப்ரேசஸ்ல நம்ம வைக்கலாம். சோ இது வந்து ஹேக்கபிள், ரிமெம்பர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஹேக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாஸ்வேர்ட் ஹேக்கிங்றது எப்படி நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபிஷிங் இமெயில் வரலாம். அந்த ஃபிஷிங் இமெயிலில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம பாஸ்வேர்டை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து ஹேக்கர்ஸ்க்கு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அது ஒரு லாகின் இருக்கு, அதில் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறீங்க. தெரியாமல் ஒரு ஹேக்கர்ஸ் உங்களுக்கு அனுப்பின லிங்க்ல உங்கள் பேங்கிங்கோட பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடும். கெஸ்ஸிங் அட்டாக்னு ஒரு பாஸ்வேர்ட் அட்டாக் மெத்தட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, காமனாக நம்ம எல்லாரும் என்ன பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுவோன்றதை வந்து அட்டாக்கர்ஸ் வந்து உங்க லாகின் வச்சு ட்ரை பண்ணுவாங்க. என்னோட யூஸ்

0: யூசர் நேம் வந்து ஆர்த்தி ராஜமோகன் அட் ஜிமெயில் டாட் காம் வச்சிருக்கேன். என்னோட கெசபிள் பாஸ்வேர்ட் ஏதாவது 123456 அட்மின் இந்தியா 123 பாஸ்வேர்ட் அட் 123 அந்த மாதிரி அட்டாக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி கெசபிள் பாஸ்வேர்ட்ஸ் போட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே 2-factor ஆத்தென்டிகேஷன் நம்ம எனேபிள் பண்ணணும். என்ன இந்த 2-factor ஆத்தென்டிகேஷன்னா, ஒருத்தவங்களால உங்களோட பாஸ்வேர்டை கெஸ் பண்ண முடிஞ்சாலும் அவங்கள்ட்ட உங்களோட போன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா போன்ல தான் உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அதனால தான் இது 2-factor ஆத்தென்டிகேஷன், ஒரு பாஸ்வேர்ட் பிளஸ் ஒரு ஓடிபி. ஸோ அதனால உங்க ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ், உங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த 2-factor ஆத்தென்டிகேஷனை நீங்க எனேபிள் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் மேனேஜர்னு ஒரு ஆப்பும் நமக்கு வந்து நிறைய அவைலபிள் உண்டு. நம்ம பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணலாம். நம்ம நிறைய அப்ளிகேஷனோட பாஸ்வேர்டை நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா, இந்த பாஸ்வேர்ட் மேனேஜரை நம்ம யூஸ் பண்ணி நிறைய ஆப்ஸோட பாஸ்வேர்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து என்கிரிப்டடா இருக்கும், அதனால அதை ஈஸியா ஹேக் பண்ண முடியாது. இந்த மாதிரியும் நீங்க யூஸ் பண்ணலாம். வீட்டில் கதவு எவ்வளவு முக்கியமோ அது போல இந்த டிஜிட்டல் வாழ்க்கையில ஸ்மார்ட் யூசரா இருங்க, ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் பயன்படுத்துங்க. இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் cybercrime.gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
2: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.
3: நிகழ்ச்சியின் நிறைவான நேரம். புத்தகத்தின் பக்கங்கள் முடிந்தாலும் அதில் நாம் படித்த நல்ல சிந்தனைகள் மட்டும் நம் மனதில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கும் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி. மீண்டும் புலரும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணிக்கு. மற்றும் ஒரு அழகான சிந்தனையோடும் இன்னும் சில பிடித்த வரிகளோடும் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
4: வணக்கம் நேர்களே,

நேர்களின் கடித வழி விருப்ப கானங்கள் அரங்கேறும் நிகழ்ச்சியை கொடை பண்பலை நூற்பிளை ஐந்தில் தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிரானர்ஸின் நெஞ்சில் நிறைந்தவை. நிறைந்தவையில் முதல் பாடல் அன்பே வா படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க திண்டுக்கல் பாரதிபுரம் கணேசன், ரேவதி கணேசன், கல்பனா, நித்யஸ்ரீ. 1966 வெளிவந்த படம். எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் வாலியின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

0: பார்த்தா.
1: நேரம் பிற்பகல் 1:06 கொடை பன்மலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை. இது இதயக்கனி படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கரூர் கோசூர், தமிழ்ச்சோலை கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூபதி. 1975 வெளிவந்த படம். MS விஸ்வநாதன் இசையில், புலமை பித்தன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள். TM சௌந்தரராஜன், P சுசீலா.

0: நேரம் 1:11.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: கொடை பண்பலை நூற்பலை 5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நெஞ்சில் நிறைந்தவை நேர்லே இன்று பகல் 2 வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கிறார் தேனி மாவட்டம் ரமேஷ் அவர்கள்.
5: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
6: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
7: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
6: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
0: நெஞ்சில் நிறைந்தவையில் இனி தங்கை படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க திண்டுக்கல் பெருமாள் கோவில் திரு அறிவொளி சீதாராமன், கணேஷ், சுப்பிரமணியன், வீரமணி. 1967 வெளிவந்த படம். MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் TM சவுந்தரராஜன்.

நெஞ்சில் நிறைந்த வெயில் இனி பாத காணிக்கை படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க வெள்ளக்கோவில் நாகமநாயக்கன்பட்டி, சுகுமாரன், ராதாமணி, அருண், இந்து. 1962 வெளிவந்த படம். MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் PB ஸ்ரீனிவாஸ், S ஜானகி.

0: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசி தான்
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிள்ளை அரிசினா
2: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசி தான்.
3: உப்மாவா போரான டிஷ், அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
4: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
5: நம் கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா. மங்கள் இன்பங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.
6: நேரம் பிற்பகல் 1:22. இசைமொழி பேசும் உங்களுக்குடைய பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை. இனி கணவனை கண்கண்ட தெய்வம் படத்திலிருந்து பாடல், பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. லால்குடி நெய்க்குப்பை, சோலையம்மாள், வசந்தா திருஞானம், மோஷிகிரண், மாதேஷ்கிரண், மகிழேஷ்கிரண், அழகேஸ்வரன், திருஞானம். 1955 வெளிவந்த படம். ஹேமந்தகுமார் இசையில் குமார் பாலசுப்ரமணியம் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

உங்கள் கொடை பண்பலையின் ஒரு புலி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியிலேயே தியாகம் படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கரூர் 80 அடி சாலை வாசுதேவன் ருக்மணி, சக்திவேல், சுபா, ஜெயவர்ஷினி, ராமாயி. 1978 வெளிவந்த படம். இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன், கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சவுந்தரராஜன், S ஜானகி.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சி இலையில பாத்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: இனிய இசை மலரும் இன்பச் சோலை, பாட்டுக்கள் பல தரும் பண்பலையின் பாசவலை, தமிழிசையால் இனிமை தரும் வானொலி கலை, வானில் வசந்தம் பாடி வரும் அலை, பழைய புதிய பாடல்களின் தங்கப் பேழை, இதயத்தை இசையால் மயக்கும் தேனலை, கோடை பண்பலை 100.5.
4: என்னோடு வா வா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன்.
5: நம் மக்களின் நாடி, நாளும் உங்களின் நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை. இனி பணம் படைத்தவன் படத்திலிருந்து பாடல், பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க தர்மபுரி, பாகல்பட்டி, பெருமாள், மகாலட்சுமி. 1965 வெளிவந்த படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் வாலியின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சௌந்தரராஜன், P. சுசீலா.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: நேரம் 1:10:07. இது உங்கள் கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. இனி ராணி சம்யுக்தா படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க பரமக்குடி அலங்காரராஜ், அந்தோனி மெர்சி, ஜெர்லின். 1962 வெளிவந்த படம் KV மகாதேவன் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சௌந்தரராஜன், P சுசீலா.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுறேன். 45 வருஷமா நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். கணைய புற்றுநோய் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம், ஸ்கேன் பண்ணி கணையத்தில் ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த கணையத்தில் இருக்கிற கட்டிகள் பல விதமாக இருக்கலாம். சில டைம் மது அருந்துறவங்களுக்கு கணையத்தில் கட்டி இருக்கும். மது அருந்துற போது நமக்கு கணையமும் கல்லீரலும் வீக்கமாக ஆகிறதுனால அந்த கணையத்தில் வந்துட்டு கட்டிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, கேன்சர் எப்படி இருக்கும்னா அது பார்க்கறதுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புல இருக்கும். ஸ்கேன்லயே ஓரளவுக்கு சொல்லிடலாம் இது வந்துட்டு என்ன கேன்சர்னு. ஆனா சத டெஸ்ட் வந்துட்டு எடுத்தாதான் நமக்கு கன்ஃபார்மா நமக்கு தெரியும் இது வந்து கேன்சரா இல்லையான்னு. இந்த சத டெஸ்ட் பேர் தான் பயாப்சின்னு சொல்லுவோம். இந்த பயாப்சி எப்படி எடுப்போம்னு பாத்தீங்கன்னா எண்டோஸ்கோபி மூலமா நாங்க எடுப்போம். எண்டோஸ்கோபி மூலமா பார்க்கும் போது வயிறு தான் பார்க்க முடியும். ஆனா எண்டோஸ்கோபியினுடைய நுனியில நம்ம அல்ட்ராசவுண்ட் மிஷின், ஒரு குட்டி அல்ட்ராசவுண்ட் மிஷினை வச்சோம்னா வயிறு வழியா நமக்கு கணையத்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கேருந்து கட்டி இருக்கோ அதே இடத்துலேருந்து நாங்கள் ஊசி மூலயமா நாங்கள் டெஸ்ட் எடுத்துருவோம். இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் மயக்கம் கூட கொடுக்க தேவையில்லை. ஸோ முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம், மயக்கம் கொடுத்து வயிறை கிழிச்சு அதுக்கப்புறம் கணையத்துலேருந்து சத டெஸ்ட் எடுப்போம். ரிப்போர்ட் வரதுக்கு 15 நாள் ஆகும். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், பேஷண்ட் அப்படியே வருவாங்க காலையில், மயக்கம் கொடுக்க தேவையில்லை, அப்படியே நாங்கள் எண்டோஸ்கோபி பண்ணுவோம். எண்டோஸ்கோபி பண்ணி அந்த கணையத்தினுடைய பகுதியில் போய் நாங்கள் பார்த்தோன்னா நமக்கு உடனே நமக்கு பயாப்சி பண்ணுறதுக்கான ஒரு நோட்டம் கிடைக்கும். நாங்கள் பயாப்சி எடுத்து 15 நிமிஷத்தில் எங்களுக்கு சொல்லிடுவாங்க இது கேன்சரா இல்லையா அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நேர்களே, கணையம் புற்றுநோயை கண்டுபிடிக்கிறது ஸ்கேன் மட்டும் கிடையாது, எண்டோஸ்கோபி மூலயமாக பயாப்சி சதை டெஸ்ட் எடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும். கணைய புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சையில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் அறுவை சிகிச்சை, அதாவது வயிற்றை கிழித்து கணையத்தை வந்துட்டு வெளியில் எடுக்கிறது பேர் ஓப்பன் அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் கணைய சிகிச்சை. சமீப காலத்தில் நம்ம மருத்துவமனையில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆப்ரேஷனாக நாங்கள் செய்கிறோம். எல்லா இடங்களையும் ஓப்பன் அறுவை சிகிச்சை செய்கிற பட்சத்தில் நம்ம மருத்துவமனையில் பாஸ்ட் ஒரு 8 வருஷமாக ரோபோட்டிக் மூலயமாக கணையத்துக்கு அறுவை சிகிச்சை செய்கிறோம். இந்த அறுவை சிகிச்சை ஓப்பனில் செய்கிறதுக்கே 6-8 மணி நேரம் ஆகும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையிலேயே 6-7 மணி நேரத்துலேயே முடிச்சிடறோம் இந்த ஆப்ரேஷனை. இதனால் மெயின் பெனிஃபிட் பேஷண்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே பேஷண்ட் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கணைய அறுவை சிகிச்சை வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷன். ஒரு 4 அல்லது 5 ஜாயிண்ட் நாங்கள் அறுவை சிகிச்சையில் அமைக்கிற மாதிரி வரும். அது வந்துட்டு ஓப்பன் அறுவை சிகிச்சையில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சையில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் எங்களை வந்து கேட்பாங்க, சார் நீங்கள் லேப்ரோஸ்கோப்பியில் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. பட் லேப்ரோஸ்கோப்பியில் அந்த 5-6 ஜாயிண்ட் போடுறது மிக கடினமான வேலை, ப்ளஸ் அந்த துல்லியமான அறுவை சிகிச்சை பண்ணாதான் நமக்கு கியூர் வரும். அதனால் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில் மட்டும்தான் நாங்கள் இந்த ஆப்ரேஷனை செய்கிறோம். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கணையத்துக்கு செய்கிறது வந்துட்டு லாஸ்ட் 8 வருஷமாக நம்ம

0: ஹாஸ்பிட்டலில் மட்டும் ஒரு 100க்கு மேற்பட்ட அறுவை சிகிச்சை செஞ்சிட்டோம். ஸோ இந்தியாவிலேயே ஒரு ஹை வால்யூம் சென்டர்னு நம்ம சொல்லுவோம். இந்த அறுவை சிகிச்சை செஞ்ச நபர்கள் ஒரு 2வது நாள் 3வது நாள் நல்லா நடக்க ஆரம்பிச்சு 5வது அல்லது 6வது நாள் வீட்டுக்கே போயிடுவாங்க. அண்ட் அவங்க ரிகவரி பயங்கர ஃபாஸ்டாக இருக்கும். கணைய புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யும் போது ஆபரேஷன் மட்டும் பத்தாது, ஆபரேஷனுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் நம்ம கீமோ தெரப்பின்ற ஊசியை போட்டாகணும். ஓப்பன் அறுவை சிகிச்சை செய்யும் போது இந்த கீமோ தெரப்பி போடுறது ரொம்ப டிலே ஆகிடும், 2 மாதம் 3 மாதம் டிலே ஆகும். ஏன்னா பேஷண்ட்டு ஆப்ரேஷன்ல இருந்து வெளியில வரதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு 2 வாரத்தில் பேஷண்ட் அந்த ஊசி போடுற தெம்புக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த காரணத்தினால ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ப்ளஸ் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீஷன், அதாவது ஒரு பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட்ல ஆரம்பிச்சோம்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ற திறமை வந்துட்டு ரோபோட்டிக் சர்ஜரிக்கு இருக்கு. ரோபோட்டிக் பண்ணதுக்கப்புறம் உடனே ஊசி முடிச்சிடும், அவங்க அடுத்த 2-3 மாதத்தில் ஃப்ரீ ஆயிடலாம், அவங்க மற்ற வேலைகள்லாம் செய்யலாம். அதனால நேர்களே, கணைய புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னா ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை தேர்ந்தெடுங்கள்.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம் தனித்துவம் தனி கவனம்.
3: நேரம் பிற்பகல் 1:46. கோடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். இனி முரடன்முத்து படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க தூத்துக்குடி காந்தாரி, சுடலைமணி, சுகன்யா, தெய்வேந்திர பிரபு, முருகன், முனியம்மாள். 1964 வெளிவந்த படம். டி ஜி லிங்கப்பாவின் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன்.

0: என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: நெஞ்சில் நிறைந்த வியில் இனி பந்த பாசம் படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. திருச்சி அண்ணாவளைவு ராஜா, தேவேந்திரன், பேச்சுமுத்து, வடிவேல், சரவணன். 1962 வெளிவந்த படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் மாயவநாதன் வரிகளில் ஜே பி சந்திரபாபு பாடியிருக்கிறார்.

0: தாமரப்பூ மொட்டை எப்போ வச்சுக்கலாம், அதை எப்படி வச்சுக்கலாம்.
1: நெஞ்சில் நிறைந்த வெயில் இனி அன்பு சகோதரர்கள் படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஊத்துக்குழி பாப்பம்பாளையம் சுரேஷ்குமார், யமுனாதேவி, நிறைமதி, சத்யசரவணன், செல்வகுமரன். 1973 வெளிவந்த படம். கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் கண்டசாலா.

நிகழ்ச்சி நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. மீண்டும் கேட்கலாம். நெஞ்சில் நிறைந்தவை நாளை பிற்பகல் 1 மணிக்கு. நேயர்களின் நெஞ்சம் நிறைந்த பாடல்களை தந்த மகிழ்வோடு விடைபெறுகின்றேன். மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: வணக்கம் நேயர்களே. கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்தார் வென்றவர் என்று என மகிழ்ச்சியோடு அறிவிக்கும் நேரம் இது. தங்கள் அன்புடன் செப்புக செந்தமிழ் வானவில் என கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளில் வென்றோரை வரவேற்று அவர்களுக்கு பிடித்த பாடல்களை ஒளியேற்றி ஒரு மணி நேரத்தை அவர்களின் கைகளில் பரிசளிக்கும் நிகழ்ச்சிக்கு இன்று நம்மிடையே வந்திருக்கிறார் தேனி மாவட்டம் ரமேஷ். அவர்களை சந்திக்கலாமா? ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: தேனி மாவட்டம் ரமேஷ் அப்படின்னு சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. தேனியில் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க? எங்கள் வீடுலாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் சொல்லி ஆகணும். சரி சொல்லுங்கள், என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்கள்.
1: கோடை பண்பலை 100 கோடை பண்பலை கோடானகோடி நேயர்களின் மனதில் இடம் பிடித்த கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு வழங்கிய பண்பலை இயக்குனர் அவர்களுக்கும் அதற்கு களம் அமைத்து கொடுத்த செப்புக செம்தேவன் நிகழ்ச்சியின் அறிவிப்பாளர் ஜேபி ரமேஷ்குமார் அவர்களுக்கும் என் இணையங்கணித நன்றியும், என்னை கலந்து இப்போது களம் கண்டு கொண்டிருக்கும் கானல் மேலன் ஐயா அவர்களுக்கும் எனது இணைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: சரி, நான் திரைப்படங்களில் தான் நன்றியில் தொடங்கி வணக்கத்தில் முடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நீங்களும் நன்றியில் தொடங்கியிருக்கீங்க. சிறப்பு எங்கே? தேனி மாவட்டத்தில் எங்கே இருக்குது நம்ம வீடு? இப்போ நான் வர்றதாக இருந்தால் எப்படி வரலாம்?
1: பெரியவளத்திலிருந்து முருகமலை ஒரு 3 தொலைவில் இருக்கிறது. அரசு பேருந்தும் இருக்கிறது. 2-வீலரில் வந்து 3 கிலோமீட்டரில் வந்துடலாம்.
0: முருகமலை
1: சிறப்பான ஒரு
0: நம்மளுடைய கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இருக்கீங்க.
1: கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்க, நாங்கள் கீழேருந்து எட்டி பார்த்தோன்னே நீங்கள் தான்,
0: நம்ம தான். ஆமாம், நிறைய இயற்கை சூழ் பகுதி இல்லையா அது? நிறைய தென்னை மரங்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் முருகமலைக்கு போகிற வழியில் அந்த ஒரு டேம் மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க கருங்கல்ல. சரிதானா?
1: சரிதானா, வந்திருக்கிறது வரைய கரெக்டாக சொல்கிறீங்க.
0: சரிதானா?
1: சரி சரி சரி.
0: அருமையான பகுதியும் கூட.
1: கண்டிப்பாக.
0: கும்பகரைக்கு எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது முருகமலை?
1: கும்பகரைக்கும் மஞ்சளார் அணைக்கும் இடையில் நான் இங்கேருந்து கும்பகரைக்கு போகணுன்றால் ஒரு 5 கிலோமீட்டர்.
0: 5 கிலோமீட்டர். சரி, எப்படி வந்தீங்க, எதில் வந்தீங்க?
1: அடுக்கமொழியாக 2 சக்கர வாங்கறதே வண்டி இருந்தேன்.
0: என்ன செப்புக செந்தமிழ் மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்களே, சும்மா இயல்பாக பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை.
1: வந்துடுவோம், அதனால அப்படியே பேசுகிறோம்.
0: அப்படியே பேசுகிறேன், அப்படி பேசுங்க. ரொம்ப நமக்கு நெருக்கமான ஒரு பகுதியில் இருந்து தான் வந்திருக்கீங்க.
1: கண்டிப்பாக.
0: ரொம்ப அருமையான இடமும் கூட.
1: கொடைக்கானலுடைய கால சூழ்நிலை பாதி இருக்கும்.
0: பாதி இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பாறையை ஒட்டிய பகுதியும் கூட இல்லையா அது? கொஞ்சம் பக்கத்தில் அடிவாரங்கள், மலை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கனால கொஞ்சம் வெப்பம் பிரதிபலிப்பு அதிகமாக இருக்குமா?
1: காற்று ஓட்டம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர நிலத்தடி நீர்மட்டம் போது குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் நல்ல மற்ற

0: பகுதியை விட கொற்று கொஞ்சம் செழுமான வளமான பகுதி என்று தான் கூற வேண்டும்.
1: அந்த அணை மாதிரி கட்டியிருக்காங்க இல்லையா, சின்ன அணை தடுப்பு அணை மாதிரி, அதில் தண்ணி இருக்கா? அப்போ
0: மழை காலத்தில் ஸ்டோர் ஆகிக்கிறோம், பிறகு நீர் கசிவு கிணறுகளுக்கு கிடைக்கும்
1: இருக்கும். சரி, சூப்பர். இப்போ நம்ம எல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலோட தொடங்கலாம், என்ன பாடல் கொடுக்கலாம்? முதல் பாடலாக உங்களுக்கு பிடித்த பாட்டு
0: பொன்மனச்செல்வன் படத்திலிருந்து நீ பொட்டு வச்ச தங்க கூடம் என்ற படத்தில் பாடல்.
1: அருமையான பாட்டாக இருக்கு. என்ன காரணம் அந்த பாடல் பிடிக்க?
0: எந்த ஒரு திருவிழாவில் இருக்கும் முதலில் ஒதுக்கிற பாடல் இந்த பாடல் தான். அது

0: குரல் அவ்வளோ நல்லா இல்லை.
1: இல்லை அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாட்டு பாட்டாலும் கேட்குறீங்க. இல்லை
2: நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், உன தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜொர தங்கரதம். போட்டுங்க சார் பாட்டை.
1: நல்லாவே.

0: தோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 2:11, கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு தேனி மாவட்டம் ரமேஷ். அப்படி சொன்னால் நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியல. பெரியகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகமலை நகர் அந்த பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் அவங்க. எந்த நிகழ்ச்சியில் வென்றார், அதனால் இப்போ வந்தார் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா சொல்லுங்கள், எந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்கக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்கீங்க கொடை பண்பலையின் நிகழ்ச்சிகளில்?
3: மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளவென்றால் செப்புக செந்தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நிகழ்ச்சியை என்னோடய முறை வரும்போதெல்லாம் தப்பு விட மாட்டேன். வென்றார வென்று விட்டால் ஒரு வருஷம் கழித்து ட்ரை பண்ணுவேன்.
2: ஓ,
3: ஒரு ஆண்டு முடிஞ்சோடனே அப்படியே மறுபடியும் அந்த ட்ரை ஆரம்பிச்சிருவேன்.
2: சரி,
3: ஒன்று தடவை ரெண்டு தடவையில் மறுபடியும் அந்த வாயை சூடிடுவேன்.
2: எத்தனை முறை ஜெயிச்சிருக்கீங்க?
3: ஐந்தாவது முறை என்று நினைக்கிறேன்.
2: ஐந்தாவது முறை வெற்றியே பெற்றிருக்கீங்க. எத்தனை முறை பங்கேற்று இருப்பீங்க செப்புக செந்தமிழில்?
3: 5 முறை, 1-2 முறை விழுந்தாலும் ஒரு முறை வென்றுவிடு. அந்த 1 வருஷம் நம்மளை உள்ள விட மாட்டாங்க சார்.
2: சரி,
3: அதுக்கு பின்னாடி மறுபடியும் அந்த
2: அது விதிமுறை இல்லையா?
3: விதிமுறை கடைபிடிக்க,
2: அதனால விதிமுறையை கடைபிடிச்சு தானே ஆகணும். அதனால் இப்போ செப்புக செந்தமிழில் எப்போ ஜெயிச்சிங்க கடைசியாக?
3: 1 மாதத்துக்குள்ளே
2: அவ்வளோதான். இப்போ தான் உடனே
3: உடனே நிலையத்தில் உடனே அழைச்சாங்க.
2: அப்படியா? சரி சரி. எப்படி திருப்தியாக இருந்துச்சா? என்ன அதுக்குள்ளே கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சா? இல்லை
3: திருப்தியாக இருந்தது. ஏன்னா மழை காலத்துக்குள்ளே நம்ம
2: பார்த்துட்டு
3: நம்ம வேலையை வெட்டியும் பார்க்கணும். நம்ம தொழில் அந்த மாதிரி இருக்கு.
2: சூப்பர் சூப்பர்.
3: அதனால் கலந்துக்கிட்டலாம்.
2: வேறு எந்தெந்த நிகழ்ச்சிகளிலெல்லாம் பங்கேற்று இருக்கீங்க?
3: இப்போது நான் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டு இருக்கிற சகோதரர் கானல் மேனன் அவருடைய நிகழ்ச்சிங்கிறது குரலின் குரலில் நான் ரொம்ப பிரியப்பட்டு முயற்சி பண்ணி அதனால் ஒரு வட்டம் கூட ஒரு தடவை கூட கிடைக்கல.
2: அதுதான் நீங்களே நான் பேசின மாதிரி ஞாபகம்
3: இல்லை. கண்டிப்பாக உங்களோட குரல் வந்து 10 பேரில் இருந்தாலும் அதில் 1 குரல் மட்டும் உங்களுக்கு தனியாக தெரியுது. அந்த அமைப்பு நல்லா உண்மையிலே புகழணுங்கிறதுக்காக ரொம்ப புகழ மாட்டேன் யாரையும், இருந்தாலும் உங்கள் குரல் நல்லா இருந்ததுங்க.
2: நல்லா இருந்தது.
3: ஆமாம், பக்கத்துலேயே வச்சு ரொம்ப புகழக்கூடாது.
2: புகழக்கூடாது,
3: நல்லா இருக்கு.
2: இன்னும் கொஞ்சம் 7-8 பிட்டுகளை எடுத்து போட்டு போனீங்கன்னா
3: ஏற்கனவே இங்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு. இதுக்கு மேலே இருந்தாலும் ஜலதோஷம் முடிச்சுக்கலாம்.
2: ரொம்ப நன்றி. இந்த ஒரு உங்களுடைய புகழ்ந்து உரைத்த அந்த செய்திகளுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி.
2: இப்போ அந்த புகழ்ச்சியோடைய என்ன பாட்டு கேட்கலாம்?
3: இந்த புகழ்ச்சியோடைய என் மகளின் நினைக்கையாக கண்ணனகன் என்ற அந்த பாட்டு கண்டிப்பாக இது எல்லா நேயர்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். பெண்ணை பெற்ற எந்த அப்பாவுக்கும் பிடிக்காது இந்த பாட்டு இருக்காது. தம்பி நிலையத்திலிருந்து உள்ளதை கொடுப்பார் எனக்கு.
2: நல்ல பாடலுக்காக கண்ணான கண்ணு மகளுக்காக.
3: மகளுக்காக.
2: சரி, அடுத்து நம்ம பேசலாம். மகள் இருக்காங்களா, கூட வேறு யார் இருக்காங்களா, வீட்டம்மா யார் அப்படின்ற தகவல்கள்லாம் பாடலுக்கு பின்னாடி பேசலாம்.
3: கண்டிப்பாக.
2: ஒன்றும் தப்பு இல்லை.
3: அதெல்லாம் பாட்டுக்காகத்தான் அந்த ஒரு வாய்ப்பு வழங்கினது எப்போ வழங்குவேன்னு காத்துக்கொண்டிருந்தோம். கொடுத்துட்டீங்க.
2: சரி,
3: இந்த 1 மணி நேரம் மிக்க மகிழ்ச்சியோட அத்தோட பாடலும் நேயர்களுக்கு இனிமையாக கொடுத்துக்கிட்டு கேட்போம்.
2: அப்போ கேட்டுடலாம்.

0: சத்யஜோதி பிலிம்ஸ், டி ஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.

0: உப்மாவா போரான டிஷ்
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
3: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது
4: கொடை பண்பலை 100.5 MHz. இது வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தேனி மாவட்டம் பெரியகுளம் முருகமலை நகர் ரமேஷ் அவங்க. நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கிறார். இப்போ கண்ணான கண்ணே அப்படின்ற பாடலை என்னுடைய மகளுக்காக நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
5: மனைவி பேர் மகிழாதேவி.
4: மகிழாதேவி அருமையான பேராக இருக்கேன்.
5: மனைய மகள் அம்சவர்தினி.
4: அது நீங்கள் வச்சுதா? யார் வச்சது அந்த பேரை?
5: அம்மாவோட பேர் அம்சம்மாள்.
4: அதனால்
5: அம்மாவோட நினைவும் இருக்கட்டும், மகளோட இருந்துட்டு அம்சவர்தினி.
4: அம்சவர்தினி.
5: பையன் வெங்கட்ரமணா.
4: வெங்கட்ரமணா, சரி.
5: ரெண்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு. கூட்டு குடும்பம் அம்மாவோட கூட வச்சு கூட்டு குடும்பமாக இருக்கும்.
4: அம்மா
5: அம்மாவுக்கு 82 வயசு ஆயிடுச்சு, இன்னும் அவங்களுக்கு நல்லா இருக்காங்க. அழகாக சுகர்

0: ப்ரெஷர் எதுவும் இல்லை, நார்மலாக இருப்பாங்க, தோட்டத்துக்கு வருவாங்க, உடனே நல்லா ஒத்துழைப்பாங்க.
1: ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் மனைவி உங்கள் மகளை எப்படி கூப்பிடுவாங்க?
0: அதுக்கு பிரச்சனையே இல்லை, அம்சான்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நாங்கள் வீட்டில் அந்த பொண்ணை வந்து வர்த்தினியன்னு மட்டும்
1: தான் கூப்பிடுவோம், வர்த்தினியன்னு மட்டும் தான் கூப்பிடுவீங்க. இதெல்லாம் என்னங்க, சாடமாடே ஏதாச்சும் அப்படியே போகிற போக்கில் அப்படி திட்டுற வழக்கம் இருக்கா?
0: அம்மாவுக்கும் எனக்கு கூட சின்ன சத்தம் வரும், ஆனால் மருமகளுக்கும் மாமியாளுக்கும் அந்த மாதிரி ஓட வந்து
1: கொஞ்சம் அளவாக அடிச்சு விடுங்க. எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்கள்?
0: இல்லைங்க இல்லைங்க, இது இப்போ இந்த நிகழ்ச்சியை முருகமலையிலையும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க,
1: அதனால அவர் டயலாக் வருவாங்க.
0: இல்லை ரமேஷ் போய் சொல்லுவாருன்னு அங்கே தெரிஞ்சுவோம்ல நான் சொன்னேன்.
1: ஓஹோ ஓஹோ,
0: அதெல்லாம் உண்மை தான் சொல்கிறேங்க,
1: உண்மை தான். சண்டே
0: மகனை பற்றி கூட எங்கள் அம்மா குறை சொல்லுவாங்களே, தான் மருமகளை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க.
1: அப்படியா? என்னங்க இதெல்லாம், எனக்கு உண்மையிலேயே புள்ள இருக்குது. இதெல்லாம் நான் என்ன, அது என்ன திரைப்படத்தில் இருக்கோமா இல்லை
0: உண்மைதான்
1: ரேடியோக்காக அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு? உண்மைதான்.
0: அப்போ மறுபடியும் மறுபடியும் போகணும்ல, ஏன்னா போய் எஃப்எம்ல போய் போய் சொல்லிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டுருவாங்களே. காலம் நூற்றுக்கு நூறு
1: உண்மை, நூற்றுக்கு நூறு உண்மைதான். ஒரு மகிழ்ச்சி, இந்த மாதிரியான குடும்பம் அமைய பெறுவது வந்து இறைவன் தந்த வரமாக நம்ம எடுத்துக்கலாம். பெரும்பான்மையான வீடுகள் அப்படி இருக்கிறது கிடையாது, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை ஆக்கிடுறாங்க. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். மகன் வெங்கட் ரமணன் சொன்னீங்க இல்லையா?
0: ஆமாம், வெங்கட் ரமணன்.
1: அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு?
0: அவர் பிஎட் பயோடெக் முடிச்சுட்டு இப்போ வெளிநாட்டில் இருக்காரு.
1: வெளிநாட்டில்
0: இருக்காரு.
1: சரி, இப்போ தான் முடித்தார் அப்படியா?
0: ஆமாம், அந்த இப்போ ஒரு டிகிரி முடிச்சு ஒரு 1 இயர் ஆகிட்டு.
1: 1 இயர் ஆகிட்டு. சரி, இப்போ எப்படிங்க அவரை பிரிஞ்சு இருக்க முடியுதா உங்களால், இல்லை எப்படி அப்படின்னு? அவர் அங்கே இருக்க முடியுதா வெளிநாட்டில்?
0: அவருக்கு வந்து அண்ணன் பக்கத்தில் இருக்கார், அவர் பிரச்சனை கிடையாது. நம்ம கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, இருந்தாலும் கூட இப்போ நான் செய்கிற தொழிலுக்கு அவர் அங்கே இருந்தால் தான் சரிப்பட்டு வரும். ஏன்னா இப்போ நாங்கள் பண்ணுற விவசாயத்தில் இடையூறுகள் ரொம்ப, மலை ஓர கிராமங்கள்ங்கிறதுனால வனவிலங்குகள் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் அவர் லைனில் வந்து நமக்கு அந்த மண்ணை காத்து வச்சுருப்போம், அவர் முடிஞ்ச மட்டும் சம்பாதிச்சுட்டு வந்து இந்த நிலத்தை பொறுப்பேற்றுக்கிட்டோங்கிற மாதிரி
1: பொறுப்பேற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, அப்புறமா நம்ம பேசலாம், என்ன விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத அவர் பாடலை கேட்டு நம்ம பேசலாம். என்ன பாட்டு அடுத்த பாடலாக நம்ம கொடுக்கலாம்?
0: வெங்கட் ரமணுக்காக ரமணா படத்திலிருந்து வானவில்லை அந்த பாடல்.
1: அருமையான பாட்டாக இருக்கேன். என்ன காரணம் வானவில்லை ரமணா வெங்கட் ரமணன், என்ன காரணம், ஏதாவது காரணம் இருக்கா இல்லை பாட்டு கேட்டலாமா?
0: எனக்கு என்னோட தலைவர் பிடிக்கும், அந்த படத்தை பெரும்பாலும் அப்படியே போயிடுவேன்.
1: ஓஹோ ஓஹோ, சரி இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொன்றா எனக்கு இப்போ தான் புரியுது, பரவாயில்ல. பாடல் கேட்கலாம். கோடை பண்பலை 100.5 MHz இல் வென்றார் வந்தார்.

0: நேரம் 2:29. கோடை பண்பலை 100.5 MHz. இது வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க சிறப்பு விருந்தினராக. தேனி மாவட்டம் பெரியகுளம் ரமேஷ் அவங்க, அவரை வந்து சந்தித்து பேசி கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருந்தார். இப்போ வந்து மகளை பற்றி சொன்னார், மகனை பற்றி சொன்னார். இப்போ இவங்களையெல்லாம் ஒரு ஆளாக்கியிருக்கிறார் இல்லைங்களா? என்ன வேலை தான் அவர் செஞ்சார் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஐயா, என்ன வேலை நீங்கள் பார்த்தீங்க?
1: ஐயா, நான் பிறப்பாலேயே ஒரு விவசாயி தான்.
0: அப்படிங்களா?
1: எங்கள் முருகமலை பகுதியில் முதல்ல இந்த கரும்பு உற்பத்தி பண்ணுவோம். கரும்பு பற்றி நடவு நட்டு
0: சரி
1: சாறு புழிஞ்சி காய்ச்சி வெள்ளை மாற்றியான் போய் விற்போம்
0: அந்த ஏரியாவில்.
1: ஆமாம். அது நாளையோடையில் அந்த வனவிலங்குகளோட பாதுகாப்பை சீற்றத்தினால ஒன்றும் சமாளிக்க முடியாது.
0: என்னென்ன வனவிலங்குகள் அந்த பக்கம் வந்தது?
1: காட்டு மாடும் காட்டு பண்ணி ரொம்ப கூடுதலான சேதாரம்
0: அந்த பக்கம்
1: எடுத்து நிற்கிற அளவுக்கு. அது கட்டுப்படி ஆகாதனால கால்நடைக்கு மாறிட்டேன்.
0: சரி.
1: கறவை மாடு வச்சு.
0: எத்தனை மாடு வச்சுருந்தீங்க?
1: ஆரம்பத்தில் 15 மாடு வச்சு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இழுத்தேன்.
0: இப்போ
1: கொஞ்சம் குறைச்சிட்டேன். 10 கிலோ கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்தாலும் கூட அன்றைய காலகட்டத்தில் நல்லா கட்டுப்படியானது. இப்போ நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு அடர் தீவனத்துக்காக ஒரு 30% செலவு தான் போயிட்டு இருந்தது. இப்போ 70% அடர் தீவனத்துக்கே போயிட்டு
0: வருது. இப்போ லாபம் வந்து 30% தான்
1: இருக்கு.
0: அதில் அன்னைக்கு 70% லாபம் இருந்தது.
1: நமக்கு அதுக்கு தேவனை மட்டும் பார்த்துட்டு நம்ம உழைச்சா அந்த 70% நமக்கு

0: மிஞ்சிக்கிட்டு இருந்தது.
1: இப்பயுமே பார்த்துக்கங்களேன், இந்த சமீபத்திய செய்திகள் என்ன சொல்லுது, ஆவின்ல பால் தட்டுப்பாடாக தான் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன்னா ரெண்டுக்கும் முரணாக இருக்கேன். நாங்கள் கேட்கக்கூடிய செய்திகளுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய செய்திக்கும் முரணாக இருக்கேன்.
0: ஆவின் நிர்வாகம் வந்து அவங்க ஒரு ஒரு இடத்துல நம்பர் கொடுத்து பால் கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பகுதியில் இல்லை.
1: ஓஹோ ஓஹோ,
0: அவர் குறிப்பிட்ட
1: ஏஜென்ட்டுகள் இல்லை.
0: ஏஜென்ட்டு அது அரசு நிறுவனம் தான், அதுக்கு ஏஜென்ட் இல்லை. அவங்களே நம்பரை போட்டு கொடுத்து அவங்க கொள்முதல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு அந்த எங்கள் பகுதிக்கு கிடையாது.
1: முருகமலையில் எத்தனை பேர் பால் ஊற்றுவீங்க ஒரு நாளைக்கு?
0: கால்நடையில் நம்பி எப்படி ஒரு 20 குடும்பங்கள் இருக்குது.
1: 20 குடும்பங்கள், எத்தனை லிட்ரு அங்கே?
0: ஒரு ஒரு
1: நீங்கள் எத்தனை லிட்ரு விற்கிறீங்க ஒரு நாளைக்கு சுமாராக?
0: நான் ஆரம்பத்தில் 100 லிட்டர் வரைக்கும் போயிட்டு,
1: இப்போ
0: பாதியாக குறைஞ்சது
1: 50 லிட்ரு
0: வரைக்கும் போயிட்டு.
1: பக்கத்தில் அப்போ ஒரு விவசாயி 50 லிட்ரு நீங்கள் கொடுக்குறீங்க.
0: 100 லிட்ரு கரகரெல்லாம் இருக்காங்க, அதை கலெக்ட் பண்ணுறதுக்கான அந்த பாவி நிர்வாகம் இங்கே கிடையாது.
1: இப்போ ஒரு 500 லிட்ரு போகுமா ஒரு நாளைக்கு?
0: முருகமலையில் சொல்லி கேட்குறேன்.
1: முருகமலையில் மட்டும்தான் கேட்குறேன்.
0: கூட வரும், 1000 லிட்டருக்கு மேலே தான்.
1: 1000 லிட்டருக்கு மேலே வரும். ஆனால் இதை கொள்முதல் பண்ணுறது இப்போ நீங்கள் எங்கே விற்கிறீங்க?
0: அங்கே உள்ளூர்லேயே அதை ஒரு வியாபாரி வச்சுருப்பாங்க, வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு போய் அவங்க பெரியோளத்தில் வந்து அந்த கடைகளுக்கு
1: எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே கொடுத்துருவாங்க.
0: ஊதி கொடுத்து அணை அணைக்கு வசூல் பண்ணி அவங்களுக்கு ஒரு தொழிலாக வச்சுக்கிறாங்க.
1: சரி, அப்போ நீங்கள் வந்து கால்நடை வளர்ப்பு தான் முக்கியமான தொழிலாக இருந்தது.
0: கால்நடையோடு இப்போ இருக்கிற அந்த நிலத்துலையும் தென்னையை போட்டு அதை பராமரிக்கிறதுனால அது இப்போ கொஞ்சம் வருமானம் வர்ற மாதிரி.
1: இப்போ இளநியாக கொடுக்குறீங்களா இல்லை தேங்காயாவா என்ன?
0: இப்போ நம்ம கண்டு மைனர் கண்டாக இருந்தால் அது இளநியாகவும் கேட்பாங்க. கொஞ்சம் உயரம் ஏறாயிட்டால் அது தேங்காய்
1: தேங்காயாக ஆயிரும். இப்போ தேங்காய் விலை குறைவாக இருக்குது.
0: இல்லை இல்லை, பரவாயில்ல, நல்ல விளையாட்டு.
1: தென்னை இளநி கொஞ்சம் நல்லா இருக்கே, லாபகரமான.
0: இளநி மரத்துக்கு வந்து வைத்தியம் பார்க்குறது கூடுதலாக தெரியுது.
1: அப்படியா?
0: சரியான ஊட்டம், களை நிர்வாகம், மருந்து நிர்வாகம் கூடுதல். அதாவது அதுக்கும 30% செலவழிக்க வேண்டி வரும்.
1: அப்படிங்களா? ஓஹோ ஓஹோ.
0: ஒரு மரத்துக்கு ஒரு ஆண்டுக்கு 1000 ரூபா செலவு செஞ்சால் 4000 ரூபா வருமானம் எடுக்கிறோம்.
1: ஓஹோ ஓஹோ, சரி சரி.
0: அந்த அளவுக்கு உரம் மேலாண்மையும் மருந்துக்கு
1: 1/4 வந்து செலவு
0: கண்டிப்பாக
1: பண்ணி தான் ஆகணும். உரம் மேலாண்மை, களை எடுக்கணும்.
0: உரம் மேலாண்மையை விட அதுக்கு கூத்துற நம்ம மருந்துகள்
1: நிறைய
0: கூடுதலான
1: மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்களா?
0: லிக்யூட் மருந்து தான், லிக்யூட் மருந்து வேர்லேயே ஏற்றிடுறாங்க கட்டி.
1: ஓஹோ ஓஹோ, அது நல்லதா இல்லை எப்படி?
0: அது விவசாய அதிகாரி தான் பார்த்து சொல்லணும்.
1: சொல்லணும், அவங்க பரிந்துரை செய்கிறாங்க, நம்ம போடுறோம், அப்படி எடுத்துக்கலாமா?
0: பரிந்துரை அவங்க வந்து எல்லாம் செய்கிறதில்ல, பக்கத்து தோட்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க, நல்லா பயன்படுத்துங்கும் போது
1: நம்மளும் கட்டிட
0: வேண்டியதான். எந்த வேலை அதிகாரியும் வந்து இந்த மாதிரி நீங்களாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை, பயன்படுத்துங்கன்னு சொல்லலை.
1: இருந்தாலும் அந்த பக்கம் மாமரம் ஜாஸ்தியாக நான் பார்த்த மாதிரி.
0: மாமரம் ரொம்ப,
1: அதை விட தென்னை வந்து லாபகரணமா.
0: மாமரத்துக்கு வந்து நீங்கள் பக்கத்துக்கு ஆள் தேவையில்லை. சீசனில் போய் மரம் அடிச்சுட்டா பூக்கும், காய்க்கும், காயை எடுத்து வீட்டுக்கு வந்துடுன்னு தான் மறுபடியும் உலகம் மட்டும் போடணும். தென்னை மரம் அப்படி கிடையாது. கால்நடையை பற்றி இளநி மரம்னா சொல்கிறீங்களே, அது டெய்லி நம்ம கால்நடையை பார்க்குற மாதிரி அந்த இளநி மரத்தை பக்கத்துலேருந்தே பார்க்கணும்
1: டெய்லி.
0: ஆமாம், காண்டா மரம்.
1: அதனால தான் தென்னை பிள்ளைனாங்களா?
0: ஆமாம், தேங்காய் மரத்தை கூட
1: தூரத்துலேருந்து
0: பத்துனா இருந்தால் கூட பார்த்தா போதும். ஆனால் இளநி கண்ட கண்ணுக்குட்டியை பார்த்த மாதிரி டெய்லி போய் பார்த்தா தேங்க. இல்லாட்டி சேவப்பு கொண்டு வந்து காண்டாமிருக்க வந்து குறுத்து விலை பல வேலைகள்
1: பிரச்சனை அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தா லாபம்
0: கண்டிப்பாக
1: லாபம் கண்டிப்பாக. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேணாம், ஆனால் கண்காணிங்க, லாபத்தை தள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்லாமா?
0: இயற்கையும் ஒத்துழைச்சால் ஒரு அரசு ஊழியர் அளவுக்கு எடுக்கலாம்.
1: நீங்கள் என்ன இயற்கை ஒத்துழைக்கணுன்றீங்க, அரசு ஒத்துழைக்கணுன்றீங்க, அப்புறம் நீ ஜாதகம் பார்க்கணும்னு போட்டிருக்கே
0: என்ன சார்? மழையே இல்லை, எல்நினோங்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு அறிவியலாளர் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நிலத்தடி நீர் மட்டும் கீழே போயிடுச்சு. நம்ம அதுக்கு போட வேண்டிய தீனி பூரா நம்ம உரமும் மருந்தாக கொடுத்தாலும் இயற்கையில் கிணத்துல தண்ணி இருந்தால் தானே அவங்களுக்கு போதுமான அதனுடைய தண்ணீரைவாகும். அந்த மரத்துக்கு நிலத்தடி நீர் முக்கியம்
1: தானே? அப்புறம் நிலத்தடி நீர் எப்படி இருக்கு
0: இப்போ தமிழ்நாடு?
1: போரா நீங்கள்?
0: ரெண்டு கிணறு இருக்குது, ஒரு போர் இருக்குது.
1: போர் இருக்குது,
0: எல்லாமே அளவாத்தியா நீங்கள் அளவான குறைஞ்சி வந்துடுச்சு. அதனால் போதுமான ஒரு மரத்தை ஒரு 50% தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தண்ணியெல்லாம். அந்த இருக்கிற தண்ணியை கொடுக்குறோம்.
1: கொடுக்குறீங்க, சரி. பிரச்சனையெல்லாம் சரியாகும் எப்படி பார்த்தாலும். அடுத்த வருடம் பிப்ரவரி வரைக்கும் இந்த பிரச்சனை நீளும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
0: எல்நினோ காரணத்துக்கு,
1: எல்நினோ சொல்கிறாங்க. அது வரைக்கும் தாக்கு பிடிக்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். இயற்கை தானே, ஒரு பக்கம் இருந்தாலும் மாற்று வழியை அது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்றது எல்லோருடைய விருப்பமும் கூட. வராது அப்படின்ற நம்பிக்கையோடு என்ன பாட்டு இப்போ நாம் கேட்கலாம்?

0: அடுத்ததாக பாலைவன சோலை படத்திலிருந்து மேகமே
1: காரணம்,
0: அது சின்ன வயசுலேருந்து வரியனோட பொருள் தெரியுது, அந்த குரல் வசீகரமாக இருக்குதோ என்னவோ தெரியும், எனக்கு பிடிச்சது. அதனால் நேயர்களும் கேட்டுட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம்.
1: வாழ்நிலா காயுதே அப்படின்லாம் வரும் பாட்டில்,
0: இந்த வரியை விட்டுருவோம், நம்ம குரலை மட்டும்
1: இல்லை, ஏதோ இருக்கும் இல்லை காரணம்,
0: எந்த காரணமும் இல்லை. குரல் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பிடிச்சது.
1: என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்?
0: பள்ளி படிப்போட ப்ளஸ் டூ வரைக்கும்.
1: ப்ளஸ் டூ வரைக்கும். அப்போ போக்குவரத்தில் ஏதாவது அப்படி ஒன்றும் இல்லையா? இந்த பாடலுக்கும் அப்படியே
0: வாய்ப்பு கம்மி, அதுக்கு இடம் கொடுக்கல.
1: ஏன்
0: அமையலை? ஆமாம், மூடி சோழ வளகுவார்.
1: ஏங்க, இப்போ மூஞ்சா முக்கியம், குணம் தானே முக்கியம்.
0: அது ரெண்டாவது தானே பார்ப்பாங்க.
1: எப்படினாலும் எங்கே படிச்சிங்க நீங்கள்? பெரியகுளம் போய் தானே
0: படிச்சிருக்கீங்க?
1: சரி, பெரியகுளம் போகணும்.
0: ஆமாம்.
1: இப்போ போக்குவரத்தில் சைக்கிளா இல்லை பஸ்ஸா?
0: சைக்கிளில் போகணும் சார்.
1: அப்புறம் நிறைய வாய்ப்பு இருந்திருக்க மாதிரி தெரியுதே.
0: இங்கே வீட்டுக்கு ரவிச்சந்திரன் சார் மாதிரி வீட்டுக்கு போனோடனே பாத்திரம் வெளியே வந்துடுற மாதிரி.
1: சரி, கொஞ்சம் இருக்குது அது, மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பாட்டை கேட்கலாம்.

0: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
2: தரமான
5: பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னவர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: இரண்டு மணி 43 நிமிடம். கொடை பண்பலையின் வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. முருகமலை நகர், பெரியகுளம், தேனி மாவட்டம். அந்த முகவரியைச் சேர்ந்த ரமேஷ் அவங்க நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. அவர் செப்புக செந்தமிழில் வெற்றி பெற்றையா, அதனால் என்னை கூப்பிட்ருக்கீங்க, அதனால் எனக்கு பாட்டெலாம் வழங்கிட்டுருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறாரு. சார், இந்த நேரம் எப்படி இருக்குது உங்களுக்கு? எப்படி சந்தோஷத்தில் எப்படி இருக்கீங்க? இல்லை,
7: மிக சிறப்பாக இருக்குது. என்னோடய உறவுகளும் நண்பர்களும் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அதை கேட்க நினைக்கும் போது இன்னும் ஆனந்தமாக தான் இருக்குது.
6: இன்னும் ஆனந்தமாக இருக்குது. இந்த ஊடையில் ஒரு ஆனந்தத்தை மிஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள். இந்த மேகமே மேகமே அந்த இதுக்கான ஒரு ஆனந்தம் இருக்குது. சரி, அது உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கட்டும்.
7: இல்லை, மனசுக்குள்ளேயே இருக்கிறதுக்கெல்லாம் உள்ள எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் பார்க்கத்தான் கருப்பாக இருப்பேன். இதோட மனசு ரொம்ப வெள்ளை தான்.
6: அப்படியா?
7: சந்தேகப்படுத்த அவசியம் இல்லை.
6: அவசியம் இல்லை,
7: கிடையாது.
6: இது எனக்கான செய்தியா இல்லை வீட்டம்மாவுக்கான செய்தியா?
7: அந்த அம்மாவும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. மொத்தம் பூரி கிட்ட எடுக்கிற வச்சுருக்காங்க.
6: சரி, கோடை பண்பலையின் எந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
7: எனக்கு முதல் நிகழ்ச்சியாக செப்புக செந்தமிழ் நல்லா கேட்பேன். போட்டியில் கலந்துக்க ஆர்வம் வருவேன்.
6: சரி,
7: குரலின் குரல் நிகழ்ச்சி அவங்க உச்சரிக்கிறது இதுவும் நம்ம நிகழ்ச்சியாளர் தொகுக்கிறதுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்த நிகழ்ச்சின்ற ஆலய தரிசன நிகழ்ச்சி மிக சிறப்பாக அருமையாக இருக்குது.
6: சாயங்காலத்தில்.
7: ஆமாம், நல்லா அருமையான இருக்குது. வண்ணத்துறையிலையும் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று
6: ஒன்று வர்றது நல்லா இருக்குது.
7: அருமையாக தான் போயிட்டுருக்கு. நான் காலையில் போய் 6:30-க்கெல்லாம் தோட்டத்துக்கு போனோடனே ஆன் பண்ணி விட்டுருவேன்.
6: 6:30-க்கெல்லாம் தோட்டத்துக்கு போயிருவோம்.
7: ஆமாம், 6:30-க்கெல்லாம் போயிடுவோம். போயிட்டு பிறகு அதுதான் கலவை, அனைத்து நிகழ்ச்சியும் கலந்து வந்துருதுல்ல,
6: வந்துடுது.
7: சின்ன பிள்ளைகளோட பேட்டியிலேருந்து
6: 6:30-லேருந்து எத்தனை மணி வரைக்கும்?
7: 9 வரைக்கும் ஆஃப் பண்ண மாட்டேன்.
6: அது காலையில்
7: கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
6: சரி, பிறகு சாப்பாடு 9 எத்தனை மணிக்கு?
7: ஆமாம், அம்மா அப்பா 12 தோட்டத்தில் இருப்பாங்க. சாப்பாடு போய் கொடுத்துட்டு மறுபடியும் என்னோடய டைம் வந்து 2:30 தோட்டத்துக்கு போக வேண்டி வரும். மறுபடியும் அந்நேரத்துக்கு எஃப்எம் ஆன் பண்ணிக்க வேண்டியதான்.
6: சரி,
7: ஒரு 7 வரைக்கும் தோட்டத்தில் இருப்பேன். அனைத்து நிகழ்ச்சியும்
6: கேட்பீங்க,
7: கேட்டுக்கிற வேண்டியது.
6: ஆலய தரிசனம், ஆலய
7: தரிசனத்தை வரைக்கும்
6: கேட்டு
7: கேட்டுருவேன்.
6: 7 ஒரு கிளாஸில் ஒரு குக்கு
7: பாட்டுக்கு மெசேஜ்

0: பண்ணி அனுப்பி விட்டுருவேன். பிறகு யாராவது தவறு சொல்லுவாங்க உங்கள் பாட்டு வந்துச்சுன்ட்டு.
1: நீங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை.
0: பெரும்பாலும் ட்ரை பண்ணுவேன், நான் வெயிட் பண்ணுற அன்னைக்கு அந்த பாட்டு நமக்கு வராது.
1: சரி இன்னைக்கு அடிச்சு விடுவோம் அப்படின்னா அன்னைக்கு
0: ஒரு மெசேஜ். ஆமாம், அன்னைக்கு சரி இன்னைக்கு வேலை இருக்குன்னு விட்டேன். நண்பர்கள் சொல்லுவாங்க உங்கள் பேர் வந்துருச்சுன்ட்டு. அப்படிங்களா? சந்தோஷம்
1: சந்தோஷம். உங்கள் குரலில் வரும் பேர் வர்றதுக்கு பதிலாக குரலில்?
0: ஆமாம், மெசேஜில்.
1: மெசேஜில் குரல் பதிவு தானே?
0: குரல் பதிவு
1: ஏற்றுக்கிறோம்.
0: மெசேஜில் அனுப்புற ஒரு டைம்லாம் அனுப்பியிருக்கோம்ல, ஏழு மணிக்கு அனுப்போம். அது
1: வேறு ஏதாவது செய்திகள் சொல்ல விரும்புகிறீங்களா இந்த நேரத்தில்?
0: நான் பார்க்கின்ற விவசாயம் தான் இப்போது. எனக்கு விவசாய நண்பர்களுக்கு தான் ஏதாவது சொல்லணும்னா சொல்லணும்னு
1: நினைக்கிறேன்.
0: சிரமப்பட்டு விவசாயம் பண்ணுங்க, பண்ணிக்கொண்டே இருங்க. உங்கள் நிலத்தை மட்டும் தக்க வச்சுக்கோங்க. எந்த ஒரு காரணமும் கஷ்டமும் வந்தாலும் நிலத்தை மட்டும் யாருக்கு விட்டுறாங்க?
1: வித்துறாதீங்கன்றீங்க?
0: வித்துறாதீங்க.
1: என்னங்க இப்போ எங்களை மாதிரியான ஆட்கள்லாம் நாங்கள் வரோம், எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்குறோம். நீங்கள் யாருமே விற்க ஆட்டி நாங்கள்லாம் எப்படி வாங்குறது?
0: உங்களோட பையனை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வச்சு வேலை வாங்கி விட்ருவீங்க. எங்கள் பையன் வேலைக்கு போனால் தான் ஆச்சு, இல்லாட்டி என்னோடய அடுத்த தலைமுறை உங்கள் வாரிசுகள்லாம் அந்த பேனாவும் இந்த மாதிரி பேச்சு திறனில் தான் இருப்பாங்க. மண்வெட்டியும் கொத்து கோடாலியை வச்சு செய்யக்கூடிய
1: நிறைய ஐடி பீப்புள்ஸ், நிறைய ஐடி முடித்தவங்களாம் இன்றைக்கி வந்து விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. நமக்கு தெரிந்து நம்ம பகுதியிலே நிறைய பேர் இருக்காங்க.
0: அதுதான் அப்போ
1: யூடியூப்பில் அங்கங்கெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா.
0: ஐடி ஃபீல்டு, அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றவங்க, வெளிநாட்டில் சம்பாதிச்சவங்க, இவங்கெல்லாம் வந்து குறைஞ்ச நிலத்தை வாங்கி அதில் ஒரு வேலையால் போட்டு அவங்களுக்கு நல்ல சிறப்பான ஊதியத்தை கொடுக்குறாங்க. அதில் குறை கிடையாது. அந்த அளவுக்கு ஊதியம் ஒரு உழவனால் கொடுக்க முடியாது.
1: சரி, அப்படி வரீங்க நீங்கள்.
0: அப்படி ஊதியம் கொடுத்து செஞ்சால் நம்ம ஆண்டுக்கு ஒரு ஏக்கருக்கு 10 லட்சம் 50,000 கடன் வாங்கிட்டு இருக்கணும்.
1: ஓ, அப்போ இவங்களையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ எங்களை போன்ற
0: அவரும் நண்பர்களும் அவரும் விவசாயி தான். ஒரு ஐடி ஃபீல்ட்லேயோ வெளிநாட்டிலையோ எந்த வழியிலையோ சம்பாதிச்சுட்டு வந்து நிலம் வாங்கினாலும் அவரும் உழவுறதேன்.
1: ஏன்னா இப்போ அடுத்து ஏஐ டெக்னாலஜிலாம் வருது.
0: ஆமாம்,
1: நிறைய பேர் வேலையை விட்டு அந்த வேலைக்கு தான் வரப்போகிறாங்க.
0: அது வரைக்கும் நாங்கள் அந்த நிலத்தை தக்க வைக்கணும்ல.
1: உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து வாங்குறதுக்கு ஆள் நிறையா இருக்குது.
0: ஆமாம், அமௌண்ட்டு கொடுத்தனே, பெரிய அமௌண்ட்டு கொடுத்தனே வாங்கி தங்கமாக வச்சுக்கிறோமா, பேங்கில் டெபாசிட் பண்ணிடுமா, இல்லாட்டி பெரிய ஒரு கம்பெனியில் 48% இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மாதம் மாதம் வாங்கிட்டீங்களாம்னு நினச்சிட்டு இருந்தா, மண்ணை விட்டுட்டு இதெல்லாம் செய்யலன்னு நினச்சா தங்கத்துக்கு காவல் காக்கணும், பணத்துக்கும் காவல் காக்கணும். ஒரு கம்பெனியில் போட்டால் கம்பெனி இருக்குதா ஓடிடுதாங்கிறதையும் நம்மளும் பார்க்கணும். இல்லை, மண்ணுன்னு வச்சுட்டு இருந்தால் அது என்ற இருந்தாலும் வளமாகத்தான் கிடக்கும். விவசாயமும் பண்ணிக்கலாம், ஒரு ரெண்டாள் போட்டு வச்சாலும் மண் வளமாக தான் ஆகும். ஏன்னா நாங்கள் போட்ட ரசாயன உரம்லாம் திங்கி செமிக்கிறதுக்கு இன்னும் 4-5 வருஷம் ஆகும். அது சும்மா கிடந்தாலும் பண்பட்டுக்கு தான் கிடக்கும்.
1: சரி,
0: மதிப்பு கூடிக்கிட்டு தான் கிடக்கும்.
1: ஓ, அப்படி வரீங்க நீங்கள்?
0: ஆமாம்.
1: சரி, சூப்பருங்க. ஆனால் தங்கம் காசு அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க.
0: சரிங்க,
1: இந்த 2-3 நாள்லாம் பார்த்தீங்க தங்கத்தை, எங்கள் வீட்டில் இவ்வளோ தங்கம் இருக்குன்னு யூடியூப்லாம் போட்டிருக்காங்க, அள்ளிட்டாங்க. இருந்தாலும் அப்புறமும் போடுறாங்க, அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் போடுறாங்க.
0: லைக்ஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் லைக்ஸ் பண்ணும்போது, லைக் பண்ணும்போது அவங்களுக்கு கலெக்ஷன் கொட்டும்போது அவங்க சும்மா இருப்பாங்களா?
1: நீங்கள் என்ன தங்கத்தையா லைக் பண்ணோம்?
0: அவங்க போட்ட ரீல்ஸவா லைக்ஸ் பண்ணுறீங்களா?
1: ரீல்ஸ் நீங்கள் போங்க, விழா வரியாக போக வேணாம். என்ன பாட்டு வேணும் இப்போ? என்ன பாட்டு கொடுக்கலாம்
0: அடுத்ததாக? அகல் விளக்கு படத்திலிருந்து அந்த பாடலுடைய வரிகள்.
1: சரி,
0: நினைவுகள்
1: இப்ப வருதுல, ஏதோ இருக்கு, நினைவுகள் இருக்கு, கனவுகள் இருக்கு. பிடிக்கிறேன், அடுத்ததுல பிடிக்கிறேன் உங்களை.
0: பிடிங்க.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சவாலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: கோடை பண்பலை 5:00 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
8: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: குடை பண்பலை 100.5 MHz வென்றார் வந்தார் நிகழ்ச்சி ஏறக்குறைய நிறைவு செய்யலாமா அப்படின்ற தருணத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா 2:53 நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய கடிகாரம். இன்றைக்கி நம்மோடு இணைஞ்சிருக்கிருந்தாங்க தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் முருகமலை நகர் ரமேஷ் அவங்க. ஆனால் அந்த பகுதிக்கு போயிருக்கேன். ரொம்ப அழகான பூமி அது, ரொம்ப அம்சமான பகுதியும் கூட. தென்னை மரங்களும் மாமரங்களும், பின்னாடி மலையும், ஒரு மாதிரியான நீர்த்தேக்கமும், சின்ன சின்ன நீர்த்தேக்கம்தான். அப்படியான ஒரு அழகான பூமியிலிருந்து வந்திருக்கிறாரு. முற்றிலும் விவசாயம் சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். பால் உற்பத்தியிலையும் பெரும் பங்கு ஆற்றி கொண்டிருந்தார் ஒரு காலகட்டத்தில். ஒரு நாளைக்கு 100 லிட்டர் அப்படின்றது அதெல்லாம் பெரிய விஷயம்தான். இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். இருந்தாலும் விடாமல் அந்த தொழிலை செஞ்சிட்ருக்கேன், பிள்ளைகளெல்லாம் ஆளாக்கியிருக்கேன், அதுக்கெலாம் முதல் காரணமாக அமைந்தது இந்த விவசாய பணி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களால் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, அந்த விவசாய நிலத்தை மட்டும் விற்றுறாதீங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் தவிர்க்க முடியாத காரணங்களால் விற்கக்கூடிய நிலைமைக்கு விவசாயிகள் செல்லும் காரணமும் அமைந்து விடுகிறது. இருந்தாலும் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க, என்றைக்கு இருந்தாலும் அந்த நிலம் உங்களை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. நிறைவாக என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத கேட்டுடலாம், ஏன்னா நேரம் இல்லை.
10: என்னோடய கருத்தை விரிவாக அங்கிட்டு இங்கிட்டு சொல்லினா கூட, இந்த இப்போ சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை மறுபடியும் முன்மொழிகிறேன். இதையும் மறுபடியும் ஒரு வட்டம் முன்மொழிஞ்சு
9: சரி,
10: உங்களை குரலில் சொன்னதுக்கு ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு மேலும் கேளுங்க. நான் சார்
9: அவ்வளோதான். இப்போ நிறைவாக நம்ம இன்னும் ஒரே ஒரு பாடல் கொடுக்க இருக்கிறோம்.
10: சந்தோஷம்.
9: என்ன பாட்டு கொடுக்கலாம்? இல்லை நிறைவாக யாருக்காவது நன்றி சொல்லணுமா? இல்லை
10: என உறவுகளுக்கு, கோடை பண்பலை உறவுகளுக்கும், அனைத்து நேய நெஞ்சங்களுக்கும், என் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அழகான நன்றியை கூறி, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழுக்காக வாழ்வோம் என்று கூறி, இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு அளித்த கோடை பண்பலை 100.5 என் சகோதரர், நிகழ்ச்சியின் தொகுப்பாளர், இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் தம்பி கானல் மேனன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை வருகிறேன். நன்றி, வணக்கம்.
9: மக்களே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அவர் தம்பின்னு சொல்லியிருக்கிறாரு, உறவுக்காரர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு நான் அங்கே போய் நின்று சொத்தில் பங்கு கேட்பேன், அப்போ என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத பார்த்துக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நல்லாவே பேசுனீங்க. ரொம்ப உறவு அப்படி சொல்லி அழைப்பது வந்து ஒரு சிறப்பு, மகிழ்ச்சி. உங்களை போன்ற நேயர்களை கோடை பண்பலை பெற்றமைக்கு என்ன சொல்லலாம், ஒரு நன்றியை சொல்லலாம். தொடர்ந்து கேளுங்க கோடை பண்பலை 100.5. உங்கள் குடும்பத்தில் ஒன்று, அதை என்னைக்கு விலக்கி வச்சிடாதீங்க அப்படின்றது மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து

ஒன்றுமே இல்லை. ஏன் இந்த ஆனந்தம் அப்படின்னா, வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைஞ்சிருந்த தேனி மாவட்டம் பெரியகுளம் முருகமலை நகர் ரமேஷ் அவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு அவர் விரும்பிய பாடல்களோடு இன்றைக்கி பவனி வந்தது. இனி கோடை பண்பலையில் உயிர் எழுத்து நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம் வர இருக்கிறது.

அச்சுறக்கம். வாசிப்பவர் சுதா குமரன். பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. உலகின் மூன்றாவது பெரிய விமான போக்கு

போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வன உற்பத்தி பொருட்களை உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளுடன் எளிதில் இணைக்கும் வகையில் வழங்கப்படும் பிரமாண் சான்றிதழை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆந்திர மாநில வன மேம்பாட்டுக் கழகத்திற்கு வழங்கியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசியான் இந்தியா கடல்சார் கூட்டு பயிற்சி பிலிப்பைன்ஸில் இன்று நடைபெறுகிறது. பழங்குடியினரின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து டிஜிட்டல் மயமாக்குவதற்காக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இந்திராகாந்தி தேசிய கலை மையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி அருகே கூவம் ஆற்றில் நடைபெற்ற கொசு ஒழிப்பு மருந்து தெளிக்கும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டிலிருந்து கோவை பாலக்காடு மங்களூரு வழியாக குஜராத் மாநிலம் உத்னாவிற்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ராஜ்காட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேயர்களே. நேயரின் மனதில் ஒலிக்கும் இசையை அவரின் உன்னத தெரிவாலும் இனிய பொழிப்புரைகளாலும் மனதை மகிழ்விக்கும் பாடல்களை கேட்கும் நேரமாக நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை எண் என்ற தலைப்பில் அலங்கரிக்கிறார் திருப்பூர் மாவட்டம் வீரசோழபுரம் கணேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி. இன்றைய நிகழ்ச்சிக்கு 1 முதல் 10 வரையிலான எண்களில் தொடங்கும் பாடல்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்கும் நம் நேயரின் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். கொடைக்கானல் வானொலி 100.5 என் இனிய வணக்கம். என் பெயர் கணேசன். நான் நெசவு தொழில் செய்கிறேன். உயிரெழுத்து நிகழ்ச்சிக்காக என்ன தலைப்பில் பாடல்களை தேர்வு செய்வது என நான் எண்ணிக்கொண்டிருந்த போது என் எண்ணத்தில் உதயமானது இந்த எண் எனும் தலைப்பு. வாழ்க்கையில் நம் அனைவரின் வாழ்விலும் ஒன்றிணைந்துள்ளது இந்த எண் என தன் கருத்தினை இவ்வாறு கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் வீரசோழபுரம் கணேசன்.

நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கான பொழிப்புரை ஒன்று என தொடங்கும் இந்த பாடல் என் மனதிலும் ஒன்றி போய்விட்டது. கேட்பவர் மனதிலும் வேறொன்று நிற்கும் இனிமை கொண்டது. இளையராஜாவின் துள்ளலான இசையில் மனோ மற்றும் எஸ் ஜானகி ஆகியோரின் இனிமையான குரல்களில் ஒலிக்கிறது தர்மதுரை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கோடை பண்பலை நற்புழி ஐந்தன் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
4: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இப்ப இருக்க காமனா சில பேஷன்ஸ் வந்து எங்கிட்ட கேக்குறது என்ன அப்படின்னா, போஸ்ட் டெலிவரி டெலிவரி முடிச்சிட்டாங்க, ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு, இல்ல அப் டு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் வரைக்குமே நிறைய மதர் வந்து எங்கிட்ட கேக்குற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, க்ரானிக்கா சொல்ற ப்ராப்ளம் பேக் பெயின். ஒரு ரீசன் என்னென்னலாம் ரீசன் அது பின்னாடி வந்து பேக் பெயின் வரத்துக்கும் காரணம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அதை பேச போகிறோம். காமனாக வந்து பேக் பெயின் என்ன ரீசன்னால் வருது அப்படின்னா, நம்ம ப்ரெக்னென்சி எப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து வெயிட் வந்து தானாக இன்க்ரீஸ் ஆகும். டியூ டு அந்த பேபியோட ஹெல்த்துக்காக நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் போது பார்த்தீங்கன்னா ஸ்பைனுக்கு போகிற லோடு இதெல்லாமே அதிகமாகும். ஒன்று. ரெண்டாவது, மசில் நமக்கு வயிற்று இருக்க மசிலும் இடுப்பில் இருக்க மசிலும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பேபியை வந்து அதோட பேபி சைஸ் அகாமடேட் பண்றதுக்கு அது எல்லாமே என்ன ஸ்ட்ரெச் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த மசில் எல்லாமே ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். சோ அவங்க வந்து என்ன இது பண்ணுவாங்க கேட்டா, அது வந்து பேபி வந்து நம்ம வெயிட் வச்சிருக்க மாதிரி தான், அப்ப வந்து பேக் வந்து இன்னும் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆகும். பேபியோட வெயிட் எல்லாம் நம்ம இது உழுவும் போது இது வந்து காமனா இந்த இதுல இருக்கும். இதே மாதிரி அந்த லம்பர் கர்வேச்சர் பாத்தீங்கன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்சன்ட் டெம்பரரியா அந்த லம்பர் கர்வேச்சர் வந்து அஃபெக்ட் ஆகும், அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இன்க்ரீஸ் ஆகும் போது நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் வந்து ஸ்பைனுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி பெல்விஸ்ங்கிற ஒரு எலும்பு இருக்கு பாத்தீங்களா, சுத்தி இருக்கிற அந்த எலும்பு, அந்த எலும்பு வந்து என்னன்னா ஒரு லிகமெண்டாலும் பிடிச்சி அமைக்கப்பட்டது. அது வந்து பேபி இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹார்மோனல் எஃபெக்ட்னாலையும் பேபி இருக்கனாலையும் அது நல்ல மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் ஆகும். அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ரெச் ஆகும் போது என்ன ஆகும்னா, சில பேஷன்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஈவன் அந்த லிகமெண்ட் டேர் கூட சில பேஷன்ஸ்க்கு ரேரா இருக்கு. அதே மாதிரி வந்து மசில் ஸ்ட்ரென்தா இல்ல அப்படின்னா சம்டைம்ஸ் அப்டோமல் மசில் கூட சம்டைம்ஸ் ஓப்பன் ஆயிரும் சம் மதர்ஸ்க்கு. அதே மாதிரி நம்ம போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு மதருக்கு, மதர் வந்து சைல்டுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் போது அவங்களோட பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அன்ஈவனான பொசிஷன்லாம் படுத்துக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பேபி ஒரு 1.5 வயசு 2 வயசு ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து அந்த மதர்னால கம்ஃபர்டான பொசிஷனில் தூங்க முடியாது. ஸோ பேபி என்ன தூங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி தான் அவங்க தூங்கி ஆகணும். ஸோ அவங்களோட டோட்டல் பொசிஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும் படுக்கும் போது. ஸோ அதனாலையும் சில பேர்த்துக்கு வந்து நல்ல பேக் பெயின் இந்த இதில் இருக்கும். ரொம்ப ரேராக வந்து சில பேர்த்துக்கு வந்து அந்த எபிடியூல் போட்டதோ அந்த லோக்கல் அந்த இடத்துல ஏதோ சோர்னஸ் அந்த மாதிரி ஏதாவது பெயின் ஏதாவது சில பேர்த்துக்கு ரொம்ப ரேராக இருக்கும். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, அவங்களுக்கு வந்து விட்டமின் டியும் அந்த கால்சியமும் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா, அந்த விட்டமின் D3 கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அதனால அவங்களுக்கு வந்து போனோட ஸ்ட்ரென்த்தும் பேபியோட ஸ்கெல்டல் மெச்சூரிட்டிக்கும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. அதனால ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா கால்சியமும் விட்டமின் D3 கண்டிப்பாக நம்ம அது எடுத்துக்கணும். இதேமாதிரி பேக் வெயிட்டை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம், பேக் எக்ஸசைஸ் நம்ம ரெகுலராக கரெக்டாக பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த பெயின்லாம் டெஃபினட்டாக அதிகமாக வராது, இதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், வெயிட் லாஸ் பண்ணுங்கள், அந்த விட்டமின் D3 கால்சியம் இதெல்லாம் எடுத்துங்க. பர்சிஸ்டண்ட்டாக அதுக்கு மேலேயும் இருக்குது, காலுக்கு வலி பரவுதுன்னா டெஃபினட்டாக டாக்டர் போய் நீங்கள் பாருங்கள், எக்ஸ்ரே எடுக்கணுமா MRI எடுக்கணுமா, அது இல்லாமல் வேறு ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா தேவைப்பட்டது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி 95% ஆஃப் த பேஷன்ஸ் வந்து வர பேஷன்ஸ் எக்ஸசைஸ் இதிலேயே எல்லாமே ரெக்கவரி ஆகிறாங்க. 5 பேஷன்ஸ்க்கு தான் ஃபர்தர் நம்ம ஃபாலோ அப் தேவைப்படுது. டெஃபினட்டாக நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் ரிலீவாக இருக்கலாம்.
5: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது.
4: மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
3: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சத்யஜோதி பிலிம்ஸ் TG தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.

இசை பாடும் இனிய நேரம் பிற்பகல் 3:16. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை கடிகார முட்கள் நேரம் வந்தால் இணைவது போல் இரு மனங்களும் ஒன்று சேரும்போது ஏற்படும் காதலின் பரவசத்தையும் பாடலின் வரிகள் அழகாக விவரிக்கின்றன. இளையராஜாவின் இசையில் புலமை பித்தனின் வரிகளில் SPB மற்றும் சித்ராவின் இனிமையான குரல்களில் ஒலிக்கிறது பணக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
1: தரமான
4: பருத்தியிலிருந்து தயாராகுது.
5: நம் கோடை பண்பலையின் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா. மங்கள் இன்பங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.

மனமயக்கும் பாடல்களையும் இனி இசையினையும் ஒன்று சேர்த்து ரசிக்கும் நேரமாக நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை என் என்ற தலைப்பில் அலங்கரிக்கிறார் திருப்பூர் மாவட்டம் வீரசோழபுரம் கணேசன். நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை இயல் இசை நாடகம் என முத்தமிழின் பெருமையை ஓரிடத்தில் கண்ட நாயகியும் நாயகனும் பாடும் இனிய பாடல். முக்கணிகள் நாவிற்கு சுவை தருவதைப் போல செவிக்கு இனிமை தரும் இந்த பாடல். கல்யாணி ராகத்தில் அமைந்துள்ள இப்பாடல் இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில் கே.ஜே. ஏசுதாஸ் மற்றும் சித்ரா ஆகியோரின் இணைந்த குரல்களில் ஒலிக்கிறது. தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

இசை தென்றல் கவி பாடி சென்ற நேரம் பிற்பகல் 3:28. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை: திசைகள் 4 இருந்தாலும் சொல்லும் செயலும் 1 இருந்தால்தான் வாழ்க்கை மேம்படும். 4 என தொடங்கும் இந்த பாடல் காதலர்களின் இரு மனங்களை இணைத்துவிட்டது. இனிமை தரும் இந்த பாடல் ஒலிக்கிறது அண்ணனொரு கோயில் திரைப்படத்தில் இருந்து.

0: சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
2: தரமான
5: பருத்தியிலிருந்து தயாராகுது.

உங்கள் கோடை பண்பலை 100.5 நாள்தோறும் பகல் 1 மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை. உங்கள் மனம் கவர்ந்த காலத்தை வென்ற காவிய கானங்களுடன் 1 மணி நேரம் இசை பயணமாக வலம் வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை.

உங்கள் மனம் விரும்பும் பாடல்களை அஞ்சல் வழியாக அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், நெஞ்சில் நிறைந்தவை பகுதி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241 1.

விரும்பிய பாடல்களால் மனங்களை வருடி கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை என் என்ற தலைப்பில் அலங்கரிக்கிறார் திருப்பூர் மாவட்டம் வீரசோழபுரம் கணேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை, 5 விரல்களும் ஒன்று சேர்ந்தால்தான் கைகள் அழகாகிறது, அதுபோல 5 கெஜம் காஞ்சிப்பட்டு என்று தொடங்கும் இனிமையான வரிகள் இப்பாடலை அழகாக்குகிறது. பாடலை ரசிக்கும் போது நம் ரசனையும் அழகாகிறது. நம்மை ரசிக்க வைக்கும் இனிமையான பாடலை ராசாமகன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம் இப்பொழுது நம் பண்பலையில்.

0: இனியப்பம்,
1: ரொட்டி
0: முதலானவை சுடப்படும் இடம்
1: வெதுப்பகம்.
0: சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட அடுப்பு ஒன்றினை கொண்டு
1: அணிச்சல், இனியப்பம், ரொட்டி
0: முதலானவை சுடப்படும் இடம்.

நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை. மனித மனம் அமைதியாகவும் நல்வழியிலும் வாழ தேவையான 6 வாழ்வியல் நெறிகளை இப்பாடல் எளிய முறையில் விளக்குகிறது. நல்லவை கற்போம், அல்லவை மறப்போம் என்னும் கருத்தையும் விளக்குகிறது. தலைமுறைகள் கடந்தும் மனித மனங்களுக்கு வழிகாட்டும் ஒரு சிறந்த வாழ்க்கை பாடமாக விளங்கும் இந்த பாடலை ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: கூடைப்பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
9: நேரம் பிற்பகல் 3:49. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை. 7 வண்ணங்களும் அழகாய் சேர்ந்து மிளிர்கிறது வானில் தோன்றும் வானவில். அதுபோல் வாழ்வில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் துயர் துடைத்து இல்லத்தை வண்ணமாக்குபவள் மனைவி. கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதன் சந்தோஷமே. ஒரு வானும் நிலவும் பிரிந்து வாழுமா என்னும் இந்த வரிகளை கொண்ட பாடல் ஒலிக்கிறது தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்திலிருந்து.

இதுவரை சிவிக்கு இனிமையான பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை என் என்ற தலைப்பில் அலங்கரித்திருந்தார் திருப்பூர் மாவட்டம் வீரசோழபுரம் கணேசன் அவர்கள். மீண்டும் சிறப்பான பாடல்களால் உயிரெழுத்து நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் நாளை பிற்பகல் 3 மணிக்கு. இனிய பாடல்களை வழங்கிய மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம். நேர்களே.

இனம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன்பிரன் அரிசியின் வண்ணத் தூரிகை நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. உலகின் மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வன உற்பத்தி பொருட்களை உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளுடன் எளிதில் இணைக்கும் வகையில் வழங்கப்படும் பிரமாண் சான்றிதழை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆந்திர மாநில வன மேம்பாட்டுக் கழகத்திற்கு வழங்கியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10 கோடியே 88 லட்சத்தை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை பேண அரசு உறுதியுடன் செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தாவேக ஆட்சியில் தொழில்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கும் கர்நாடகாவிற்கும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி அருகே கூவம் ஆற்றில் நடைபெற்ற கொசு ஒழிப்பு மருந்து தெளிக்கும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நடைபெறும் நவராத்திரி கோலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஈரோட்டிலிருந்து கோவை, பாலக்காடு, மங்களூரு வழியாக குஜராத் மாநிலம் உத்னாவிற்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, இதம் தரும் மாலை பொழுதில் தினமும் புலரும் வண்ணத்தூரிகையில் இன்று சுவாரஸ்யமான கேள்விகள் மற்றும் இனிய பாடல்களோடு பயணிக்கும் நேரமாக நம் கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகையில் சினிமா கொட்டகை நிகழ்ச்சியில் பங்கேற்க 94 87 07 74 48 மற்றும் 96 55 24 24 29. என் மீண்டும் ஒரு முறை 94 87 07 74 48. மற்றொரு எண் கூட இருக்குங்க, 96 55 24 24 29. இந்த எண்களில் வாங்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறோம். பிரியதர்ஷினி
4: அன்புடன் ரங்கா. வணக்கம் பிரியா அவர்களே. பிரியதர்ஷினி பிரியா அப்படின்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பிரியா அவர்களே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேம்மா. சரி சரி, நீங்கள் இந்த சினிமாலாம் பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் இந்த தலைமுறை பிள்ளைங்க இல்லையா?
3: ஆமாங்க.
4: நான் ஒன்று போன ஜென்மத்திலலாம் இல்லை.
3: நீங்களே
4: இதே. ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம்,
3: தலைமுறை தான்.
4: அவசரப்பட்டுறாதீங்க.
3: ஆமாம் ஆமாம்.
4: சரி பரவாயில்ல. என்னென்ன மாதிரி ஊடகங்களில் படம் பார்க்குறீங்க? எங்கேருந்து படம் பார்த்து வந்தீங்க?
3: நாங்கள் டிவியில் பார்ப்போம் பொதுவாக. டிவி, அடுத்தது வந்து இப்போ ஓடிடி தளங்கள்.
4: டிவியிலிருந்து ஓடிடி,
3: ஓடிடி வரைக்கும் வந்துட்டோம்.
4: ஓடிடின்னு நிறைய கிராமத்தாளர்களுக்கு தெரியவே தெரியாது. அது ஏதோ தியேட்டர் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிருவாங்க.
3: ஆமாம் ஆமாம்.
4: வேற
3: வேற திரைப்படங்களில் வந்து பார்க்கலாம்.
4: நான் அதை கேட்கலாமா, எது இதில் பார்ப்பீங்கன்னு கேட்டேன். அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கறது?
3: ஆமாம்.
4: செல்ஃபோனில் பார்க்கறது?
3: செல்ஃபோனில் பார்க்கறது.
4: ஓடிடியில் பார்க்கறது?
3: ஆமாம்.
4: தேட்டரில் பார்ப்பீங்க?
3: தேட்டரில் பார்ப்போம்.
4: வேற எந்த மாதிரிலாம் படம் பார்த்துருக்கீங்கன்னு கேட்டேன்.
3: வேற லேப்டாப்ல படம் பார்த்து.
4: அப்படி சொல்லுங்க. இப்படியெல்லாம் தான் சினிமா இந்த தலைமுறை பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்க சொன்னது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஓடிடினா என்ன?
3: ஓடிடினா ஆன்லைன்ல பார்க்கற பாப்போம்ல
4: அப்படியே வருது.
3: ஆமா.
4: இல்லையா, அதுக்கு வேற பேர் சொன்னாங்களே. சரி விடுங்க பா, கேட்டுக்குருவோம்.
3: ஆமா, நிகழ்ச்சி முடிஞ்சு சொல்றேன்.
4: சொல்லிருவோம். ஓடிடினா சொல்லிருவோம். அது என்ன, அது அதுல இருந்து என்ன நடக்குது அப்படி. இல்லை இப்பயே சொன்னாலும் நல்லா தான்.

0: இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க. சரி, நாங்களாம் எப்படி படம் பார்த்தோன்னு சொல்லிடுவா,
1: சொல்லிடுங்க.
0: அந்த தேட்டர்லாம் எப்படி இருக்கும்? தேட்டர்லாம் இருக்காது, நான் பார்த்தாலும் தேட்டரில் கிடையாது. திருவிழாவில் இந்த திரை கட்டி படம் போடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: படங்களில் காமிச்சிருக்காங்க,
0: பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த திரை கட்டி வெள்ளையா ஒரு துணி இருக்கும், அதில் கட்டிட்டு டர்ன்னு ஓடுற அந்த ரீல் ஓடும். ஆமாம், அதுக்குள்ளே இந்த ஃபிலிம் அப்படியே மேலே போய் அப்படி கீழே வந்து அந்த லைட்டு வழியாக போகும். அந்த ஆப்ரேட்டர் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறது, எப்படி தான் இதுக்குள்ளே வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ அன்றைக்கி இருந்து இன்றைக்கி வரைக்கும் எத்தனை காலங்கள் மாறினாலும் சினிமா வந்து தமிழருடைய வாழ்வு பொதுவாகவே கலை உலகம்
1: பொழுதுபோக்கு
0: அது ஒரு

0: காமிக்கிற ஒரு இதுன்னே சொல்லலாம். ஆமாம்,
1: அதனால் சினிமாங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. அதிலிருந்துலாம் நம்ம நிறைய கேள்விகள் கேட்கலாம். அதுக்கு தானே சினிமா கொட்டைக்கு நம்மளும் வந்திருக்கிறோம். அதுக்கப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா கொட்டைக்குன்னா கொட்டகை அப்படிங்கிறத கொட்டகை தான், கிடுகு கொட்டகையை போட்டு அதில் வந்து மண்ணை குமிச்சு வச்சு உட்காருவாங்க. அதில் ஒரு பெஞ்சுக்கெல்லாம் ஒரு ரேட்டு, அந்த மண்ணுக்கு மண் தரையில் உட்கார்றதுக்கு ஒரு ரேட்டு அப்படிலாம் வச்சுருப்பாங்க. சில பேர் நல்ல அழுகையான சீன் போயிட்டுருக்கும்போது நம்ம அழுகிற மாதிரி அழுதுகிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பெரிய இதெல்லாம் நடக்கும். அப்படியே கண்ணீர் முட்டிட்டு வரும். பக்கத்தில் உள்ள நாலு முறுக்கி ஒன்றா வச்சு நறுக்குன்னு அடிச்சுட்டு வேணுமான்னு கேட்பான். அப்போ தான் நமக்கு கிருகிருன்னு, ஏன் எப்படிப்பட்ட சீனை போய் அப்படி முறுக்க தின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த முறுக்க நாளைக்கு திங்க முடியாதையா அப்படின்னு அந்த மாதிரி நிறைய நடக்கும். அதெல்லாம் கிராமங்களில் நிறைய நடக்கும் சரிங்களா. அதே மாதிரி சில பேர்லாம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அதுக்கடுத்து வரப்போகிறார், அதுக்கடுத்து போக போகிறார், இந்த பிறகு அடுத்து கார் வரும், இந்த பிறகு கதானை இறங்குவார் அப்படின்னு நமக்கு முன்னாடியே கதையை சொல்லுவாங்க. படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே
0: போயிடும்.
1: அப்படியும் சிலதெல்லாம் நடக்கும். சில பேர்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும், இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க அப்படின்றாலாம் இருப்பாங்க. வடிவில் ஒரு படத்தில் அருவாளத்துக்கு ரேடியோவில் போடுவார்
0: பார்த்தீங்களா,
1: தலைவா இருந்தால் பிடிச்சிக்கங்க அப்படின்னு. அந்த மாதிரி யதார்த்தமானதெல்லாம் கிராமங்களில் தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சினிமா கொட்டகை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம சினிமா சம்மந்தமான கேள்வி தான் கேட்க
0: போகிறோம்.
1: முதல்ல வந்து ஒரு பழைய படத்தில் நம்ம கேட்டுடலாம், யாராவது சொல்லிடுறாங்களான்னு பார்ப்போம். ம், வர சொல்லுங்கள்.
0: வாங்க
1: வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்கம்மா?
2: நான் ராமநாதபுரம் மாவட்டம் எமலேஸ்வரத்தில் சுமதி பேசுகிறேன். ரங்கா சாருக்கும் வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: புது
1: படம் பரவாயில்லையே, இந்த பக்கம் வந்துட்டீங்களா? அப்ப நீங்க பஞ்சாயத்து டிவியில பாக்கல போட்டுருக்கு. நேரம் சில பேர்லாம் புது படம் கரகாட்டக்காரல இருந்து பாட்டு போடுங்கன்னு வாங்க, கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கரகாட்டக்காரனோட அப்படியே ஜாமாய் நின்றுறாங்க. ம், சரி கொடுத்துருவோம், இருங்க பேசுவோம்.
0: எளிதா தான் இருக்கும், கேளுங்க கேள்வியை முதல்ல கேளுங்க, எளிதா தான் இருக்கும்.
1: நீங்க பழைய படம் கர்ணன் பாத்திருக்கீங்களா? யார் நடிச்சது?
2: சிவாஜி சார் நடிச்சது.
1: அப்பாடா, அவ்வளவுதானா? அதுல நிறைய பேர் நடிச்சிருப்பாங்களே.
2: நிறைய பேர் இருக்காங்க.
1: தெரிஞ்சவங்களை சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச முகமா இருந்தா சொல்லுங்க.
2: என்னங்க,
1: சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல. அதுல வந்து ஒருத்தர் ஒரு அந்த கிருஷ்ணனாக வருவார், என்டி ராம வருவாங்க இல்லையா, அவர் தூது வருவார். அப்படி தூது வரும்போது அங்கே அரச சபையில் ஒரு சம்பவம் நடக்கும், பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது துரியோதனன் அப்படிங்கிற நம்ம அசோகன் ஐயா வந்து அப்படி ஒரு வார்த்தை ஏதோ பேசிடுவார், திட்டி ஏதோ பேசிடுவார். பேசின உடனே ஒரு விதுரராக ஒருத்தர் நடிச்சிருப்பார். அப்போ சொல்லுவார், துரியோதனா அவசரப்படாதே, விதுரரின் வில் உலகை இழிக்கும் அப்படின்னு சொன்னோடனே பிறந்தாமா நல்ல நேரத்தில் நினைவுபடுத்தினாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லை இந்த இவன் மூர்க்கனுக்கு பயன்படக்கூடாதுன்னு இந்த வில்லை உடச்சு போட்டு போயிடுவார். அந்த வில்லை உடச்சு போட்டு போகிற விதுரராக நடித்தவர் யார்? ரவிச்சந்திரன் சாரா? இல்லை பரவாயில்ல, அங்கிட்டு இங்கிட்டு வர்றீங்க, பழைய நடிகை யாருன்னு யாரும் தேடி பார்க்குறீங்க. பெரியதாசி உங்களுக்கு தெரியுதாம்மா? நான் சொல்கிறேன்,
0: கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்கேன்.
2: இல்லை வேறு படம் சொல்லுங்களேன்.
1: நிறைய படம் நடிச்சிருக்காரு, நீங்க வந்த விஸ்வநாதன் வேலை வேடும், அது என்ன படம்?
2: அது வந்து
1: காதலிக்க நேரமில்லை.
2: காதலிக்க நேரமில்லை,
1: ஆமா. அதுல அதுல இவர் பாலையாவுக்கு ஆப்போசிட் இன்னொரு பணக்காரராவும் அவர் நடிச்சிருப்பார்.
2: முத்துராமன் சார்?
1: அவர் இல்ல.
2: அவர் இல்லையா?
1: இல்லையே. முத்துராமன் கர்ணன்ல வந்து அர்ஜுனன் நடிச்சிருப்பாரு.
2: சரி, ஓகே சார்.
1: வேற வேற வேற நிறைய படங்கள் அவர் நடிச்சிருக்காரு. சரி யோசிங்க யோசிங்க, பரவாயில்ல, உங்களுக்கு தெரியுதுங்களா? அடுத்த அளவுக்கு அடுத்து நடத்த நேற்று கேட்டுருவோமா? நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: செல்வம்.
1: என்ன பேருங்க?
3: செல்வம்.
1: எங்க இருந்துங்க?
3: தேனி மாவட்டம் குன்னூர். செல்வம் பழசாட்டிலிருந்து.
1: சொல்லுங்க, கர்ணன் படம் பழைய படத்தில் சிவாஜி கணேசன் ஐயா அசோகன் ஐயா நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த படத்தில் விதுரராக வந்து அன்பை உடச்சு போட்டு போவாரே, சபதம் விட்டுட்டு போவாரே, என்னை பற்றியா பேசினாய் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் யாருங்க?
3: வீரராகவன்.
1: வீரராகவனா? வீரராகவன் இல்லைங்க, என்னங்க நீங்க?
3: வீரராகவன்,
1: ராகவன் பேர் சரிதான்.

0: விஎஸ் ராகவன். சரி, விஎஸ்
1: ராகவன்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, விஎஸ் ராகவன் தான் அந்த படத்துல விதுரோட நடிச்சிருப்பாரு. பிரியா உங்களுக்கு புரியுதுங்களா?
2: புரியுது, கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது.
0: விட்டு விட்டு கேக்குதா?
2: லைட்டா.
0: நான் பேசுறதா
2: இல்ல அவர் பேசுறது?
0: அவர் பேசுறதா? அப்படி சொல்லுமா? நான் பதறிட்டேன் கொஞ்சம், இவ்வளவு பக்கத்துல விட்டு விட்டு கேக்குது அப்படின்ன மாதிரி. சரி விட்டுருங்க. ஆனா கேள்வி அது இல்ல. விஎஸ் ராகவன் விஜய் சேதுபதி கூட நடிச்ச படம் என்ன படம்? அதை அடுத்த நேரில் கேட்போம். அதுக்கு முன்னாடி நன்றிங்க, நல்ல பதிலும் சொன்னீங்க செல்வம் அவர்களே. இப்போ கோடை பண்பலை 100.5 ஒரு விளம்பரம் இடைவேளை.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
6: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
8: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு. நாட்டு சக்கரை போடலையா?
9: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
10: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
11: உப்மாவா? போரான டிஷ். அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
12: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
13: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
14: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
13: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
16: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
17: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: யானு, என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
7: சேலஞ்ச் அக்செப்டட்.
8: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
8: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
9: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
11: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
12: நம் கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா. மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.
13: நேரம் 4:20 ஆயிடுச்சு.
14: என்ன
13: சொல்லுங்க?
14: சரி, நம்ம சினிமா கூட்டத்தில் கேட்டு இருந்தோம்.
13: என்ன கேட்டுட்டு இருந்தோம்? முதல்ல வந்து ஓடிடி பத்தி நீங்க கேட்டீங்க.
14: ஆமாமா. அது என்னமா அது ஓடிடினா?
13: ஓடிடி அப்படினா ஓவர் தி டாப் அப்படினு சொல்வாங்களாம்.
14: நான் ஏதோ திண்டுக்கல் பக்கத்துக்கு ஏதோ பட்டி தொட்டி நினைச்சேன்.
13: நீங்க அடுத்து வந்து சொல்றேன் கேளுங்க. இத எப்படி பார்க்கலானா, நீங்க கையில வச்சிருக்கீங்க பாத்தீங்களா இன்டர்நெட்,
14: அது இல்லையா?
13: இது செல் மொபைல் போன் இருக்குல்ல.
14: நான் எங்கமா வச்சிருக்கேன்? நீ வேற கூட்டத்துல கட்டுச்சோதா வைக்காதமா.
13: இல்ல இல்ல, மொபைல் வழியா
14: பொதுவா பயன்படுத்துறத சொல்றீங்க.
13: இன்டர்நெட் வழியா திரைப்படம் பாத்துக்கலாம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பாத்துக்கலாம். இப்ப நேரடியா லைவ் நடக்குது பாத்தீங்க.
14: சாப்பாடு சாப்பாடு ஆக்குனாங்கன்னா வீட்டுல தட்டுல வைப்பாங்க.

0: இப்ப எல்லாம் நெட்ல போடுறாங்க.
1: ஏன்
0: அப்படி ஆயிருச்சு நிலமை இன்னைக்கு, எல்லாமே நெட் ஆயிருச்சு. சரியா,
1: நீங்களாவது தட்டுல சாப்பாடு பாக்குறதுண்டா?
0: இல்ல, அது அது அது பறக்கும் தட்டெல்லாம் வரும் எங்க வீட்டுல நடக்கும். அதுல இருந்து ஏலியன்ஸ் எல்லாம் வருவாங்க, அது வேற சமாச்சாரம், அதை விட்டுருவோம். சரி, இப்ப வந்து அந்த வி எஸ் ராகவன் ஐயா வந்து விஜய் சேதுபதி அவங்களும் நடிச்ச படம் என்ன படம்?
1: என்ன படம்
0: அத்த சொல்லுங்க, அப்பால பாத்துக்கலாம். சொல்லுங்க சந்தானம் ஐயா அவர்களே, வி எஸ் ராகவனை வந்து விஜய் சேதுபதி நடிச்ச படம் என்ன படம்? இதற்குத்தான் ஆசைப்பட்டீர்களா? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பாங்க. அப்படி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் பாரு, வித்தியாசமா பேசுவார்ல,
2: வித்தியாசம் பேசுவாருங்க.
0: ஆமா ஆமா ஆமா,
2: ஏன்டா லவ் பண்றீங்களே, ஏதாச்சும் ஒரு இது பண்ணி சொல்லி ஒரு வித்தியாசமா புது படம்
0: அப்படியா? அதை கேட்டுருவோம் ஒரு வாட்டி, போடுங்க கேட்டுருவோம்.
3: லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அவளை வெறுப்பேத்தாமே, அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா, அவளோட பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்கடா,
0: அதேதான்
3: அவ புருஷனுக்காக ப்ரே பண்ணுங்க, அவ புள்ள குட்டிகளுக்கு சேர்த்து ப்ரே பண்ணுங்கடா, ப்ரே பண்ணுங்க,
0: ப்ரே பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி பேசியிருப்பாரு. பழைய படங்கள், நிறைய படங்கள்ல ரொம்ப கௌரவமான தோற்றங்கள்ல வேடங்கள்ல ரொம்ப அதிகமா நடிச்சிருப்பாரு. ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா, அவனை நாம கண்டிப்பா புடிச்சே ஆகணும் அப்படிம்பாரு. நல்லா பேசிருப்பாரு. சரி, அந்த படத்துல ஒரு பட்டிமன்ற பேச்சாளரும் நடிச்சிருப்பாரு. அப்படியா, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு நம்ம புது படத்தை தவிர எதுவுமே பாக்குறது இல்ல மாதிரி தெரியுது. சரி பரவாயில்லங்க, நன்றிங்க, இது நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. சரி, கோடை ஒன்பது 100.5 நாம இப்ப ஒரு பாட்டை பிரியது அவர்களே, ஒரு பாடலை கேட்டு
1: குறைச்ச
0: நேரில் சந்திச்சிருவோமா?
1: ஆமா,
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கிய வண்ணத்தூரிகை.
3: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
5: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா.
6: அனில், 100% ரோஸ்டட் ரவா, குழையாது, ஒட்டாது.
7: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வழங்கும் வண்ணத்தூரிகை.
9: கொடைப்பன்மலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சினிமா கொட்டகை. நேரம் 4:31.
10: பிரியா அவர்களே,
9: சொல்லுங்க.
10: சரி, இப்போ நீங்க என்ன கேட்க போறீங்க? ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா?
9: நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய கேள்விதான்.
10: கேள்வி ரொம்ப பெருசா?
9: கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரியே இருக்கும்.
10: அப்படி?
9: ஆமா,
10: கேட்டுருங்க.
9: இயக்குனர் பாக்யராஜ், பாரதி ராஜா, பார்த்திபன், மூணு பேரும் ஒரு சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க.
10: இப்படியாமா நீ குழு கொடுப்ப? அப்ப சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். மூணு இயக்குநர்கள் நடிச்ச ஒரு படங்க.
9: ஒரு படம்.
10: அது என்ன படம்? மாயாண்டி குடும்பத்தார கூட தான் இயக்குனர் தான் நடிச்சிருப்பாங்க.
9: இருந்தால்
10: ஆனால் அப்படித்தான் கொடுக்கணும். அப்பதான் மாயாண்டி குடும்பத்தாரா இருக்குமோ அப்படின்னு குழம்புவாங்க. அதே படத்துல நடிச்ச பார்த்திபன் தான். எந்த படம் தெரியுமா? வெற்றி கொடுக்கட்டு. சரி, விட்டுருங்க, வாங்க.

0: யாருங்க அது?
1: ஐயா வணக்கம்.
0: ஐயா வணக்கம். யாருங்கம்மா?
1: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: சொல்றது யாருங்க?
1: சமயபுரம் சர்வேஸ்வரி.
0: அடேங்கப்பா, சமயபுரம் சர்வேஸ்வரி அவர்களே
2: வணக்கம்மா.
1: கேளுங்க ஐயா,
0: மூணு இயக்குநர்கள் நடித்த படம்
1: இது நம்மாலு.
0: அப்படி சொல்லுங்க, மூணு ஏழு மூணு வார்த்தையில் படத்தை கேட்டிருப்பேன் போல் இருக்கு. இது நம்ம ஆள், இது நம்ம ஆள் இல்லையே, விட்டுருங்க. மூன்று இயக்குநர்கள் நடித்த படம் இது நம்ம ஆளுலேயும் அந்த மூன்று இயக்குநர் நடித்த படத்தில் நடித்தவர் தான் அதை இயக்கியிருப்பார், நடிச்சிருப்பார் நினைக்கிறேன். சரி சொல்லி வாங்க. ஆனால் அந்த படம் இல்லையே, அந்த படம் இல்லைங்களே. ஆமாம்,
1: மூன்று முடிச்சு
0: போச்சு. போங்க, மூன்றுன்னு மூன்று வந்துட்டாங்க, பரவாயில்ல. அதுவும் இல்லை, வேற என்ன மூன்று வச்சிருக்கீங்க? மூன்று முகம் அதுவும் இல்லைங்களா? வேற உங்களுக்கு கேள்வி புரியலன்னு நினைக்கிறேன். மூன்று இயக்குநர்கள் நடித்த ஒரு திரைப்படம் அதானம்மா? சொல்லுமா, அமைதியாக
2: இருந்தேன்.
0: அமைதி, நீ அமைதியாக இருந்த, எனக்கு படப்பிடிப்பா இருக்கு. போச்சு,
1: என்னாச்சு?
0: ஒரு குழு குடுமா,
2: ஒரு குழு குடுக்கங்க.
0: அதுல
2: வந்து
0: சொல்லுங்க,
2: பார்த்திபனும் நடிச்சிருப்பாரு.
0: பார்த்திபனும் நடிச்சிருப்பாரு.
2: ஒரு குழு தானே கேட்டாங்க, அதனாலதான் ஒரு குழு.
0: அப்படி வர்றேன் மணி. ஒரு குழு வந்து பார்த்திபன் நடிச்சிருப்பாங்க, நடிகர் பார்த்திபன் நடிச்சிருப்பாங்க, நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் நடிச்சிருப்பாங்க.
1: பார்த்திபன் நடிச்சிருப்பார்.
0: ஆமாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு எந்த ஊருங்க? சமயபுரம். சமயபுரத்தில் இருக்க தியேட்டரில் போய் உட்காந்து ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு வாங்க. நன்றிக்கே, நம்ம அடுத்த நேரம் சந்திப்போம். வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் ஐயா சொல்லுங்க. கேட்டாங்கல்ல மூணு இயக்குநர் நடித்த படம். சமுத்திரகனியா?
3: என்னங்க
0: நீங்க? சரி பரவாயில்லங்க, பரவாயில்லங்க. சரிங்க, நன்றிங்க. மூன்று இயக்குநர்கள் நடித்த படம். சரி, நன்றிங்க, நன்றிங்க. அடுத்த இன்னொரு நேரம் சந்திச்சிருவோமா?
2: வாங்க.
4: காற்றில் அடிப்பது பஞ்சு, தமகள் செடிகள் ஒழிப்பது கோடி பண்புலி 100.5.
0: அடாடாடா, இது எங்க இருந்தது உட்காந்து எழுதி வர்றாருன்னு தெரியல. ஏதாவது ஆலமரம்
2: டஃப் குடுக்கற மாதிரி வராரு.
0: ஆலமரம் அரசமரம் அந்த எங்க உட்காந்து இருப்பீங்களா?
4: சின்ன பங்காளிக்கும் பிரியதர்சினிக்கும் மாலை வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாதி சினியம்பலம் சோமசுந்தரம்.
0: சொல்லுங்க சோமசுந்தரம் ஐயா.
4: சார் கேளுங்க சார்.
0: கண்ணி கண்டுபிடிச்சிருப்பீங்களா இந்நேரம்?
4: சார் இருந்தாலும் நீங்க ஒரு தடவை கேளுங்க சார். நான் ஒரு
0: மூன்று இயக்குநர்கள் நடிச்ச படம்
4: தாமணி கனவுகள் சார், சிவாஜி கணேசன்.
0: சொல்லுங்களா? இவர் வந்துங்க. சரி, அப்புறம் பாசுவோம். மூன்று இயக்குநர் வேற நம்ம அதில் சொல்ல வர்றேன்.
2: இதில் வந்து பார்த்திபன் வந்து ஒரு தோற்றத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த தோற்றம் என்ன தோற்றம்,
0: என்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார்
4: சார்? அங்க உடனே நிறுத்திட்டீங்க,
0: அங்க பொசுக்குன்னு சொல்லிட்டீங்களம்மா. நான் அந்த நேரம் வந்து எத்தனை எவ்வளோ டிக்கெட் அப்பெல்லாம்
4: என்னன்னே
0: தெரியலையே. அது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு, யூனிஃபார்ம்ல நடிச்சிருப்பாரு சரிங்களா? படம் முழுக்க யூனிஃபார்ம்லயே வருவாரு. அது என்ன யூனிஃபார்ம் சொல்ல மாட்டேன் நாங்க, ஏன்னா அங்கதான் தொழில் ரகசியம் இருக்குதுங்க. பார்த்திபன் வந்து ஒரு ஒரு அரசு துறையில இருப்பாரு, அரசு துறை வேலையில இருப்பாரு, யூனிஃபார்ம்லயே வருவாரு. மிலிட்ரியா? ஏங்க அரசு துறை யூனிஃபார்ம்னோட மிலிட்ரிக்கு போயிருந்ததா? அந்த படத்தில் பூரா பட்டாளத்திலேயே நடிச்சிருப்பாங்க. பட்டாளத்தில் சுட்டேன்னு சொன்னியாப்பா. அப்பாடா, ஒரு வழியாக கண்டுபிடி. தபால்காரராக பார்த்திபன் நடிச்சிருப்பாங்க. அருமைங்க, சிறப்புங்க சோமசுந்தரம் ஐயா, நன்றிங்க. கூடை பண்பலை 100.5 இப்பொழுது.
5: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.

0: பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசை லெனன் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: இப்போன் எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
0: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: கூடைப்பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
8: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்
3: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
4: நேரம் 4:43 ஆயிடுச்சுங்களா? அதான் சொல்ல
5: வந்தேன்.
4: படம் எப்படா முடியுங்கிற மாதிரி ஆகி போச்சு கதை. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். சினிமா கூட்டத்தில் என்ன கேட்க போறோம்?
5: நம்ம ஒரு பாட்டை பத்தி கேட்க போறோம்.
4: அப்படியா?
5: ஆமா,
4: சரி கேளுங்க.

0: ரொம்ப பிரபலமான பாட்டாச்சே.
1: ஆமா,
0: முக்கியமானவங்க பாடி இருப்பாங்களே.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அடடா, சரி சரி, இந்த பாட்டு நீங்க
1: கணிச்சிருப்பீங்க யாருன்னு.
0: சரி,
1: இப்ப யாருன்னு நம்ம கேட்டுருவோம்.
0: வாங்க
1: வாங்க.
0: யாருங்க?
2: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம், சிவகங்கை மாவட்டம் திருப்பூனம் தாலுகா கோவந்திலிருந்து ஏகேஎம் பட்டாசுலேருந்து பேசுகிறோம்.
0: அப்படிங்களா? தீபாவளி நெருங்கவே இல்லை, அதுக்குள்ளே பட்டாசு கடை ஆரம்பிச்சிட்டீங்க?
2: நாங்கள் அம்மா கடை நிரந்தர கடை சார்.
0: ஓ, அப்படிங்களா? சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல.
2: வானவில் ஆரம்பிச்சோம்டா, நைட்டு 9 மணி
0: கால வானவிலிருந்து வானவேடிக்கை ஆரம்பிச்சிருக்கே போல் இருக்கு.
1: என்ன
0: பாட்டு? கேட்டுருச்சு கேட்டுருச்சு. அப்பாடா, இப்பதான் கரண்ட் வந்திருக்கு நினைக்கிறேன். வாங்க. ஹலோ, வணக்கம், இருக்கீங்களா? இப்ப இந்த பாட்டு கேட்டீங்களா? பாடுமா? நீ பாடுமா? தொட்டியில இருக்க குழந்தை எந்திரிச்சு வெளியே ஓடி போற போது பாத்து
1: கவனமா
0: பாடுறேன். அப்பா தாமி போப்பா அப்படின்ட்டாங்க, பாடுறதே
2: விட்டுட்டேன்.
0: அது என்னமா பாட்டு?
1: அது வந்து அதான் இப்ப நான் பாடின ஆர்ஆர்ஓ பாட்டு. அது எந்த திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கு? இதுதான் கேள்வி.
0: அந்த பாட்டு வந்து எந்த படம்ங்க?
2: படம் வந்து பழைய படம் தான்.
0: பழைய படம் தான். அது வந்து எனக்கு எங்கேயோ ஒரு தியேட்டர்ல ஓடி இருக்கும். அப்புறம் யாராவது ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் யாராவது ஒருத்தர் இயக்கி இருப்பாங்க. அப்புறம் அதானே? அப்புறம் அதான் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அது என்ன படம்? என்ன படங்க?
2: அப்புறம்
0: போச்சு, பாதிதான் வந்துச்சு, அதுக்கு மேல வரல. சரி பரவாயில்ல, சொன்ன பதில பாதிதான் வந்திருக்கு. நாம இப்ப ஒரு டீ சாப்பிட்டு

0: காத்திருப்போம் கோடை பண்பலை 100.5 எப்பொழுது.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
2: ஏன்? பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலிங் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர். இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: சினிமா கொட்டையில நம்ம பேசிட்டு இருக்கிறோமா? சரி, இப்ப என்ன கேட்டீங்க? அந்த ஆராரோ
1: ஆராரோ
0: அப்படி போடுங்க, அப்படித்தாங்க, இப்படித்தாங்க தாளாட்டணும்.
1: நீங்க தூங்கிருவீங்கன்னு நான் பயந்துகிட்டே பாடுறேன்.
0: பஸ்ல போறப்ப யாராவது கேட்டாங்க, அவளை தூங்கிருவாங்க, தூங்கி இறங்குற இடத்த விட்டுட்டு நேரம் ஏற்காட்டுக்கு போயிருவாங்க. சரி விட்டுருங்க. சரி, அந்த பாட்டை என்ன சொல்ல வரீங்க?
1: அந்த பாட்டை பாடினவங்க யாரு?
0: யாருங்க சொல்லுங்க, வாங்க. யாருங்க அது?
2: உலக இசை அரசன் 1.5 பிரியமரத்துக்கும் மாலை வழக்கம், அன்பு அறிப்பாளர் அனைவருக்கும் மாலை வணக்கம்.
0: யாருங்க?
1: யார் சொல்றீங்க?
2: நான் தாங்க ஓலப்பட்டி மகாராஜன்.
0: மகாராஜன் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நம்ம நிலையத்துல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
0: ஓலப்பட்டி சவுக்கியங்களா?
2: நல்லா சவுக்கீங்க. மழையை மட்டும் எதிர்பார்க்கறேன், வர மாட்டேங்குது சார்.
0: திராட்சையில நல்லபடியா வளர்ந்துச்சுங்களா? ஓடப்பட்டி மகாராசன் மகாராசன் சாதாரணமான ஆள் கிடையாது. சரி சொல்லி வாங்க, அப்புறம் என்ன சொல்ல போற?
1: அப்புறம் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம்.
0: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தானேமா? சொல்லுமா, இந்த பாடல் இடம்பெற்ற படம் என்னங்க? மகிழ்ச்சியில வரமாட்டதா? இவ்வளவு பெரிய படமா இருக்குது,
1: ரொம்ப சின்ன படம் தான்,
0: மகிழ்ச்சியில வரமாட்டேங்குது. இப்படி ஒரு படமா? யார் டைரக்ட் பண்ணது?
1: யாருன்னா நம்ம மகாதேவன் ஐயா.
0: அத சொல்லுங்க. சரி, யாருமா சொல்லிருமா? நீயே சொல்லிருமா?
1: நானே சொல்லிடுறேன். ஆனந்த்.
0: ஆனந்த் அப்படின்னு ஒரு படமா?
1: 1987 வெளிவந்த
0: பிரபு படம் தானே?
1: பிரபு படம்
0: பாத்தீங்களா?
1: இவ்வளவு தூரம் சொல்லிடுறாரு, அந்த படத்தை சொல்லல ஐயா.
0: லதா மங்கேஷ்கர் பாடின வேற இன்னொரு முக்கியமான ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. என்ன பாட்டு?
1: வலையோசை.
0: பாடுமா?
1: காதல் கடிதம் உன்னை காணும் சபலம் வரக்கூடும், நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும்,
0: கண்ணே என் கண்பட்ட காயம். வேணா நான் பாடுனா அவ்வளவுதான், அடி விழுந்துரும். நம்ம ஒரு பாட்டை கேட்டு கிளம்பிடுவோமா பிரியா? அனைவருக்கும் நன்றி வணக்கம் நேயர்களே.
1: நன்றி வணக்கம் நேயர்களே.
3: ஆயோ ஆயோ ஆயோ முண்டி ஆயோ ஓ பல்லி ஓ சேரா ஓ சித்தே.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
5: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: வழங்கிய வண்ணத்தூரிகை.
0: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஓபி பிச்சு, ஆர் சுந்தரராஜன், கணினியாக்கம் சுரேந்தர் வேல்முருகன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா. இனம் கோடை பண்பலின் 1.5 இடைக்கால மெட்டுக்களின் இசைச்சாரலாய் இதம் சேர்க்க வருகிறது சித்திர செவ்வானம். நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. உலகின் மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து டிஜிட்டல் மயமாக்குவதற்காக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல்முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை பேண அரசு உறுதியுடன் செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தாவேக ஆட்சியில் தொழில்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கும் கர்நாடகாவிற்கும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப்

போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ராஜ்காட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 48 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. சூரியன் தன் பொன்னிற தடங்களை வானத்தில் விட்டுச் செல்லும் நேரம், மாலை மேகம் மெதுவாக வண்ணம் மாறும் ஓவியமாய், காற்றின் விரல்கள் மரங்களை தொட்டு மெல்லிசை மீட்டும் வேலை, நினைவுகளுக்கு இசை சேர்த்து உங்கள் மாலை பொழுதை இனிமையால் நிரப்ப வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். இசையால் சித்திர செவ்வானத்தில் சித்திரம் தீட்ட உங்களோடு நான் வசீகரன். குயில் கூவும் நேரத்திலே உனது பாதங்களை தேடுதடி, குளம் தாண்டும் காற்றினிலே உன் நினைவுகள் ஓடுதடி, நீ நடக்கும் பாதையெல்லாம் பூவாகி போனதடி, நீ சிரிக்கும் ஓசையிலே என் ஆசையும்தான் கொஞ்சம் கூடிப்போனதடி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: வர்ண ஜாலங்களால் வானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நேரம் 5:10. மாலை மங்கும் வேளையில் மதிமயக்கும் பாடல்களோடு உங்களை தள்ளுவ வருகிறது கோடைப்பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். மாலை வண்ணம் மங்கும் வேளையில் அவள் வருகை ஓவியமானது. மலரின் மனமும் மயங்கும் அளவிற்கு அவள் சிரிப்பு வாசம் நிறைந்தது. நிலவும் நாணி, மேகமும் மறையும், அவள் விழிகள் கவிதையானது. அவளை வர்ணிக்க வார்த்தைகள் தேடி தேடி என் மௌனமே பதிலானது.
3: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய?
4: என்னன்னு சொல்ல?
3: ஓ, யோசிக்கிறியா?
4: எப்படி சொல்ல?

மனம் தேடும் முகவரிக்கு பாடல்களை தூதாக தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். செண்பக வாசம் சிந்தும் புதிகை காற்றின் மடியில் தாமரை பூக்கள் போல தூய மனங்கள் மலரட்டும். சிலம்பொலி கேட்கும் பாதைகளில் சிறகடிக்கட்டும் கனவு காட்டுக. மனிதம் விதைத்த மண்ணில் மகிழ்ச்சி வண்ணமயமாக பூக்கட்டும்.

0: சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
1: என்ன ஸ்பெஷல்
2: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர் எப்பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: நம் கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா. மங்கள் இன்பங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.

மாலை மங்கும் நேரத்தில் மனதோடு ராகம் பேசிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். மழை மேகம் கூந்தலாகி மாலை வானம் மேகனியாகி கொழுசோசை தாளமாகி கொஞ்சம் நடை கானமாகி அவள் வரும் பாதையெல்லாம் பூக்கள் பாடும் மேடையாகி அவள் சென்ற பின்னும் அந்த அழகு மனதில் மீதம் நின்றுகின்றதே.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
4: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வானம் அரிதாரம் பூசிக்கொண்டிருக்கும் நேரம் 5:30. இடைக்கால பாடல்களோடு இன்னிசையாய் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். கொலுசொலி தொலைவில் கேட்க காற்றும் காதல் பேசுகிறதே, கண்கள் தேடும் ஓர் உருவம் நெஞ்சில் ராகமாய் மீட்டுகிறதே, பூ வழியே நீ நடந்தால் பாதைகள் பாடுகிறதே, உன்னை தேடும் இந்த மனம் இசையால் மலர்கிறதே.

கையில் கூறாதித்தகதிமித்தலாங்குதகதிமித்தகதித்தகதிமிதும்தித்தோம்தித்தகிட தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மாலை வண்ணம் தீட்டும் ஓவியத்தில் இசை வண்ணம் சேர்த்து கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலையின் 1.5 சித்திர செவ்வானம். சொல்லாத காதல் நெஞ்சுக்குள்ளே வளர்கின்றது. சொந்தமாய் சேரும் நாளை மனம் தினமும் எதிர்நோக்கி காத்திருக்கிறதே. நாணம் கொண்ட விழிகள் ஆசையை மறைத்து சிரித்து கொண்டிருக்கின்றதே. இரு உயிரின் கனவுகள் எல்லாம் ஒரே வாழ்க்கையாய் மலர்கிறதே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலை மலை இளவரசி.
1: அன்பிற்கினைய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 1, நள்ளிரவு ரயில் வண்டி தொடர்ச்சி. தண்டவாளத்தை தனியே பெயர்த்தெடுத்துவிட்டு நம் கதாநாயகன் காட்டுப்பாதையில் சென்று மறைந்து நின்று கவனித்தான். ரயிலை நிறுத்தும் சத்தம் கேட்டது. இனி நின்ற ரயிலிலிருந்து சடசடவென்று சில மனிதர்கள் இறங்கினார்கள். அவர்களில் ஒருவன் கையில் லாந்தர் விளக்குடன் இறங்கி வந்தான். எல்லாரும் கும்பலாக ரயில் என்ஜினுக்கு முன்னால் வந்து தண்டவாளத்தை உற்று நோக்கினார்கள். ஏக காலத்தில் காரசாரமான வசை மொழிகள் அவர்களுடைய வாயிலிருந்து வெளியாயின. இரண்டொருவர் குனிந்து பெயர்த்து நகர்த்தப்பட்டிருந்த தண்டவாளத்தை சரிப்படுத்தினார்கள். தலையில் தொப்பி அணிந்திருந்த ஒருவர் தம் சட்டை பையிலிருந்து கை துப்பாக்கியை எடுத்து காட்டு பிரதேசத்தை நோக்கி சுட்டார். ரயில் பாதையின் ஓரத்து புதர்களிலிருந்து இரண்டு நரிகள் விழுந்தடித்து ஓடின. அதை பார்த்து

0: இருந்தவர்களில் இரண்டொருவர் கலகலவென்று சிரித்த சத்தம் காற்றிலே மிதந்து வந்தது. புதரில் மறைந்திருந்த மனிதனுடைய உடம்பு நடுங்கிற்று. குளிர்ந்த காற்றினாலோ துப்பாக்கி வேட்டினாலோ சிரிப்பு சத்தத்தினாலோ என்று சொல்ல முடியாது. மேலும் சில நிமிஷ நேரம் அங்கேயே நின்று அந்த மனிதர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்பேற்பட்ட அபாயத்திலிருந்து ரயில் தப்பியது என்பதை பற்றித்தான் அவர்கள் பேசியிருக்க வேண்டும். பிறகு எல்லாரும் திரும்பிச் சென்று அவரவர்களுடைய வண்டியில் ஏறிக்கொண்டார்கள். அவர்கள் திரும்பிய போது ரயிலின் ஒவ்வொரு வண்டியிலிருந்தும் சிலர் தலையை நீட்டி என்ன சமாச்சாரம் என்று விசாரித்ததும் புதரில் ஒளிந்திருந்த நம் கதாநாயகனுக்கு தெரிந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் பப் பப் பப் பப் என்ற சத்தத்துடன் ரயில் புறப்பட்டது. இருள் சூழ்ந்த இரவில் நீண்ட ரயில் வண்டி தொடர் போகும் காட்சி ஓர் அழகான காட்சிதான். நின்ற இடத்தில் நிலையாக நிற்கும் தீப வரிசையே பார்ப்பதற்கு எவ்வளவோ ரம்யமாக இருக்கும். அத்தகைய தீப வரிசையானது இடம் பெயர்ந்து நகர்ந்து போய்க் கொண்டிருக்குமானால் அந்த அபூர்வமான காட்சியின் அழகை பற்றி கேட்கவும் வேண்டுமோ? அந்த அழகையெல்லாம் நம் நள்ளிரவு பிரயாணி சிறிதும் விடாமல் அனுபவித்தான். ரயில் வண்டி தொடரில் கடைசி வண்டியும் தீப வரிசையில் கடைசி தீபமும் மலை முடுக்கில் திரும்பி மறையும் வரையில் அவன் அந்த காட்சியை அடங்காத ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். பிறகுதான் அவனுக்கு தன் சுய நினைவு வந்தது. அவனுடைய மனத்தில் அதற்கு முன் என்றும் அனுபவித்தறியாத அமைதி அச்சமயம் குடிகொண்டிருந்தது. தான் செய்த காரியத்தினால் அந்த ரயில் வண்டி தொடருக்கும் அதிலிருந்த நூற்றுக்கணக்கான ஆண் பெண் குழந்தைகளுக்கும் நல்ல வேளையாக அபாயம் எதுவும் ஏற்படாமல் போனதில் அவனுக்கு அளவில்லாத திருப்தி உண்டாகியிருந்தது. அத்தியாயம் 1 நள்ளிரவு ரயில் வண்டி நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 2 சின்னஞ்சிறு நட்சத்திரம். நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி, குரல் வண்ணம் கார்த்திகாராணி.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மாலையின் மௌனத்தை மனம் விரும்பும் மெட்டுக்களால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். திரை மறைத்த அழகை விழிகள் தினமும் தேடுகிறதே, உன் கடைக்கண் பார்வை கிடைத்தாலே ஆயில் முழுவதும் ஆனந்தமே. நீ நடக்கும் பாதையெல்லாம் என் நிழல் துணையாக வருகிறதே, எட்டாத தூரம் இருந்தாலும் என் காதல் உன்னை தொடருமே.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மாலை தனது மௌன கவிதையை நிறைவு செய்யும் வேளை செவ்வானம் இரங்களில் மெதுவாக கரைய தென்றல் கூட இனிய நினைவாய் மனதை வருட இசையின் பாதையில் உங்களுடன் பயணித்தது சித்திர செவ்வானம். இரவின் கைகளில் இசையை ஒப்படைத்துவிட்டு அன்புடன் விடைபெறுகிறேன். வசீகரன்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ். ஆலய தரிசனம்.
1: இன்று தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் கஜேந்திர வரதராஜ பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

108 வைணவ திவ்ய தேச தலங்களுள் தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் கஜேந்திர வரத பெருமாள் கோயிலும் ஒன்று. இது மட்டுமல்ல, பஞ்ச கிருஷ்ண திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த தலம் கூற்றமும் சாரா, கொடுவினையும் சாரா, தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன். ஆற்றங்கரை கிடக்கும், கண்ணன் கடல் கிடக்கும், மாயன் உரை கிடக்கும், உள்ளத்து எனக்கு என்ற இந்த பாசுரம் பாடி திருமழிசை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம்

பாபநாசத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கபிஸ்தலம் ஆஞ்சநேயருக்கு திருமால் அருள் பாலித்த தலம் என்பதால் இத்தலத்திற்கு கபிஸ்தலம் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 5 அடுக்கு ராஜகோபுரத்தை கொண்டு இக்கோயில் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கியபடி புஜங்க சயன கோலத்தில் கஜேந்திர வரதராஜ பெருமாள் நமக்கெல்லாம் தரிசனம் தருகிறார்.

0: இந்திராஜும்னன் என்ற அரசர் சிறந்த விஷ்ணு பக்தர். அவர் விஷ்ணு வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது அங்கே துர்வாச முனிவர் வந்தார். அவர் வந்ததை கவனிக்காமல் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்ததை கண்டு கோபமடைந்த துர்வாசர், இவ்வளவு மமதை கொண்டிருக்கும் நீ அடுத்த பிறவியில் மதம் பிடித்த யானையாக பிறப்பாய் என சாபமிட, இந்திராஜும்னன் முனிவரிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோச்சனம் கேட்டார். மன்னன் விஷ்ணு பகவானின் தீவிர பக்தன் அல்லவா, அதனால் விஷ்ணுவே உனக்கு சாப விமோச்சனம் தருவார் என்று கூறினார் முனிவர். அதே போல் கூஹு என்ற கந்தர்வன் குளத்தில் நீர் அருந்த வருபவர்களை எல்லாம் துன்புறுத்திக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நாள் அகத்திய முனிவர் குளத்தில் நீராட இறங்கிய போது அவரையும் துன்புறுத்தியவுடன் கோபம் கொண்ட அகத்தியர் அவனை முதலையாக மாறும்படி சபிக்க, தான் செய்த தவறை நினைத்து வருந்தி முனிவரிடம் சாப விமோச்சனம் வேண்டினான். முனிவரும் திருமாலின் சக்ராயுதம் பட்டு சாப விமோச்சனம் பெறுவா என்று கூறினாராம். அப்படி ஒருமுறை யானை உருவம் கொண்ட மன்னன் இந்த தடாகத்திற்கு நீர் அருந்த வந்தபோது முதலை கடித்ததும் ஆதி மூலமே என்று உதவிக்கு திருமாலை அழைத்தது. கருட வாகனத்தில் தரிசனம் தந்த திருமால் தனது சக்கராயுதத்தால் முதலையை தாக்கினார். பிறகு இருவரும் சாப விமோச்சனம் பெற்று தங்களின் பழைய உருவத்தை பெற்றனர். அதோடு கஜேந்திரன் யானைக்கு மோட்சத்தையும் அருளினார். ஆடி பௌர்ணமியில் கஜேந்திர மோட்ச லீலை சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது. 108 திவ்ய தேசங்களில் 2 விலங்கினங்களுக்கு காட்சி கொடுத்தது இங்கு மட்டும்தான் என்பது சிறப்பாக கூறப்படுகிறது. ரமாமணிவல்லி, பொற்றாமரையாள் என்னும் திருநாமங்களில் தாயார் இங்கு தரிசனம் தருகிறார். கஜேந்திர வரதராஜ பெருமாள் சன்னதியின் அருகில் தனிச்சன்னதியில் தாமரை மலருடன் எழில் வாய்ந்த தோற்றத்தில் அழகுற காட்சி தருகிறார். கஜேந்திர புஷ்கரணி பிரதான தீர்த்தமாகவும் கோயிலுக்குள் கபில தீர்த்தமும் உள்ளன. இன்று தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் கஜேந்திர வரதராஜ பெருமாள் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: நல்ல விஷயங்களை பேச கேட்க இதெல்லாம் நடக்கிற போது எப்போதும் இனிமே இருக்குதுங்க. எல்லாம் இன்பமயம் அப்படின்னு ஒரு பாட்டு. என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள், கலைவாணர் அவர்கள், தன்னுடைய திரைப்பட உலகத்தில் பெரும் புகழை சம்பாதித்தவர். மணமகள் அப்படின்னு ஒரு படம் இயக்கிறார். அப்படி இயக்கிற போது அந்த முதல் படத்தில் பெரிய பெரியவங்கள்லாம் நடிக்க வைக்கிறார். எம்எல் வசந்தகுமாரி அவர்களை கூப்பிட்டு பாடல் ரொம்ப இனிமையாக தொடங்கணும் அப்படின்ட்டு, எல்லாம் இன்பமயம் அப்படின்னு அந்த பாட்டை அதில் தொடங்கணும் அப்படிங்கிறார். இப்போ பாருங்கள், நல்ல சொற்களை சொல்கிற போது அது எவ்வளோ பெருமையாக இருக்குது. இனிமே நிறந்த சொற்களை பேசினா என்ன லாபம் தெரியுங்களா? திருவள்ளுவரே சொல்றாரு,

ஒரு கனி ஒரு காய் ரெண்டையும் எடுத்து பாருங்க. கனி இருக்கிறப்ப நம்ம ஏன் காயை போய் எடுக்கணும்? இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காயை இருந்துட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல பழம் இருந்தால் பழத்தை தான் வாங்குவோம், காயை வாங்க மாட்டோம். பழத்தோட தன்மை என்ன? இனிக்கும், சுவைக்கும், நல்லா இருக்கும், காய் கசக்கும், புளிக்கும், எல்லாம் சரி. அதனால் இனிமையான சொற்களை எப்போதும் பயன்படுத்துங்க, கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டாம். கி ராமலிங்கனார்னு குறை எழுதுகிற போது ஒன்று சொன்னாருங்க, எப்படி தெரியுங்களா? இந்த கனி போன்ற வார்த்தைகளை நாம் கனிவாக பயன்படுத்தினால் கனி அப்போது ருசியாக இருக்கும், இனிமையாக இருக்கும், எல்லாத்துக்கும் மேலே பிற்பாடு அது பயனையும்

0: அதை சாப்பிட்டு பிடிச்சோன்னே போய் தோட்டத்தில் ஊண்டி வச்சிருவேன் நான். எப்படியாவது ஒன்று வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சில சமயம் வந்தாலும் வரும், வந்துருச்சுன்னா வர்ற சந்தோஷம் நான் வச்ச வரோம் நான் வச்ச வரேன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்ப இந்த கனியை தந்தது, சுவையை தந்தது, இனிமையை தந்தது, ஒரு செடியை தந்தது, இன்னும் சில கனிகளை தரப்போகிறது. இப்படித்தானா சில சமயத்துல ஒரு சொல் சொன்னா அப்போது இனிமையை மட்டும் இல்லைங்க அதுக்கு மேலையும் தரும். எப்படி உதாரணம், ஒரு இளைஞர் வந்து வேலைக்காக இன்டர்வியூக்கு போறார். போறபோது பஸ்ல கூட்டம், கடுமையான கூட்டம். அவர் ஜன்னல் ரோட்டில் உட்காந்துருக்காரு. அப்ப ஒரு பெரியவர் ஒருத்தர் நின்னுக்கிட்டு வர்றாரு. இவர் என்ன பண்ணார், பார்த்தாரு, ஐயோ ஒரு பெரியவர் நிற்கிறாரு அப்படின்ட்டு. இவர் எந்திரிச்சு, ஐயா நீங்க வந்து உட்காருங்க, நீங்க எங்க இறங்குறீங்கன்னு அவர் கேட்டார் அந்த பெரியவர். நான் போறது ஒரு ரொம்ப தூரம்னு, அதுக்கு எதுக்கு எனக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு. இல்லையா, என்னால முடியும், நீங்க காட்டில் மூத்தவர், வந்து உட்காருங்க. அவருக்கு இவருக்கு யாரும் தெரியாது. சரி, போயாச்சு. இன்டர்வியூக்குள்ள போறாரு. ஒரு மணி நேரம் காத்திருந்து உள்ள நுழைஞ்சு உள்ள போனா இவர் யாருக்கு இடம் கொடுத்தாரோ அவர் தான் அங்கே உட்காந்துருக்காரு. இப்ப ஒரு விஷயத்தை பாருங்க, இன்டர்வியூலாம் நல்லா நடக்குது, அதே போல எல்லாம் முடியுது. கடைசியில் ஒரே மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் வர்ற போது யாரை தேர்ந்தெடுக்கலான்னு இந்த பெரியவர் சொன்னாராம், இந்த பையனுடைய அந்த நடவடிக்கை நல்லா இருந்ததுங்க, ஏன் இந்த பையனை தேர்ந்தெடுத்திருந்தேன் பாருங்களேன். அப்போதைக்கு இனிமையை மட்டுமில்லை, எதிர்காலத்துக்கான வாய்ப்பையும் அது தந்தது என்று சொன்னால், நல்ல சொற்களை பேச பழகி கொண்டால் நமக்கு மட்டுமில்லைங்க கேட்குறவங்களுக்கும் அது இதம் இதம் தருமனைங்கிற மாதிரி, இதம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த இதமான சொற்களை நம்ம சொன்னோம்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதை சொல்லுவோம், நல்லதை செய்வதற்காகவே வாழ்வோம். அதுதான் எப்போதும் நன்மையும் பெருமையும் உண்டாக்கும். எல்லாம் இன்பமயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
5: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: நேர்மலை 6:11. கோடை பண்பலை 100.5 இது கதம்ப மலர்கள். மனமயக்கும் பாடலோடு இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 என்றும் இசையோடு இணைந்து.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட காப்பீட்டு தொகையில 10% வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டேர்ம்ஸ்

0: தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
1: அதான் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: சரி, லோன் அகைன்ஸ்ட் பாலிசி, டாக்ஸ் சேவிங், டெத் கவர்ல லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி?
1: சந்தேகமே வேண்டாம், அதுக்கும் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: எல்லாமே ஒரே இதுலயா? அப்படின்னா இதுதான் ட்ரூலி ஆல்ரவுண்டர்னு சொல்லணும்.
2: எல்ஐசியின் ஜீவன் உற்சவ் உங்கள் கொண்டாட்டத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். எல்ஐசியின் உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனைக்கு முன் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும்.
3: நம் கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.

கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 10 மணிக்கு வர இருக்கிற நினைவே சுகம் இன்று சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக. இன்று இரவு 10 மணிக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்கள் தயாராக இருங்க நினைவே சுகம் நிகழ்ச்சிக்காக. நேரமாலை 6:20, இது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழியாய்ந்தில் உயிரிழ

குறித்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணாக்கர்களுக்காக வர இருக்குங்க. நான் நெகிழ் சிக்கு புக்கு அப்படிங்கிற 2 சொல் விளையாட்டுகளோட இளமை பேசுகிறது. இது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: ராக தேவதை கோடை பண்பலை 100.5 நாளை வலம்பெற இருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக 9 மணிக்கு வானவில், தலைப்பாக எல் நினோ காலங்களில் நாட்டுக்கோழிகள் ஏற்படும் நோய்களும் தீர்வுகளும், சிறப்பு விருந்தினர் உரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பி புவராஜன் அவர்கள், 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களாக, நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல, 3 மணிக்கு உயிரெழுத்து, சேலம் மாவட்டம் விளாம்பட்டி சேட்டு என்கிற பெருமாள் அவர்களின் பாடல்கள் தெரிவில், 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் விடுகதை வண்ணத்தூரிகையாக, 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல்கள் நேயர் குரலோடு, 8 மணிக்கு இளமை பேசுகிறது, ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க ஆகிய 2 சொல் விளையாட்டுகளோடு, 10 மணிக்கு நினைவே சுகம் தருமபுரி மாவட்ட நேய உறவுகளுக்காக, கோடை பண்பலை 100.5 வலம் வரும் அனைத்து நிகழ்ச்சிகளோடும் இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 என்றும் இசையோடு இணைந்து.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

சூளாமணி புத்த விகாரத்திலே பல ஓவியங்கள் சுவரிலே தீட்டப்பட்டிருந்தன. அவற்றை பற்றி தமக்கு விளக்குமாறு அருள்மொழிவர்மர் தலைமை புத்த பிக்ஷுவிடம் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறார். அதன்படி ஒவ்வொன்றாக விளக்கிக் கொண்டு வருகிறார். அப்பொழுது தான் ஒரு வினாவை எழுப்பினால் அது தங்களுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடாது என்று அருள்மொழிவர்மன் கூற, தனக்கு அப்படி எந்த ஒரு கோபமும் ஏற்படாது, ஏனென்றால் ஐம்புலன்களை வென்று மனதை அடக்கியவன் என்று தன்னை பற்றி விவரித்தார் தலைமை புத்த பிக்ஷு. போதி விருட்சத்தின் அடியில் வீற்றிருந்தபோது சித்தார்த்தர் ஞான ஒளி பெற்றார் என்பதை நான் நம்பவில்லை என்றார் அருள்மொழிவர்மர். ஐம்புலன்களையும் உள்ளத்தையும் அடக்கியவராயிருந்த போதிலும் பிக்ஷுவின் முகம் சுருங்கியது. இளவரசே, மகாபோதி விருட்சத்தின் ஒரு கிளை அசோகவர்தனரின் காலத்தில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த கிளை வேர்விட்டு வளர்ந்து 1000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றைக்கும் பட்டுப்போகாமல் அனுராதபுரத்தில் விசாலமாக படர்ந்து விளங்கி வருகிறது. அந்த புனித விருட்சத்தை தாங்களே அனுராதபுரத்தில் பார்த்திருப்பீர்கள், பின்னர் நம்பவில்லை என்று ஏன் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். குருதேவரே, போதி விருட்சமே இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதன் அடியில் அமர்ந்து சித்தார்த்தர் தவம் செய்ததையும் மறுக்கவில்லை. அங்கேதான் அவர் ஞான ஒளி பெற்றார் என்பதைத்தான் மறுத்து கூறுகிறேன். இன்றைய தினம் சித்தார்த்தர் மக்களுடைய துன்பத்தை துடைக்க வழிகாண்பதற்காக கட்டிய மனைவியையும் பெற்ற மகனையும் உரிமையுள்ள ராஜ்யத்தையும் தியாகம் செய்து நள்ளிரவில் புறப்பட்டாரோ, அப்போதே அவர் ஞான ஒளி பெற்றுவிட்டார் என்றுதான் சொல்லுகிறேன். அதை காட்டிலும் ஓர் அற்புதமான செயலை நான் எந்த வரலாற்றிலும் கேட்டதில்லை. ராமர் தன் தந்தையின் வாக்கை பரிபாலனம் செய்வதற்காக ராஜ்யத்தை தியாகம் செய்தார். பரதர் தம் தமையனிடம் கொண்ட பக்தியினால் ராஜ்யம் வேண்டாம் என்றார். அரிச்சந்திர மகாராஜா தாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ராஜ்யத்தை துறந்தார். சிபி சக்கரவர்த்தியும் புறாவுக்கு அடைக்கலம் கொடுத்துவிட்ட காரணத்தினால் தம் உடலை அறுத்து கொடுத்தார். ஆனால் சித்தார்த்தர் யாருக்கும் வாக்கு கொடுக்கவில்லை, யாரையும் திருப்தி செய்ய விரும்பவில்லை. மனித குலத்தின் துன்பத்தை போக்க வழி கண்டுபிடிக்கும் பொருட்டு தாமாகவே எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு புறப்பட்டார். புத்த பகவான் போதி விருட்சத்தின் அடியில் ஞானமொழி பெற்ற பிறகு இதை காட்டிலும் அற்புதமான செயல் ஏதேனும் செய்ததுண்டா? ஆகையால் அரண்மனையை விட்டு புறப்பட்ட போதே அவர் ஞானமொழி பெற்றுவிட்டார் என்று சொல்லுவது தவறாகுமா? இவ்விதம் பொன்னியின் செல்வர் கூறிய மொழிகள் ஆச்சாரிய பிக்ஷுவின் செவிகளில் அமுதத் துளிகளைப் போல விழுந்தன.

0: ஐயா, தாங்கள் கூறுவதில் பெரிதும் உண்மை இருக்கின்றது. ஆயினும் போதி விருட்சத்தினடியிலேதான் மக்களின் துன்பங்களைப் போக்கும் வழி இன்னதென்று புத்த பகவானுக்கு உதயமாயிற்று. அதிலிருந்துதான் மக்களுக்கு பகவான் போதனை செய்யத் தொடங்கினார்.
1: சுவாமி, புத்த பகவானுடைய போதனைகளைக் கேட்டிருக்கிறேன். அந்த போதனைகளைக் காட்டிலும் அவருடைய தியாகச் செயலிலேதான் அதிக போதனை நிறைந்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. மன்னிக்க வேணும், நானும் அவருடைய செயலை பின்பற்ற விரும்புகிறேன். சற்று முன்னால் என் முந்தையரின் மூன்று வித குரல்கள் என் உள்ளத்தில் ஓயாமல் ஒலித்து என்னை வேதனைப்படுத்துவதாகச் சொன்னேன் அல்லவா? அந்த தொல்லையிலிருந்து விடுதலை அடைய விரும்புகிறேன். என்னை தங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் இளவரசர்.
0: இளவரசே, தங்களையொத்த சீடனைப் பெறுவதற்கு நான் எவ்வளவோ பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு வேண்டிய தகுதியும் எனக்கு இல்லை, தைரியமும் இல்லை. இலங்கையில் புத்த மகாசங்கம் கூடும்போது தாங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்றார் பிக்ஷு.
1: தங்கள் தகுதியை பற்றி எனக்கு சந்தேகமில்லை, ஆனால் தைரியத்தை பற்றி சொன்னீர்கள், அது என்ன?
0: ஆமாம், தைரியமும் இல்லைதான். இரண்டு தினங்களாக இந்த நாகைப்பட்டணத்தில் ஒரு வதந்தி பரவிக்கொண்டு வருகிறது. அதை யார் கிளப்பிவிட்டார்கள் என்று தெரியவில்லை. தாங்கள் இந்த விகாரத்தில் இருப்பதாகவும் தங்களை புத்த பிக்ஷுவாக்க நாங்கள் முயன்று வருவதாகவும் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிறார்களாம். இதனால் அநேகர் கோபம் கொண்டிருக்கிறார்களாம். இந்த விகாரத்தின் மீது மக்கள் படையெடுத்து வந்து உண்மையை அறிய வேண்டும் என்று பேசிக் கொள்ளுகிறார்களாம்.
1: ஆஹா, இது என்ன பைத்தியகாரத்தனம்? நான் புத்த மதத்தில் சேர்வது பற்றி ஊரில் உள்ளவர்களுக்கு என்ன கவலை?
0: நான் காவித்துணி அணிந்து சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொண்டால் இவர்கள் ஏன் கோபங்கொள்ள வேண்டும்?
1: இத்தனைக்கும் எனக்கு கல்யாணம் கூட ஆகவில்லையே.
0: மனைவி மக்களை விட்டு போகிறேன் என்று கூட குற்றம் சொல்ல முடியாதே என்றார் இளவரசர்.
1: ஐயா,
0: ஜனங்களுக்கு தங்கள் மீது கோபம் எதுவும் இல்லை. தங்களை ஏமாற்றி புத்த பிக்ஷுவாக்க முயல்வதாக எங்கள் பேரிலேதான் கோபம். வெறும் வதந்தியே இப்படிப்பட்ட கலக்கத்தை உண்டாக்கியிருக்கிறது. உண்மையாகவே நடந்துவிட்டால் என்னாகும்? இந்த விகாரத்தையே ஜனங்கள் தரைமட்டமாக்கி விடுவார்கள். ஏதோ தங்களுடைய தந்தையின் ஆட்சியில் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து வருகிறோம். தினந்தோறும் போதியன் திருநிழற் புனித நற்பரவுதும் மேதகு நந்திபுரி மன்னர் சுந்தர சோழர் வன்மையும் வனப்பும் திண்மையும் உலகில் சிறந்து வாழ்கனவே என பிரார்த்தனை செய்து வருகிறோம். இந்த நல்ல நிலைமையை கெடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. அதனாலேதான் தைரியமில்லை என்று சொன்னேன் என்றார் பிக்ஷு.
1: அவர் கூறி வாய் மூடுவதற்குள்ளே அந்த புத்த விகாரத்தின் வாசற்படியில் மக்கள் பலரின் குரல்கள் திரண்டு ஒருமித்து எழும் பேரோசை கேட்கத் தொடங்கியது.
0: பிக்ஷு அதை செவி கொடுத்து சிறிது நேரம் கேட்டுவிட்டு, இளவரசே, நான் கூறுவது உண்மையென்று நிரூபிக்க மக்களே வந்து விட்டார்கள் போலிருக்கிறது. இதை எப்படி சமாளிக்கப் போகிறேனோ தெரியவில்லை. புத்த பகவான்தான் வழிகாட்டி அருள வேண்டும்.
1: சூடாமணி விகாரத்துக்கு வெளியே கடல் பொங்கும் போது எழும் ஓசையைப் போல மக்களின் இறைச்சல் ஒலி பெருகிக் கொண்டிருந்ததை சிறிது நேரம் ஆச்சாரிய பிக்ஷுவும் அருள்மொழிவர்மரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த புத்த விகாரமும் அதில் உள்ள பிக்ஷுக்களும் தம்மால் இந்த பெரும் சங்கடத்துக்கு உள்ளாகியிருப்பதை எண்ணி இளவரசர் மிகவும் மனக்கலக்கம் அடைந்தார்.
2: சுவாமி, என்னால் உங்களுக்கு இந்த தொல்லை உண்டானதை பற்றி வருத்தப்படுகிறேன் என்றார்.
0: இளவரசே, தங்கள் காரணமாக இதுபோல 100 மடங்கு தொல்லை நேர்ந்தாலும் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். தாங்களும் தங்கள் குடும்பத்தாரும் எங்களுக்கு செய்திருக்கும் உதவிகளுக்கு இது ஒரு கைமாறாகுமா என்றார் பிக்ஷு.
1: அது மட்டுமல்ல, இம்மாதிரி ஒளிவு மறைவாக காரியம் செய்வது எனக்கு எப்போதும் பிடிப்பதில்லை. நான் இங்கு இருந்து கொண்டே எதற்காக இல்லை என்று சொல்ல வேண்டும்? சத்தியத்துக்கு விரோதமான இந்த காரியத்தில் தங்களையும் எதற்காக நான் உட்படுத்த வேண்டும்? தங்களுடைய பரிவான சிகிச்சையினால் எனக்கு உடம்பும் நன்றாக குணமாகிவிட்டது. இப்போதே வெளியேறிச் சென்று ஜனங்களிடம் நான் தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். தாங்கள் எனக்கு அடைக்கலம் அளித்து சிகிச்சை செய்து என் உயிரையும் காப்பாற்றினீர்கள் என்பதை மக்களிடம் அறிவிக்கிறேன். இந்த சூடாமணி விகாரத்துக்கு என் காரணமாக எந்தவித அபகீர்த்தியும் ஏற்படக்கூடாது என்றார் இளவரசர்.
0: ஐயா,

இதில் சத்தியத்துக்கு விரோதமான காரியம் எதுவும் இல்லை. தங்களுடைய எதிரிகள் தாங்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முயல்கிறார்கள். இந்த நாகைப்பட்டினத்தில் அவர்கள் சென்ற 2 நாளாக பரப்பியுள்ள வதந்தியிலிருந்தே அது நிச்சயமாகிறது. அப்படியிருக்க தாங்கள் இங்கே இருப்பதை தெரிவியாமல் வைத்திருப்பதில் தவறு என்ன? அரசகுலத்தினர் இம்மாதிரி சில சமயம் மறைந்திருக்க வேண்டியது ராஜரீக தர்மத்துக்கு உகந்தது. பஞ்சபாண்டவர்கள் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் செய்யவில்லையா? அப்போது தர்மபுத்திரர் சத்தியத்துக்கு மாறாக நடந்தார் என்று சொல்ல முடியுமா என்று பிக்ஷு கேட்டார்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: மனம், பேச்சு, செயல் மூணும் சூழலுக்கு ஏற்றபடி அமைவத கல்கியார் வெகு நேர்த்தியார் இந்த நெடுங்கதையில சித்திரிப்பது முக்கியமான அம்சங்கள்ல ஒண்ணு. அந்த வகையில சத்தியம் தர்மம் என்னும் இரு பெண்களை காதலிக்கிறேன்னு அனுராதபுரத்தில் வந்தியத்தேவனிடம் பொன்னியின் செல்வர் சொன்னது நினைவிருக்கும். இங்கே நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் ஆச்சாரிய பிக்ஷுவிடம் புத்த பகவானுடைய போதனைகளை காட்டிலும் அவருடைய தியாக செயலிலேதான் அதிக போதனை நிறைந்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறதுன்னு சற்றும் தயங்காம அதே சமயம் அடக்கத்தோட தம் கருத்தை வெளியிடுறார். துன்பத்திற்கு காரணம் ஆசை, ஆசைக்கு காரணம் அச்சம் அல்லவா? அச்சமே இல்லாத வீரம், ஆன்ம வீரம் அருள்மொழிவர்மிடம் இருப்பதை அவர் பேச்சில் உணர்கிறோம். அன்பே தகழியாகவும் அஹிம்சையே நெய்யாகவும் என்புருகும் தியாகமே எடுதிரியாகவும் கொண்டு ஓர் அமர தீபத்தை, அழியாத சத்திய விளக்கை மகாத்மா காந்தி ஏற்றி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அந்த அமர தீபத்தின் ஒளியிலேயே நமது காரியங்களையெல்லாம் செய்வோம். 1948 கல்கி அவர்கள் எழுதின கட்டுரையின் ஒரு பகுதி இது. என் வாழ்க்கையே எனது செய்தின்னு மிகவும் அடக்கத்தோடு அண்ணல் காந்தியடிகள் சொன்னார். இதையெல்லாம் ஒரு தொகுப்பாக அருள்மொழிவர்மரின் ஆளுமையில் பார்க்குறோம். தியாகம் என்ற சொல் துரத்தல் என்ற பொருளை கொண்டது அல்லவா? வேர் சொல் தியஜ், கொடுத்து விடுதல், கைவிடுதல், துரத்தல். தியாகத்தின் பல நிலைகளை அருள்மொழிவர்மர் விளக்கிற பகுதி அவரது மன முதிர்ச்சியை காட்டுது. ராமர், பரதர், ஹரிஷ்சந்திரன், சிபி, சித்தார்த்தர் ஆகிய புண்ணிய புருஷர்கள் பண்ணின அரிய செயல்களை கேட்கும்போது பட்டினத்து சுவாமிகள் பத்ரகிரியார் வரலாறு நினைவுக்கு வருது. பட்டினத்தார் என்கிற பெயரில் மூவர் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்திருக்காங்க. காலத்தால் முற்பட்டவர் பட்டினத்து பிள்ளையார். இவர் பாடி அருளிய திருப்பாடல்கள் 11 திருமுறையில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. பெரிய தன வணிக குடும்பத்தில் பிறந்த இவர் இறை அருளால நிலையாமையை உணர்ந்தார். செல்வம் அனைத்தையும் வறியவருக்கு கொடுத்துட்டு துறவி ஆயிட்டார். அரச குடும்பத்தில் பிறந்த ஒரு மன்னனும் இதே போல துறவியாகி சுத்தி அலைஞ்சு கடைசியில் பட்டினத்தடிகளின் சீடர் ஆனார். பட்டினத்து சுவாமிகள் இறைவனை நேரே வழிபட்டாலும் குருவை வழிபட்ட பத்ரகிரியாருக்குத்தான் முதல்ல முக்தி கிடைச்சது. குரு வழிபாட்டின் மேன்மையை விளக்கிற அரிய வரலாறு இது. பொன்னியின் செல்வர் தம் மனச்சான்றையே ஆசானாக கொண்டிருக்கார். நேரம் ஆக ஆக தலைமை பிக்ஷுவின் வியப்பு கூடிக்கிட்டே போகுது.

பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

கோடைப்பன்மலை 100.5 நாம் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தோம் கதம்ப மலர்கள். நிறைவாக ஒலிக்கும் பாடலோடு இணைய நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி. இன்றைய பாடல்கள் தந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா.

0: வணக்கம் நேர்களே. இசை மனதை மகிழ்விக்கும் ஒரு அழகிய மொழி, நம் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் இணைப்பிரியா நண்பன். வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் நம்மோடு பயணித்து நினைவுகளுக்கு உயிர் கொடுக்கும் இந்த இனிய இசையை நேசிக்கும் அனைவருக்காகவும் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஓர் குக்கு. இசையின் சிறையில் உங்கள் மனங்களோடு பயணிக்க இணைகிறேன் நான் வசீகரன். உங்களுக்கு பிடித்த பாடலை குறிப்பிட்டு கட்செவி குரல் பதிவாக 9486282424 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் குரல் பதிவு.
1: வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பி சஸ்திகா பேசுகிறேன். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வேதி சாக்காவும் பிடித்த பாடல் கோடி அருவி கொட்டுரே சாங் போடுங்க. நன்றி.
0: இதோ உங்களுக்காக பாடல்.

0: மாலை பொழுதின் மென்மையோடு இனிய பாடல்கள் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஓர் குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த கட்சவி
1: இனிய நிகழ்ச்சிகளை அள்ளித்தரும் நம் கோடை பண்பலைக்கும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன். படம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். பாடல் கொஞ்சம் மைனாக்களே. நன்றி, வணக்கம்.
0: நேயரின் விருப்ப பாடல் இதோ.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: அந்திவானின் அழகோடு உங்கள் விருப்ப பாடல்களை இணைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஓர் குக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் யாரோடையதோ?
1: நேயர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் பண்பலைக்கும் இனிய இரவு வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். ஆசையில் ஒரு குக்குவில் எனக்கு பிடித்த பாடல் தலைநகரம் படத்திலிருந்து ஏதோ நினைக்கிறேன் ஏதோ மறிக்கிறேன் என்ற பாடலை கொடுங்க. நன்றி, வணக்கம்.
0: இதோ நேயரின் விருப்ப பாடல்.

0: கட்சவி விருப்ப பாடல்களை அள்ளித்தந்து கொண்டிருக்கும் நேரம் 7:17. மனம் விரும்பும் பாடல்களை மாலை பொழுதின் இனிமையோடு சுமந்து வருகிறது கோடை பண்பலையின் 1.5 ஆசையில் ஓர் குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த விருப்ப பாடலாக
1: இனிய குரலுக்கு இனிய இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனது விருப்ப பாடல் பச்சை கிளி முத்துச்சாரம் திரைப்படத்தில் உனக்குள்ளானே உருகும் நிலவில் பாடலை விரும்பும் மதுரை KSK ஆனந்தம், திவ்யா ராணி, லயா சங்கீதா. நன்றி, வணக்கம்.
0: நேயரின் விருப்ப பாடல் இது ஒழிக்கின்றது.

0: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: ஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
2: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர்.
5: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: நம் கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களின் மங்கள், திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துகள்.

0: காலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. நம் பண்பலையை நாடி வரும் நெய் சொந்தங்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி. இன்னைக்கும் நம்ம பண்பலையை தேடி மேடம் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட தான் இப்ப பேச போறோம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சரஸ்வதி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன்.
0: எத்தனை ஆண்டு காலமா தமிழாசிரியரா பணியாற்றிட்டு இருக்கீங்க?
1: 13 வருஷங்களா.
0: எப்படி இருக்கு?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மாணவ செல்வங்களோட பழகிற அந்த நேரம் அற்புதமான நேரம். அவங்களுடைய மனசையும் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளையும் சொல்லும்போது நமக்கு அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லுவோம், படிப்பையும் சொல்லுவோம், கல்வியின் மூலம் அவங்க வந்து கற்று தெளிந்து வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அறிவுரையும் சொல்லக்கூடிய பணியை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது.
0: நீங்க சொல்றதுல இருந்தே தெரியுது உங்களோட பணியை வந்து நீங்க எவ்வளவு ஆத்மார்த்தமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க.
1: கண்டிப்பா, ஆசிரியர் என்பது ஒரு அறப்பணி. குழந்தைகளுக்காக எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்காகவே நாங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை வந்து ஒரு தனித்துவமான வாழ்க்கை. பள்ளிக்கு போனாலே எங்களுக்கு வந்து வீடு மறந்துடும். அங்கே உள்ள சூழ்நிலைகள், ஒவ்வொரு குழந்தைகளும் எங்கள்கிட்ட வந்து சொல்லும் போது ஒவ்வொரு அறிவுரையாக நாங்கள் சொல்லி சொல்லி கொடுப்போம், இப்படி பண்ணு இப்படி பண்ணு மனசை மாற்றிக்கோ அப்படின்னு. தவறாக போகக்கூடிய அந்த குழந்தைகளுடைய மனசை மாற்றி நல் பாதைக்கு கொண்டு வரக்கூடிய நல்ல பணி ஆசிரியர் பணி.
0: எப்படி நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சரா?
1: இல்லை இல்லை இல்லை, பாடம் சொல்லி கொடுக்கும் போது கண்டிப்பா இருப்போம், மத்தபடி அந்த குழந்தைகளை கூப்பிட்டு நல்ல ஒரு அறிவுரை கூடிய சிரிச்ச முகமா இருப்போம்.
0: அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க அந்த ஆசிரியர் பணி செய்யணும் அப்படின்னு
1: சொல்லி. கண்டிப்பா.
0: இந்த 10 ஆண்டுகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மாணவர், அதாவது உங்க முன்னாடி அவங்க வளர்ந்துருப்பாங்க, நிறைய வந்து அவங்களோட குணங்களை மாத்திருப்பாங்க, இந்த மாதிரி உங்க மனசை கவர்ந்த ஒரு மாணவர்
1: அப்படிலாம் சொல்லவே முடியாது. எல்லா குழந்தைகளுமே தங்கமான பிள்ளைங்க. அதனால இந்த நிறைய பிள்ளைங்க பெரிய லெவல்ல இருக்காங்க. இப்ப வரைக்கும் எனக்கு போன் பண்ணுவாங்க, நீங்க சொல்லி கொடுத்த பள்ளியில நீங்க எடுத்த அந்த தமிழ் படம் இப்ப கல்லூரியில நடத்த மாட்டிக்கிறாங்க, பொருள் புரியல அப்படின்னு இப்போ போன் பண்ணி கேக்குற பிள்ளைங்க இருக்காங்க.
0: அதை கேட்கும் போது எப்படி?
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இலக்கண கேட்பாங்க, தெளிவுரை கேட்பாங்க, எப்படி எழுதுறது அப்படின்னு இப்போ வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த ஒரு அளவில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள்.
0: சரி, அதாவது ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து இந்த செல்போன் அப்படிங்கிறது அதோட பயன்பாடு வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு.
1: கண்டிப்பாக
0: அதிகமான மாணவர்கள், கல்லூரி மாணவர்களாகட்டும் பள்ளி மாணவர்களாகட்டும், அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதிகமாக அந்த செல்போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
1: ஆ, செல்போன் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் சொல்லுவேன், நீங்க பாருங்க, நல்லதை பாருங்க, பாட சம்பந்தப்பட்ட செய்திகளை மட்டும் பாருங்க, அதை என்னோட வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா நான் கூட நிறைய நேரம் பார்த்துருக்க மாட்டேன், அதை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கைபேசியை தவிர்க்க முடியல, ஏன்னா அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனால் நல்லதை பாருங்க, அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் நல்லதை மட்டும் பாருங்க.
0: ஏன்னா
1: தவறான பாதைக்கு வழிநடத்தக்கூடிய வயசு இந்த வயசு. அதனால நல்ல பாதையை மட்டும் தேர்ந்தெடுங்க, நல்லதை பாருங்க அப்படின்னு சொல்றது.
0: சரி, இந்த நேரத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத ஆசிரியர், அதாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல?
1: கண்டிப்பா.
0: அவங்கள பத்தி
1: அதுல வந்து எனக்கு இதழ் ரோஸ்லின் நிர்மலா மேடம் ரொம்ப ரொம்ப எனக்கு, அது பாட்னி எடுத்தாங்க, செமையாக எடுப்பாங்க. அந்த படம் வரைந்த பாகம் குறித்து போட்டாலே எனக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிரும், அப்படியே நான் எழுதுவேன்.
0: சரி,
1: ஆனால் நான் பள்ளி வரை நான் சயின்ஸ் எடுத்தேன், அதுக்கப்புறம் நான் தமிழ் மேலே ஒரு ஆர்வம் கொண்டு தான் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் எடுத்து படித்தேன். அதில் தான் கவிதை கட்டுரை எழுதக்கூடிய ஒரு அறிவு எனக்கு வந்தது. ஆழ்ந்த சிந்தனை, மௌனம் நம்மளை சிந்திக்க தூண்டும். சிந்திக்க சிந்திக்க நமக்கு அந்த எழுத்துக்கள், அந்த சொல்லும் பொருளும் தானாக வந்து விழும். விழும்போது அந்த கவிதை ஒரு பிறவி, ஒரு குழந்தை பிறக்கிறது மாதிரி என்னுடைய கவிதை பிறக்குது.
0: சரி, இப்பயும் கவிதையோட தயாரா இருக்கீங்க?
1: கண்டிப்பா மேம்.
0: சொல்லுங்க எங்களுக்காக கவிதை.
1: கல்வி, கல்வி அறியாமை இருளை அகற்றும், கல்லுதல் எனும் பொருள் தரும் கல்வி. வாழ்க்கை துணையாய் வருவது தூய நற்கல்வி, கூறும் நூல் திரு மந்திரம். கல்வி அழகே அழகு, அழகாக கூறுவது நாலடியார். கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சிறப்பு சேர்க்கும் கல்வியை களவாட இயலாது, யாராலும் களவாட இயலாது. இயலாது போயினும் பிச்சை புகுந்து கற்கை நன்று, முற்றும் துறந்தவர்

0: முனிவன் கல்வி கற்று கனிந்தவன் சான்றோன். கல்வி கற்கும் வகுப்பறை கடவுள் இருக்கும் கருவறை. கடிகாரம் ஓடுமுன் ஓடு கல்வி சாலை நோக்கி. கல்வி கண்ணை பெற்றால் கலைஞனாவாய் கவிஞனாவாய் படைப்பாளியாவாய் விஞ்ஞானியாவாய் வீறு கொண்டு எழுவாய் வில்வித்தையில் வீழ்த்த முடியாத அர்ச்சுனன் ஆவாய். தன் கண்ணை சிவனுக்கு அப்பிய கண்ணப்பர் போல புராணம் புகழும் புது கவிதையாய். கற்றது போதும் என நினையாதே கல்வியின் கண் பெருமிதம் எனும் மெய்ப்பாடு தோன்றும் மறவாதே. கல்வி ஞானத்தை தரும். கல்வி கடவுள் கலைமகள் சரஸ்வதி. கர்வம் கொஞ்சம் அதிகம். கால் மேல் கால் போட்டு அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறாள். கல்வி அருள் பேராற்றல் தரும். அறிவும் ஆற்றலும் பணிவும் துணிவும் தரும். கல்வி கற்போம் காலத்தை வெல்வோம். நன்றி.
1: ரொம்ப அழகாக கல்வி பற்றி நிறைய அதில் அந்த கவிதையில் உள்ளடக்கியிருக்கு. கவிக்கு எந்த அளவுக்கு பயன் தரும், அதனால பலனடைந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்கம்மா.
0: கண்டிப்பாக.
1: சரி, கொடைக்கானலுக்கு எப்போ வந்தீங்க?
0: கொடைக்கானலுக்கு இன்னைக்கு ஒரு காலில் 10 மணிக்கே வந்துட்டோம்.
1: எப்படி என்ன கொடைக்கானல்
0: செமையாக இருந்தது. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. நான் ஏற்கனவே 2-3 தடவைலாம் கொடைக்கானலுக்கு வந்திருக்கேன். சுற்றி பார்த்துருக்கேன். நிறைய இடங்கள், அற்புதமான இடங்கள். அந்த மலர்களெல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய அந்த இதை பார்த்தாலே, அந்த இடத்த பார்த்தாலே நமக்கு மனசுக்கு ஒரு மகிழ்வை தரும்.
1: சரி,
0: 2-3 தடவை வந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் முதல் தடவையாக நான் இந்த வானொலி நிலையம் வந்திருக்கேன்.
1: எப்படி இருக்கு?
0: ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.
1: சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினது. இந்த நேரத்தில் சொந்த பந்தம் நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம், உங்களோட விருப்ப பாட்டு?
0: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது இதோ இதோ என் பல்லவி.
1: சிகரம் படத்தில்.
0: சிகரம் படத்திலிருந்து.
1: ரொம்ப நன்றிம்மா, உங்களுக்காகவே பாடல் ஒலிக்கிறது கோடை பண்பலையில்.
0: நன்றி.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: நேய உள்ளங்கள், குரலால் பகிர்ந்த உங்கள் அன்பை பாடலால் கொண்டாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஓர் குக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த கட்செவி.
1: கோடை பண்பலைக்கு இனிய ஈர வணக்கம். நான் திண்டுக்கல் பாரதிபுரம் கணேசன் பேசுகிறேன். ஆசையில் குக்கு நிகழ்ச்சியில் ரட்சகன் படத்திலிருந்து சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கா பாடலை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேரின் விருப்ப பாடல்.

வணக்கம் கோடையகம். நான் சிவகங்கை மாவட்டம் காலாறு வட்டம் வியாழவனூர் கிராமத்திலிருந்து அஜித் பேசுகிறேன். எனக்கு தவமாய் தவமிருந்து படத்திலிருந்து ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பா இந்த பாடலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சாத்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: உப்மாவா? போரான டிஷ். அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: நேரம் 7:52. கட்செவி வாயிலாக விருப்ப பாடல்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஓர் குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த குரல் பதிவு.
5: ஐகோடை எஃப்எம் திண்டுக்கல் பிஎம் செந்து சுந்தர். எனக்கு வந்து மலைக்கோட்டை படத்துல வந்து தேவதையே வா அந்த பாட்டு வேணும். நன்றி, வணக்கம்.

நேயர்களின் விருப்ப கானங்களை வழங்கி இனிதே நிறைவிற்கு வருகிறது ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. மனங்களை மகிழ்வித்த நிறைவில் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். உங்களோடு நான் வசீகரன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் வேறுபாடுகளை கடந்து விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். வேளாண் துறையின் வளர்ச்சி வீதம் ஆண்டுக்கு 3 முதல் 4.5% அளவிற்கு உள்ளதாக கூறிய அவர், உணவு தானிய உற்பத்தியும் அதிகரித்து தற்போது 205 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக கூறினார். இந்த சாதனைக்கு அரசு துறைகள், விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளின் கூட்டு முயற்சியே காரணம் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்தார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கு இயற்கை விவசாயம் மற்றும் மாற்றுப்பயிர் சாகுபடியை பின்பற்றுவது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக்கொண்டுள்ளார். இம்மாதம் 17ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலம் நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் 1ஆம் தேதியன்று 1 நாள் 1 மணி நேரம் ஒன்றிணைந்து தூய்மை பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர், இந்த இயக்கத்தை வெற்றிகரமானதாக மாற்ற தூய்மை பணியில் மக்களை அதிகளவில் ஈடுபடுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைத்து மாநிலங்களிலும் நாளை மறுதினம் பெருமளவில் தூய்மை பணியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதோடு உள்ளாட்சி அமைப்புகள், பொதுநல அமைப்புகள், குடியிருப்போர் நலச் சங்கங்கள், இளைஞர் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் இப்பணியில் ஈடுபடுத்துமாறும் திரு மனோகர்லால் அறிவுறுத்தினார். காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலகளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கப்படும் இந்த சிறப்பு இயக்கத்தின்போது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகங்களின் ஆவண பராமரிப்பு, மின்னணு கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துதல், அலுவலக வளாகத்தில் உள்ள காலி இடங்களை முழுமையாக பயன்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சுங்கச்சாவடிகளில் உள்ள கழிவறைகளை புதுப்பித்தல், சாலைகளில் ஒளி உமிழ்வு பலகைகளை பொருத்தும் பணிகளுடன் சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது. கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல் முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். விளாங்குறிச்சியிலிருந்து அவிநாசி வரை 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடத்தல்காரர்களை காரின் மேற்கூரையில் படுத்தபடி சென்று அவர்களை பிடிப்பதற்கு திரு வேல்முருகன் சிறப்பாக செயல்பட்டார். பணியின்போது கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுமாறு முதலமைச்சர் அவரை கேட்டுக்கொண்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசை மத்திய அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும் என்றும் விவசாயமும் கால்நடைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை தமிழக தரப்பில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்தின் உரிமைகளும் இரு மாநிலங்களுக்கு இடையிலான நல்லுறவும் பாதிக்கப்படும் என்றும்

திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் இம்மாதம் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் தமிழ்நாடு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல் மருத்துவத்துறையில் சாதனை படைத்த திரு முகமது சலாம் இந்த வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். இந்த போட்டியில் தமிழ்நாடு 4 சிறப்பு பதக்கங்களையும் பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற ஒருமைப் போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி பதக்கத்தை கைப்பற்றியது. தமிழகத்தைச் சேர்ந்த வித்யா ராமராஜ் மற்றும் பிராச்சி கிரண் பூவம்மா உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். 100 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நேயர்களே. எதையும் உயர்ந்து பார்க்கிற இயல்பான ஆற்றல் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கி எதிர்காலத்தின் அழகை கூட்டுவதற்கு நிகழ்காலத்தில் உழைத்து கொண்டிருக்கும் இளைய உள்ளங்களுக்காக கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இன்றைக்கும் வழக்கம் போல் இரண்டு விளையாட்டுகள் இருக்குங்க. ஒன்று வந்து நான் நெகிழ், இன்னொன்று சிக்கு புக்கு அப்படிங்கிற ரெண்டு விளையாட்டு. நானுகள் எப்படின்னா, யார் தச்ச சட்டை, எங்கள் தாத்தா தச்ச சட்டை, இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அப்படி இல்லைனா கேள்விப்பட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு திருக்குறள் கூட சொல்லுவாங்க, தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவு மழை. மழை வேறு இல்லாமல் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, இருந்தாலும் இந்த குரலை ஞாபகத்தில் வச்சுக்கோம். அப்படியாவது மழை பெய்யுதான் பார்த்துருவோமே, சரிங்களா? இந்த மாதிரியான கடகடன்னு சொல்கிற சொல் விளையாட்டு தான் நானுகள். சிக்கு புக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 கேள்விகள் கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் முதல் கேள்விக்கான பதிலை 2வது கேள்விக்கான பதிலோடு சேர்த்தும், 3வது கேள்விக்கான பதிலை 1ம் கேள்விக்கான பதில், 2ம் கேள்விக்கான பதில், அதை சேர்த்து 3ம் கேள்விக்கான பதிலையும் சேர்த்து சொல்லணும். உதாரணமாக என்ன படிக்கிறீங்க அப்படின்னா, 5ம் வகுப்பு. என்ன தேர்வு எழுதுனீங்க? 5ம் வகுப்பு தமிழ் தேர்வு. வானவில்லைத்தன கலரில் இருக்கும். 5ம் வகுப்பு தமிழ் தேர்வு 7 கலரில் இருக்கும். இந்த மாதிரி சொல்லலாம். இப்படி தொடர்ச்சியாக சொல்கிற சொல் விளையாட்டு தான் இந்த சிக்கு புக்கு. இந்த எளிய விதிமுறைகளோடு விளையாட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறதில். நீங்கள் வர வேண்டிய எண்கள் 24 24 24 அல்லது 24 24 29 முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து. நிகழ்ச்சியில் உங்களோடு அன்புடன் ரங்கா.

சும்மா அதறதில்ல 100.5.

0: சாரிண்ணா.
1: அப்பாடா, ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஒரே குழப்பமாக இருக்குது, அப்படி தானே? லீவ் வேறு, லீவ்
0: ஆமாண்ணா.
1: பள்ளி டெய்லி பள்ளிக்கூடம் போயிட்டுருந்தா ஞாபகத்தில் இருப்போம். லீவ் வேறு விட்டுருக்காங்கல்ல. அப்படியா? என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க லீவ் டைமில்? பிரகலா,
0: நீச்சல்
1: அதில்
0: பழகிட்டு இருக்கேனா?
1: நீச்சல் பழகிறீங்களா?
0: ஆமாண்ணா.
1: அதில் நிறைய சொல்லுவாங்களே, நிறைய நீச்சல்லாம் இருக்கே, சொரக்குடுக்கு நீச்சல்லாம் இருக்குதே, உங்களுக்கு தெரியுமா?
0: தெரியாதுண்ணா.
1: அந்த காலத்தில் சுரக்கா குடுவைன்னு குடுவை இருந்துச்சு, இப்போ சுரக்காயே இல்லை, அது வேறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பெரிய சுரக்காய் இருக்கும், அது வந்து காஞ்ச பின்னாடி அது ஓடா மாறிடும். அதை வந்து இடுப்பில் கடிச்சிட்டு கட்டிட்டு நீச்சல் அடிப்பாங்க, சரிங்களா? நீச்சல் பழகுவாங்க, அதுக்கு பிறகு தான் சுர குடுக்கை நீச்சல்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நீச்சல் பழகிறீங்க? நீச்சலில் என்னையா பேர் இருக்குன்றீங்களா?
0: ஆமாண்ணா.
1: இருக்குது பேரெலாம், கிராமங்களில் இப்போ அவங்க தாத்தா அவங்க யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கவே, நிறையா அது சொல்லுவாங்க. சொர்க்கு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, சொர்க்கு அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம அப்படி ஷார்ப்பாக டால்ஃபின் மாதிரி போகிறது, அந்த மாதிரிலாம்
0: நான்
1: சொல்லுவாங்க.
0: வந்து இந்த தண்ணியை இழுத்து இழுத்து நம்ம தண்ணியை தாண்டி போற மாதிரி பழகிட்டு இருக்கேனா.
1: அப்படிங்களா? எங்கே போய் பழகுறீங்க தனியாக?
0: ஒரு பெரிய தொட்டிலண்ணா,
1: வீட்லேயே இருக்கா?
0: பக்கத்து வீட்டுலண்ணா.
1: பக்கத்து வீட்டு தொட்டி இல்லையா? பக்கத்து வீட்டில் ஊருக்கு போயிட்டாங்களா?
0: இல்லைண்ணா.
1: இருக்காங்களா? பார்த்து எப்படி குளிக்க விட்டாங்க? எங்களுக்கு நாங்களாம் கிணத்துல போய் குளிக்க போனோன்னா அந்த கிணத்து ஓனர் அப்படி விரட்டுவார், அதான் யோசித்தேன். சரி பரவாயில்ல. நீங்கள் நாளைக்கு விளையாண்டுருவீங்களா பிரகலாதன்?
0: விளையாண்டுவேனா?
1: என்ன படிக்கிறீங்க?
0: ஆறாம் வகுப்புண்ணா.
1: அப்புறம் என்ன சொல்லிடலாம், இப்போல்லாம் நீச்சல் இப்போயே கற்றுக்குங்க, நல்ல நீச்சல் நல்ல பயிற்சி தான்.
0: சரிங்கண்ணா.
1: சரி சரி சரி சரி, உங்களுக்காக ஒன்று சொல்லிடுவோமா?
0: சொல்லிருங்கண்ணா.
1: உங்களுக்கு சொந்தக்காரங்களும் நிறையா இருக்காங்களா?
0: இருக்காங்கண்ணா.
1: சரி, அதுக்காகவே ஒன்று சொல்லிடுவோம்.
0: சரிண்ணா.
1: சொந்த பந்தம், ரத்த சொந்தம், மத்த சொந்தம், பந்தம் இல்லாத சொந்தம், சம்பந்தமே இல்லை.
0: சொல்லுங்கண்ணா.
1: சொந்த பந்தம், ரத்த சொந்தம், மத்த சொந்தம், பந்தம் இல்லாத சொந்தம்.
0: சொந்த சொந்தம்.
1: சொந்த சொந்தமா? ஆஹா, சொந்த பந்தம்னா நம்ம நம்ம வானொலியில் நிகழ்ச்சியை கொடுக்குறோமே.
0: சொந்த பந்தம்,
1: ரத்த சொந்தம்,
0: ரத்த சொந்தம்,
1: மத்த சொந்தம்,
0: மத்த சொந்தம்,
1: பந்தம் இல்லாத சொந்தம்.
0: பந்தம் இல்லாம சொந்தம்.
1: பந்தம் இல்லாத சொந்தம் அப்படி வச்சுக்கலாம். பந்தம் இல்லாத,
0: பந்தம் இல்லாத சொந்தம்.
1: இதை கடகடன்னு சொல்லுங்க பாப்போம்.
0: சொந்த பந்தம், ரத்த சொந்தம், மத்த சொந்தம், பந்தம் இல்லாத சொந்தம்.
1: அடே எங்கப்பா, இதை கட்டகடன்னு ஒரு 16 தடவை சொன்னீங்கன்னா நீங்க அடுத்த தடவை பாஸ் ஆயிருவீங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? அப்படியா? ஒரு கடை கடை கடைன்னு ஒரு 36 தடவை சொல்லுங்கள் பார்ப்போம். போச்சு, இது எண்ணும் போதே போயிடும், அப்படி தானே? சரி சொல்லுங்கள், முடிஞ்ச ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள்.
0: சொந்த பந்தம், ரத்த சொந்தம்,
1: ஆஹா,
0: மத்த சொந்தம், பந்தம் இல்லாத சொந்தம்.
1: அடடடா, ஒரு வழியாக சொந்தக்காரங்களாம் கேட்டிருப்பாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, ஏப்பா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டுருவாங்க. சரி, அருமையாக சொன்னீங்க பிரகலாதன், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சிமா. நன்றி நன்றி நன்றிங்க.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் வெற்றி நடை போடுகிறது.
2: கோடை பின்மலை 100.5 இது இளமை பேசுகிறது. இப்ப யாரு முதல்ல வந்து பேச போறாங்க அப்படின்னு கேட்டுருவோமா? வாங்க, வணக்கம். யாருங்க?
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திண்டுக்கல் மாவட்டம் மாலைகொண்டன்பட்டி இருந்து பிரகலாதன் பேசுறீங்கக்கா.
2: என்னங்க அக்கான்ட்டீங்க? என் குரல் அப்படியா இருக்கு? ஒருவேளை மாறி எதுவும் பேசுறனோ?

0: ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இண்டெக்ஸ் பிளஸ். ரூபாய் 2500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ் இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்ஸி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்ஸி குரோத் ஃபண்ட் உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.licindia.in பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: நேரம் 8:23. இன்று இரவு 10 வரை இருக்குங்க நினைவே சுகம். இன்று சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக இப்போ இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில நான் நிகழ் சிக்கு புக்கு விளையாண்டு இருக்கோம். இப்ப சிக்கு புக்கு விளையாடுறது யார் வரப்போறாங்க கேட்டுருவோமா? வாங்க, வணக்கம். யாருங்க? எது எது யாருங்க? என்ன பேசுறீங்க? சாருகாசினி. உங்க ஊர்லயாவது மழை வருதா? மழை வருதுங்களா? அப்படியே விட்டு விட்டு வருது. எதுக்காக, என்ன காரணம்? சரி விடுங்க, பரவாயில்ல. சாருகாசினி, என்ன படிக்கிறீங்க? என்னம்மா, 17th? 7th படிக்கிறீங்களா? நல்ல வேலை, நான் பயந்துட்டேன். சரி பரவாயில்ல. சரி, உங்களுக்காக நம்ம நீங்கள் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் எப்படி போகிறீங்க? இப்போ லீவ் விட்ருக்காங்களே, இதுக்கு மேலே எப்படிலாம்? சரி, அதை விட்ருங்க. இந்த லீவு நாளில் என்னவெல்லாம் விளையாடுறீங்க? நிறைய ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்டாங்களா?

ஆச்சு. என்னம்மா என்னம்மா புரியலையே, கொஞ்சம் கொஞ்சம் டவர் இருக்கணுமா வந்து பேசுங்களேன். இந்த வாங்க வாங்க, டவர் பக்கத்தில் போயிடாதீங்க, கொஞ்சம் தள்ளியே வந்துருங்க. நல்லா தான் பேசுறீங்களா? சரி, லவுட் ஸ்பீக்கர் வச்சுருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிடுறீங்களா? ஃபோனை நடுவில் வச்சு சுற்றி ஃபேமிலியே உட்காந்துருக்காங்களா, அப்பா அம்மா எல்லாரும் இல்லைங்களா? சரி பரவாயில்ல பரவாயில்ல, சரி நம்ம பேசிடுவோமா. சிக்கு புக்கு, அதான் முதல் கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க, அப்புறம் ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லும்போது முதல் கேள்வி பதிலை சேர்த்து சொல்லணும், சரியா? தெரியும் தானே, விளையாடுவோமா? ஒரு மீன் பேர் சொல்லுங்க. மீன் மீன் மீன் மீன் மீன் பார்த்தது இல்லைங்களா? ஐரை மீன் அது சொல்லுவாங்கள்ல, என்னங்க? சரி விட்டுருங்க. இப்போ என்ன சாப்பிடு, சரி உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? என்னம்மா சிப்ஸா? சிக்கனா? சரி சரி சரி. கணக்கு பிடிக்குமா உங்களுக்கு? யாருக்கு பிடிக்கும்? முதல் பதில சொல்லி சொல்லணும். சொல்லுங்க. நீங்கள் வேறு டவர் கொஞ்சம் ப்ராப்ளம், ப்ராப்ளமாக இல்லைங்க, ப்ராப்ளமாக இருக்குது. ஆமாங்க, நம்ம நான் 100 தடவை பேசிடுவோமா, சரிங்களா? சரி, இன்னொரு முறை நல்ல கோபுரம் இருக்க இடமா வந்து பேசுங்க, நம்ம தெளிவாக பேசிடுவோம். நன்றிங்க சாருகாசினி, நன்றிம்மா.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
1: கொடைக்கானல் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக நமக்கு நடந்திருக்கும். என்ன விஷயம்னா, நம்ம வந்து ஒரு ஆவணத்தில் கையெழுத்து போகிறது 2 விதமாக நடக்கும். ஒன்று, எதுவுமே எழுதாத வெறும் பேப்பரில் கையெழுத்து போடுவோம். இல்லைன்னா எழுதியிருக்கிற ஆவணமாக இருந்தால் கூட அதை படிக்காமலோ அல்லது அதில் என்ன எழுதியிருக்குங்கிறத புரிஞ்சிக்காமலோ நம்ம வந்து கையெழுத்து போட்டுட்டு சிக்கலில் மாட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நம்ம சொல்லிக்கிற சமாதானம்லாம் என்ன தெரியுமா? நம்ம நண்பர் தானே கேட்டார், சொந்தக்கார பையன் முடியாதுன்னு சொன்னால் என்ன ஆகுறது? அப்புறம் அவசரமாக பேங்க்கில் நீட்டினாங்க, படித்து பார்க்க நேரம் இல்லை, வெத்து பேப்பர் தான்ப்பா, ஆனால் அப்புறம் எழுதிப்போம் அதில், அப்புறம் எழுதிட்டா போச்சு அப்படின்னு சொல்கிற பல காரணங்களை நம்பி நம்ம கையெழுத்து போடுவோம். அந்த பேனாவோட மை காயறதுக்கு வந்து சில நொடிகள் போதும், ஆனால் அந்த கையெழுத்து உருவாக்குற அந்த சட்ட சுமை இருக்கே அதை தீக்கிறதுக்கு பல வருஷங்கள் கூட ஆகும். கையெழுத்துங்கிறது வெறும் வந்து பேரக்கி இருக்கிற விஷயம் கிடையாது. அந்த ஆவணத்தில் என்ன எழுதியிருக்கோ, என்ன எழுதுவாங்களோ அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். நாளைக்கு பிரச்சனைன்னு வந்ததுன்னா, நான் படிக்காமல் தானே கையெழுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி தப்பிக்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம் தப்பிக்கிறது. அதனால் எதுவுமே படித்து பார்க்காம கையெழுத்து போடாதீங்க, புரிஞ்சிக்காமலும் கையெழுத்து போடாதீங்க. பலரும் நம்ம அசால்ட்டாக செய்கிற விஷயம் என்னென்னா, வெற்றுத்தாளில் கையெழுத்து போடுறது. பிளாங்க் பேப்பரில் சைன் பண்ணி கொடுங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா ஆணித்தரமாக முடியாது அப்படின்னு சொல்ல கற்றுக்கங்க. இந்த நிரப்பப்படாத காசோலை, எழுதப்படாத பத்திரம், முழுமையாக எழுதாத ஒப்பந்தம், இதிலெல்லாம் போடுற கையெழுத்து உங்களை நீங்களே ஆபத்தில் தள்ளிக்கிறதுக்கு தான் சமம். அதில் தவறான தொகையோ தவறான விஷயங்களோ சில நிபந்தனைகளோ எழுதப்பட்டால் அதை நீதிமன்றத்தில் பொய்யின்னு நிரூபிக்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி பார்த்தோம், கடன் வாங்கிறதுக்காக அந்த ஜாமீன் கையெழுத்து போடுறதுலேருந்தும் அவ்வளோ ஈஸியாக தப்பிக்க முடியாது. கடன் வாங்குறவருக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு ஜாமீன் கையெழுத்து போடுறவருக்கும் உண்டு அப்படின்னு போனதில் தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சொத்து பத்திரங்கள் எழுதும் போதும் அந்த நிதானம் இருக்கணும். நமக்கு கிரய ஒப்பந்தம், இந்த பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்லுவோமே, அது பாகப்பிரிவினை பத்திரம், செட்டில்மெண்ட்டு, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வக்கீல் தான் பார்த்துக்கிறாரு. சொந்தக்காரங்க ஏமாற்ற மாட்டாங்க. இந்த காரணமெல்லாம் சொல்லிக்கிட்டு கண்மூடித்தனமாக நம்ம கையெழுத்து போடவே கூடாது. அது என்ன சொத்து, எவ்வளோ மதிப்பு, யார்கிட்டேருந்து யாருக்கு உரிமை போகுது, என்ன உரிமை போகுது, அந்த எழுதி கொடுத்த பத்திரத்தை ரத்துலாம் செய்ய முடியுமா, அது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிஞ்சால் மட்டும் அந்த பேனாவை நீங்கள் தொடணும் கையெழுத்து போடுறதுக்கு. சரி, கையெழுத்து போட்டாச்சு, அடுத்து என்ன? நீங்கள் மறக்காமல் எந்த ஆவணத்தில் கையெழுத்து போட்டிங்களோ அதுக்கான நகலை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அந்த ஆவணத்தில் உங்களுக்கு உரிமை இருந்ததோ இல்லையோ கட்டாயமாக நகல் உங்கள்கிட்ட இருக்கணும். கையெழுத்து போட்ட இறுதிப்படுவத்தினுடைய முழு நகலையும் உடனே வாங்கி பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கணும். பண பரிவர்த்தனை நடந்ததுன்னா ரசீது வாங்கி அந்த சான்றுகளையும் தவறாமல் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அச்சோ, நான் ஏற்கனவே ஏமாந்து கையெழுத்து போட்டனே, இனி ஒன்றுமே செய்ய முடியாதா அப்படின்னு சிலர் கதி கலங்கி இருப்பீங்க.

0: ஆனால் எல்லா நேரத்துலையும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. சில சூழ்நிலைகள் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் அதை நிரூபிக்கிறது. மோசடி, மிரட்டல், இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறது, உண்மையை மறைக்கிறது, ஏமாத்துறது, அந்த மாதிரி சில சூழ்நிலைகளில் சட்ட ரீதியான பாதுகாப்புகள் கிடைக்கலாம். ஆனால் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சூழ்நிலையில் தான் இந்த ஆவணங்கள்லாம் எழுதப்பட்டதுன்னு நிரூபிக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். காலம் தாழ்த்தாமல் சம்பந்தப்பட்ட ஆவணங்களோடு தகுந்த சட்ட வல்லுநரை அணுகி நீங்கள் ஆலோசனை பெற வேண்டும். எப்பொழுதுன்னா நீங்கள் கையெழுத்து போட்டீங்க, அதில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உடனடியாக அந்த ஆலோசனையை கேட்டு சட்ட நிவாரணங்களை நீங்கள் உடனே தேடிக்கணும். நாலு விஷயம் கொண்டு படித்து பாருங்கள், முழுமையாக அதை புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு பிறகு கையெழுத்து போடுங்க. அந்த கையெழுத்தினுடைய நகலை பத்திரமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நொடியில் போடுற கையெழுத்து பல தலைமுறைக்கான நிம்மதியையும் பொருளாதார சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கக்கூடும். உங்கள் கையெழுத்து என்பது வெறும் எழுத்தல்ல, உங்கள் பொறுப்பின் அடையாளம். நன்றி, வணக்கம்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.

0: நேரம் 8:37. கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் இப்ப இருக்கோம். நிகழ்ச்சிக்கு யார் வரப்போறாங்க? வாங்க, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம்.
0: அனிதாவா வனிதாவா?
1: அனுஷியா.
0: அனுஷியா, நல்லா இருக்கீங்களா? என்ன மாதிரி புதுசா கத்துக்கிட்டீங்களா?
1: இல்லனே.
0: அதெல்லாம் இல்ல. காலையில எழுந்திருச்சமா, பூரி சாப்பிட்டமா,
1: அப்படிதானே?
0: ஒரு ஒண்ணு சரி, உங்க ஏரியா இருக்கு இல்லையா, உங்க ஏரியாவை சுத்தி என்னைக்காவது அப்பா கூட அம்மா கூட அப்படியே போய் வரும்போது என்னென்ன மரங்கள் இருக்கு அப்படிங்கறத ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அந்த மரங்களுக்கு பேர் இருக்கும், அதெல்லாம் கேட்டு எழுதுங்க. இது எல்லோருக்குமா சொல்கிறேன், சும்மா நம்மளை சுற்றி இருக்கிற மரங்கள் பற்றின பேர்களாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோமே, சரிங்களா? மரங்களை தான் நட முடியல, இருக்கிற பேர் பேரையாவது தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மரத்தோட பேர் சொல்லுங்க. அவ்வளோதானா? வேற ஏதாவது வித்தியாசமாக நம்ம இந்த மரத்துக்கு பேர் முத முதல்ல கேட்ட பேர். நாம் இப்போ சிக்கு புக்கு தான் விளையாட போகிறோம். ஆரம்பிச்சிருவோம். சரி, ஏதாவது வித்தியாசமான வேற என்ன? தென்னை மரம் இல்லாமல் வேற என்ன மரம் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த மரம் எனக்கு புதுசாக இருந்துச்சு, இந்த பேர் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? என்னாச்சு, அமைதி
1: ஆயிட்டீங்க?
0: நான் கூட போதி மரம்னு சொல்லிடுவீங்களோன்னு நினச்சேன். சரி, பரவாயில்ல, அரச மரம் தான் அது. சரி, ஒரு தானியத்தோட பேர் சொல்லுங்கள். தானியம், தானியம்னா என்னென்னு தெரியுதாம்மா? இணைப்பில் இருக்கீங்கன்னா பேசுங்களேன், நீங்க அமைதியா இருந்தா ஒரு மாதிரி யோசிக்கிறீங்களோ? ஆமாங்க, யோசிக்கிறதுனால தாங்க அமைதியாயிடுறோம். சரி, ஒரு தானியத்தோட பேர் சொல்லுங்க.
1: கம்பு.
0: சரி, இப்போ வந்து விளையாட்டுக்குள்ள போயிடலாம். சரி, முதல்ல வந்து ஒரு மரத்தோட பெயர்
1: சொன்னீங்க,
0: அதான் சொன்னீங்களே, அரச மரம். அடுத்து தானியத்தின் அதை சேர்த்து சொல்லுங்க.

0: முதல் பதிலையும் ரெண்டாவது பதிலையும் சேர்த்து சொல்லுங்க.
1: அரச மரம்,
0: ம்
1: கம்பு,
0: ம் எத்தனை பேனா வச்சுருக்கீங்க?
1: நான்கு.
0: ம் பைக்கு எப்படி போகும்? போச்சு.
1: அரச மரம்,
0: ம்
1: நான்கு பேன்,
0: ஒரு தானியம் சொன்னீங்களே.
1: அரச மரம்,
0: ம்
1: கம்பு,
0: ம்
1: நான்கு பேன்,
0: சரி.
1: ரோடு.
0: இல்லை இல்லை, பைக்கு எப்படி போகும்னு கேட்டேன். எங்கே எதில் போகும்னு நான் கேட்கல. பைக் எப்படி போகும் சும்மா சொல்லி காட்டுங்களேன். ஆ
1: சரியா கேட்கல.
0: இல்லைம்மா இல்லைம்மா, பைக் எப்படி போகும்? பைக் ஒரு ஒரு பைக் சவுண்டு சொல்லுங்கள். பைக் எப்படி போகும்? சிரிப்பு வருதுல்ல, அப்படி போகுமா? அதை தான் சொல்ல சொன்னே. முயற்சி பண்ணுங்க, நல்லா தானே இருக்கும். சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க.
1: அரச மரம்,
0: ம்
1: கம்பு,
0: ம்
1: நான்கு பேனா,
0: ம்
1: தூர் தூர்.
0: அவ்வளோதாங்க. நன்றிம்மா, இனிப்பில் வந்தமைக்கு நன்றிம்மா.
1: சரி,
0: இப்படி தான் போகும். சரிங்க, கோடை பிமலை 100.5 ஒரு பாடல் வருவதற்கு முன்பால் ஒரு விளம்பர இடைவெளியை கேட்டலாம்.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்
0: கோடை பிமலை 100.5 நாம அனுஷா அவர்களுக்கு சொன்னது மாதிரியே இப்போ நம்ம கொடுத்துருவோமா?

0: 8:45, இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நாணயில் ஜிக்கு புக்குன்னு 2 விளையாட்டு தாங்க விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னும் 1:30 9 குடை தென்றல் வரை இருக்குங்க. அதே போல் அதுக்கப்புறமா 10:00 நினைவே சுகம் இன்று சிவகங்கை மாவட்ட நேய உறவுகளுக்காக வர இருக்கிறது. இனிப்பில் யார் வரப்போறாங்க? வாங்க, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ரொம்ப குட்டி குரலா இருக்கே. விழுந்துட்டீங்களா? குட் ஈவினிங்கா? அடடடா, குட் ஈவினிங். இது குட் நைட் வந்துருச்சே. குட் ஈவினிங் தானே சொன்னீங்க? யார் சொன்னீங்க? பேர் சொல்லணும். எப்போ கேட்டுக்கங்கப்பா, தூங்குறப்ப தாயா குட் நைட் சொல்லணும். நீங்கள் முடிச்சிருக்கிற கடைசினு. ஆமாம், நைட்டு 1 தூங்கினாலும் குட் நைட் தான், அது வரைக்கும் குட் ஈவினிங் தான், அப்படி தானே? ஆமாங்க, கேட்டுக்கங்க. இப்படி புதுசு புதுசாக கற்றுக்கறணுங்க. சரி, பாப்பா பேர் சொல்லுங்க. லோகவரிசி, நீங்க லவுட் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிருங்க. தயவு செஞ்சு நம்ம எல்லோருக்குமான கோரிக்கையா வைக்கிறேன். அம்மா அப்பா பக்கத்துல இருந்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ண சொல்லுங்க. காதுல வச்சு என் கூட பேசுங்க. ஆமா, நீங்க லவுட் ஸ்பீக்கர் வச்சீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். நீங்க காதுல வச்சீங்கன்னா தான் யாருக்குமே கேட்காது, சரிங்களா? நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் கேட்கும், சரியா? ஆமா, ஓகேங்க. சரிங்க சரிங்க, ரைட். உங்க பேர் லோகவரிசி, நீ என்ன படிக்கிறீங்க? பரவாயில்லையே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிறீங்க. சரிங்க, நீங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த பென்சிலு ரப்பர்லாம் தொலைச்சிட்டு வரீங்களாமே, அப்படியா? காணா போட்டுருவீங்களா? லோகோர்ஸ் இருக்கீங்களா? என்னவா, என்னாச்சு? என்னமோ அங்கேயும் கேட்டு கேட்டு பேசுகிறீங்களே. அடாடா, ஆ சரி, பேசிடுவோம்மா நம்ம. அம்மா வேற பக்கத்தில் சொல்லி கொடுத்துட்டே, நீங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் அவங்க நான் சொல்கிறதும் குழப்பிடுவாங்க, நீங்கள் சொல்கிறதையும் குழப்பிடுவாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க, நானே பேசிடுறேன். சரி, பேசுவோமா? ஓகே. ஜீரால விழுந்த ஜிலேபி உங்களுக்கா ஸ்வீட்டா? ஜீரால சொல்லுங்க, என்னாச்சு?
1: ஹலோ,
0: கேட்குதுங்களா? சொல்லுங்க. ஜிலே, சரி, ஜிலேபி சொல்ல மாட்டீங்களா? சரி விடுங்க. ஜிலேபி, சரி விட்டுருங்க. தட்டு, சரி, ஓகே, போதும். ஜிலேபி, தட்டு, லட்டு, போதுமா? சரி, நம்ம அடுத்த முறை நம்ம நிறைய நம்ம அம்மாட்ட சொல்லிடுங்க, நல்ல பயிற்சி கொடுக்க சொல்லுங்க. 2-3 வகுப்பு போகும்போது நம்ம நல்லா பேசிடுவோம், சரிங்களா? நன்றிம்மா. ஓ, தூங்க போகிறாங்க போல். குட் நைட். குட் நைட்மா.

0: நிறைவ யார் பேச போறாங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? யோகதர்சிக்கா. நம்ம நேரடியாக நம்ம விளையாட்டுக்கே போயிடுவோம். ஒன்றும் இல்லை, சிக்கு புக்கு விளையாண்டுருவீங்களா? சரி, இட்லி என்ன கலர்? என்னங்க அமைதியாயிட்டீங்க, சாப்பிட்டுட்டு
1: இருக்கீங்களா?
0: சரி, இட்லி என்ன கலரில் இருக்கும், என்ன வண்ணம் இட்லி? சரி, வானவில் எத்தனை நிறம், எத்தனை எண்ணிக்கை இருக்கும் வானவிலுக்கு, அந்த கலர் எத்தனை எண்ணிக்கை இருக்கும்? சரி, அதாவது முதல்ல இருக்க முதல்ல பதில் சொன்ன பதிலையும் சேர்த்து சொல்லிடுங்க. சரி, ஆத்திச்சுடி எழுதுனது யாரு? ஆத்திச்சுடி. அதான் அதான், நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல ரெண்டு பதிலையும் சொல்லி மூணாவது பதில் சொல்லணும். சரி, குயில் எப்படி கூவும்? குயில், குயில். என்னங்க அமைதியாயிட்டீங்க, குயில் பார்க்க போயிட்டீங்களா?
1: வெள்ளை.
0: ஆ, வெள்ளை. ஆ, சொல்லுங்கள் அடுத்து.

ஏழு. ஆஹா, சூப்பர். அடாடா. அப்புறம் குயில் கூக்கு சார். அவ்வளோதான் சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நன்றிம்மா, அனுப்பி வந்தமைக்கு நன்றிங்க. ஒலிக்கும் இந்த பாடலோடு மாணவர்களை சந்தித்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன், ரங்கா.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசை இளவரசன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய் இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ஏல விவசாயிகள் சங்க கல்லூரி முதல்வர் திரு எஸ் சிவக்குமார் அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.
1: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கம். செவ்வாய்க்கிழமை இரவு 9 விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி இனிமையா உங்களுடைய பொழுதை இனிமையாக்குவதற்காகவே துவங்கி இருக்கு. நம்ம நிலையத்திற்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. பொதுவா ஆசிரியர், நிறைய ஆசிரியர்களை நம்ம விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில நேர்முகம் கண்டிருப்போம், நீங்களும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. அந்த வகையில இன்னைக்கு யார் வந்திருக்கானா, கல்லூரியோட முதல்வர். பேராசிரியரை பார்த்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கும் போதே மனசு பதக்கு பதக்குன்னு பயப்படும். முதல்வர்னு சொல்லும் போது எதுத்தாப்புல முதல்வர் வந்தா நம்ம வேற திசை பக்கம் திரும்பி போறக்கூடிய வழக்கம் பலருக்கும் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம நிலையத்துல ஒரு கல்லூரியின் முதல்வர், ஏல விவசாயிகள் சங்க கல்லூரியின் முதல்வர் நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறதற்காக நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயணம், அவங்களுடைய கல்வி சார்ந்த அனுபவங்கள், அவங்களுடைய திறன்கள், இப்படி நிறைய பன்முகத்தன்மையை நம்ம பேசி கேட்டு ஆராய இருக்கும் திரை இசை பாடல்களோட. இப்படி நானே பேசிட்டு இருந்தா எப்படி, வந்திருக்க சிறப்பு விருந்தினரை வரவேற்றலாம். கோடை பண்பலை நேயர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா வணக்கம்.
2: ஐயா வணக்கம். கோடை பண்பலை நிலையத்தில் உள்ள ஆளுமைகளுக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் என் சார்பாகவும் முதல் வணக்கத்தை குறிக்கொள்கின்றேன்.
1: வணக்கம் ஐயா, வணக்கம். உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம்.
2: ஓகே,

0: நான் டாக்டர் எஸ் சிவக்குமார், முதல்வர் ஏழை விவசாய சங்க கல்லூரி போடிநாயக்கனூர். நான் பிறந்தது வளர்ந்தது அனைத்துமே வந்து போடிநாயக்கனூரில் தான். என்னுடைய பள்ளி பருவம் அத்தனையுமே வந்து போடிநாயக்கனூரில் தான் படித்தேன். பின்னர் உயர்கல்வி வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் வந்து சார்ட்டர் பேட்சு, என்னுடைய பேட்சு அது முடித்து 21 வயசில் வந்து அன்னைக்கே வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்பானது வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் அந்த இயர் தான் தொடங்குகிறாங்க உயர்கல்வியில் எல்லாத்துலேயுமே. அதனால் இன்ஜினியரிங் முடித்தவங்களையும் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் பேராசிரியர் பணிக்கு எடுத்தாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சு வச்சு வந்து அடுத்த நாளே இங்கேக்கு வேலைக்கு ஆர்டர் கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ பண்ண உடனே அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ சேர்ந்த முதல் நாளிலிருந்து பேராசிரியர், துறைத்தலைவர் ஆக இன்று வரை கல்லூரியில் பேராசிரியராக பணி வந்து வருகிறேன். மேலும் கொரோனாக்கு அப்புறம் வந்து முதல்வராகவும் என்னை வந்து ப்ரமோட் பண்ணி என்னை முதல்வராகவும் நிர்வாகம் அழகு பார்க்குறாங்க. என்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சிட்ருக்கேன்.
1: 21 வயசில் வேலை, இன்னொன்று சொல்ல போனால் இளங்கலை பொறியியல் பட்டதாரி அடிப்படையில்.
0: அடிப்படையில்
1: சரி, பொறியியல் சார்பாகவும் கேட்டுடலாம். ஊரை நீங்கள் சொல்லலையே, மண்ணின் மைந்தன் போடிநாயக்கனூர்னு சொல்லிட்டீங்க, உங்கள் ஊரை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லலையேன்னு கேட்குறேன். உங்கள் ஊரோட சிறப்பு என்னன்னு சொல்லுங்கள்.
0: ஊர் வந்து ஒரு அற்புதமான ஊருங்கய்யா. அந்த ஊரில் உள்ள சிறப்பு என்னன்னு பார்த்தா, உலக நாடுகளில் ஏலக்காய் நகரம்னு கேட்டால் அது போடிநாயக்கனூர் தான். உலகத்தில் வந்து ஏலக்காய் பயன்படுத்தக்கூடிய மக்கள் ஏராளமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அதிக பயன்பாடாளர்கள்ங்கிறது வந்து கீழ்த்திசை நாடுகள், வளைகுடா நாடுகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ஏலக்காய் எங்கே விளையுது அப்படின்னா, உலகத்தில் பல இடங்களில் இருந்தாலும் அதற்கான சரியான சீதோஷ்ண நிலை எல்லாமே வந்து எங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய கேரளா, இன்றைக்கு கேரள மாநிலம் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஏரியா மட்டும்தான் அந்த ஏலக்காய் விளையும். இந்த ஏலக்காய்க்கான விலை அன்றாடம் நிர்ணயம் செய்யக்கூடிய டவுன் வந்து போடிநாயக்கனூர் தான். மேலும் இது வந்து நல்ல நல்ல ஆட்சியாளர்களாக இருந்து பண்ணியிருக்கிறாங்க. நல்ல தலைவர்கள்லாம் அந்த ஊரில் இருந்து பிறந்திருக்கிறாங்க. எங்கள் கல்லூரியினுடைய தலைவர் கூட வந்து ஆர் பாலகன் அவருடைய பேர். அவங்க வந்து ஏ சுப்ராஜ் அப்படிங்கிற எம்எல்ஏ அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவர். அவர் தான் கல்லூரிக்கு இடத்தையும் கொடுத்து நன்கொடையும் கொடுத்து கல்லூரியை தொடங்குறதுக்கு நிறைய உதவிகரமாக இருந்து கல்லூரியை வழிநடத்தும் வந்திருக்கிறாங்க. அந்த ஆர் பாலகன் யாருன்னு கேட்டிங்கன்னா, சென்னை மாகாணத்துக்கு அண்டர் செரீஃபாக இருந்தவர். மேலும் தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டுக்கு வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தவர். தமிழ்நாடு ரஞ்சி டீமுடைய கேப்டனாக இருந்தவர். அவருடைய கேப்டன்சியில் தான் வந்து தமிழ்நாடு வந்து ரஞ்சி டீமை வின் பண்ணாங்க. ஸோ இவ்வளவு சிறப்புகள் இல்லாமல் நகரை சுற்றி கிரீனிஷாக தான் இருக்கும். அங்கே வந்து கீழ்ப்பகுதியில் தென்னை இலவம் பஞ்சு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மேலே போனோம்னா காஃபி மிளகு கிடைக்கும். அதுக்கு மேலே போனால் ஏலக்காய் கிடைக்கும். தரையிலையும் நிறைய விவசாயங்கள் போயிட்டுருக்கு. விவசாயம் சார்ந்த பூமி.
1: உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்க அண்ணே, வரலாறையே சொல்லிட்டீங்க அருமையாக. முதல் பாடல் உங்களோட விருப்பத்தில் கேட்க ஆசைப்படுறோம், என்ன பாடல் கேட்கறீங்க?
0: எனக்கு பிடித்த பாடல் எல்லா காலங்களிலுமே வந்து ஜேசுதாஸ் பாடிய அம்மா என்று அழைக்க அது பாடல் தான். ஏன்னா நான் சின்ன வயசில் அம்மாவை இழந்தவன். அம்மாவோட அருமையை தெரியும். இன்னைக்கு எங்கள் அம்மா என்னை இப்படி படிக்க வச்சிருக்கல அப்படின்னா நான் இந்த இடத்துல இன்னும் பேசியிருக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் அந்த பாடல் எப்போ கேட்டாலும் ஒரு 2 நிமிடம் எனக்கு மௌனம் ஆயிரும். அதில் ஒரு அவ்வளோ ஈடுபாடு இருக்குது அந்த பாடல்.
1: சரி, அந்த பாடலை அப்படியே அமைதியாக ரசித்து எல்லாரோடைய அம்மாவுக்காகவும் அந்த பாடல் உங்களோட விருப்பத்தில் அம்மாக்களுக்காக இதோ வளம் வருகிறது. கோடை பண்பலை 100.5.

0: சொல்லும்போது ஒரு இளங்கலை பொறியியல் பட்டதாரி, அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல. சரி, எந்த ஆண்டு படிச்சு முடிச்சீங்க, எங்க படிச்சீங்க?
1: 1984 முதல் 1988 வரை கோவில்பட்டி நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜில் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்து முடிச்சேன். 88 முடிச்சுட்டு டிசம்பர் வரை வந்து சென்னையில் பாசடீனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அன்றைக்கி வந்து பொழுதுபோக்காக தான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போய் பதிஞ்சோம். அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை போனோம், பதிஞ்சோம். மண்டே வந்து அன்னைக்கு கவர்னர் அலெக்சாண்டருடைய பீரியடு, தமிழ்நாட்டில் அரசு இல்லை. அந்த பீரியடில் இருக்கும்போது போக்குவரத்து கழகத்திலேருந்து இடிபி மேனேஜருக்கு இன்டர்வியூ வர சொல்லியிருந்தாங்க, பிடிசி பல்லவனில். அதை போய் அட்டன் பண்ணி பண்ணவொடனே அதுவும் கிடச்சிருச்சு. அதை சொல்லிவிட்டு வீட்டில் போயிட்டு வரலான்னு பார்த்தா வீட்டில் வந்து இன்னொரு இன்டர்வியூ வந்துருந்தது. அந்த இன்டர்வியூ தான் இந்த கல்லூரி. அது போகும்போது அவங்க இங்கே விடலை, அப்படியே இந்த பணியிலே சேர்ந்துட்டேன்.
0: 21 வயசில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சு ஒரு 2 நாளில் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு.
1: உண்மை,
0: நீங்கள் 88 முடிச்சிருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் பொறியியல் பட்டதாரி, பொறியியல் படிப்பு அப்படின்னு சொல்லும்போது எப்படி மக்களோட மனநிலையில் இருக்கும்? இந்த கேள்வி கேட்குற காரணம் என்ன, இன்னைக்கு ஊருக்கு ஒரு இன்ஜினியர் இருந்த காலம் போய் வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர்னு போய் வீடெல்லாம் இன்ஜினியர்ன்ற நிலைமைக்கு வந்து.
1: நீங்கள் கேட்பது ஒரு அற்புதமான கேள்வி. உண்மை, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து, அதாவது நான் ஒரு 8th கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பண்ணி பழகக்கூடிய அந்த ஆர்வம் உள்ளவன். சயின்ஸில் 8th கிளாஸ் படிக்கும்போதே நம்ம வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், இங்கே தான் படிக்கணுங்கிற ஃபீல் இருந்தது எனக்கு. அப்போவுமே ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இயல்பாகவே மேத்ஸ் நல்லா வரும். மேத்ஸு குடும்பமான வரை சென்டமில் என்ன 98 அப்படி தான் எடுப்போம். ஸோ அந்த மார்க் தான் என்னை வந்து பூஸ்ட் பண்ணுது. நாங்கள் சேரக்கூடிய காலங்களில் வந்து இன்ஜினியரிங் வந்து இன்டர்வியூவில் தான் வரும். அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு மட்டும்தான் வரும், இதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்த முதல் பேட்ச் நான். அப்போ எங்களுக்கு என்ட்ரன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அந்த என்ட்ரன்ஸ் வந்து மதுரை தேராசு பொறியியல் கல்லூரியில் போய் எழுதினேன். அதில் ஒரு மார்க் கிடச்சிது. 2 மார்க்கையும் சேர்த்துட்டு ஒரு மார்க் போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் சீட் கிடச்சிது. தமிழ்நாட்டில் வந்து சுயநிதி கல்லூரிகள் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டது. முதல் கல்லூரியாக நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்தாங்க. அதில் மெரிட்டில் போனதுனால பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடச்சிது.
0: கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும்னு
1: இல்லை, அது நல்ல உண்மையான கேள்வி. நான் படிக்க விரும்புனது பிஇ மெக்கானிக்கல் தான் படித்தேன். எங்கள் ஃபாதர் வந்து விவசாயி. அப்போது நாங்கள் போய் சேர்றதுக்கு போகும்போது நான் மெக்கானிக்கல் கேட்டிருந்தேன். முதல்வர் மெக்கானிக்கல் கொடுத்தாரு. அப்புறம் முதல்வர்கிட்ட போய் எங்கள் அப்பா, நாங்கள் வந்து விவசாயம், 3 ஜென்ரேஷன் விவசாயம் தான் பண்ணுறோம், எங்கள் யாரும் படித்தது கிடையாது, அதனால் உங்களுக்கு எது நல்ல படிப்புன்னு தெரியுதோ அதில் சேர்த்து விடுங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். அடுத்த நாள் கூப்பிட்டு நீ ஈஸி வேணால் மாறிக்க அப்படின்னார். இல்லைங்க, எனக்கு மெக்கானிக்கல் தான் வேணும் சார் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காகவே நின்று பார்த்தேன். அவர் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 1 வீக் கழிச்சிட்டு திரும்ப என் பேர் 1 வீக் அப்புறம் பி கம்ப்யூட்டர் சயின்ஸில் மாற்றி விட்டார். அப்புறம் போய் அவர்கிட்ட போய் கெஞ்சி பார்த்தேன், எல்லாம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும்

0: முடியாது, உங்கள் ஃபாதர் வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டார், நீ தான் படிக்கணும்னு சொல்லிட்டார். பின்னாடி தான் தெரிய வந்தது எனக்கு இந்த விஷயம்லாம். அன்றைக்கு அவங்க செஞ்ச நல்ல காரியம் இன்றைக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பலம் நினைக்குது. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கம்ப்யூட்டர் படிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நான் முழுமையாக படிச்சுன்னு முடிக்கலை, நிறையா இருக்குது, தினந்தோறும் படிக்கலாம். ஏன்னா படிக்கிறது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அடே அப்பா, படிக்கிறது மட்டும்தான் பிடிக்கும்னு இப்போவும் ஒரு முதல்வர் பேராசிரியராக 38 ஆண்டு காலத்திற்கு மேலே அனுபவம் உள்ள ஒரு மனிதர் சொல்லும்போது பார்த்துக்கோங்களேன், படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும்னு இருக்கு நிலமை. சரி, ஒரு பாடல் கேட்டலாம். உங்களுடைய விருப்பத்தில் 2வது பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
0: மீண்டும் ஜெயஸ்தாஸ் பண்ண பாடல் தான். அண்ணாமலைங்கிற படத்தில் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய ஒரு தந்தை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து ஒரு பெண் புறா அப்படிங்கிற ஒரு பாடல் வரும். அது பாட்டை கேட்கும்போது ஒரு மனசு இலகுன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி ஒரு அருமையான பாடல் அந்த பாட்டு.
1: உங்களோட விருப்பத்தில் அண்ணாமலை படத்திலிருந்து ஒரு பெண் புறா காற்றலைகளில் பறக்க இருக்கு இசையின் வாயிலாக. இதோ உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சவாலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: இசையின் முகவரி கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் ஏல விவசாயிகள் சங்க கல்லூரி முதல்வர் திரு எஸ் சிவக்குமார் அவர்கள்.
6: ஐயா, நீங்க பேசும்போது இளங்கலையில வந்து பொறியியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்க அப்பா சொன்னாங்கன்னு, அப்பா பேர் சொல்லுங்களேன்.
7: என்னுடைய தந்தையார் பேர் சுப்புராம்.
6: அம்மா பேர்
7: பத்மாவதி.
6: வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
7: என்னுடைய மனைவி எங்காலேஸ்வரி, நான் கூப்பிடுறது அவங்க பேர் உம்மான்னு கூப்பிடுவேன். ரெண்டு குழந்தைகள், ரெண்டுமே சன் பையங்க தான். மூத்தவன் பேர் நிதின் பத்மகுமார், அவரும் என்னை மாதிரியே பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர். முடிச்சுட்டு நான் எம்எஸ் படிக்க அப்போ நினச்சேன். நான் இங்கே இந்தியாவில் பிட்ஸ் பிளானியில் எம்எஸ் முடித்தேன். எனக்கு அந்த எம்எஸ் படிக்க ஆசை வாரியில் போய் என்னென்ன படிக்கிற காலங்களில் வந்து டோஃபல் ஜிஆர்எல்லாம் எழுதியிருக்கிறேன், அட்மிஷன் வாங்கியிருக்கிறேன், போக முடியல. அப்போது பையனை சொல்லும்போது அவர் போயிட்டார். போய் எம்எஸ் முடிச்சுட்டு அங்கே யூஎஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜூனிஃபர் நெட்ஒர்க்ஸ்னு. இப்போ அது வந்து ஹெச்பிஇ கம்பெனி. மேரிட் அவர். அவருக்கு இப்போ கனடாவில் செட்டில் ஆகிருக்கிறாங்க. அவருடைய ஒய்ஃப்மே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு கடவுள் இல்லாத இன்னொரு பேர குழந்தையும் கிடச்சிருக்கு. ரெண்டாவது பையனும் வந்து பி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அவருமே வந்து கிளவுட் டொமைனில் ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கிற, டெக்னிக்கல் ப்ராடக்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர். அவர் அந்த இதில் இருக்க அமேடிசன் கார்பரேஷன்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய பேஸ் ஆஃபீஸ் நாகர்கோவில் இருக்குது, அங்கேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறார்.
6: இதுதான் அவங்க குடும்ப பின்னணி.
7: குடும்ப பின்னணி.
6: ஆனால் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க அப்பா விவசாயம்னு சொல்லி. இப்போ யாராவது விவசாயம் பார்க்குறீங்களா?
7: எங்களுக்கு தோட்டம் இருக்குது, விவசாயம் பார்க்கல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். என்னுடைய பணியின் காரணமாக இப்போ அதை கொஞ்சம் ஒத்தி போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான் செய்யணுங்கிறது என்னுடைய பிரின்சிபல். காலேஜ் வேலையும் பார்த்துட்டு விவசாயத்தையும் பார்த்துட்டு ரெண்டுலையும் தோத்துருவோம். அதனால் ஒரு பணி தலையாய பணி, அதை முழுமையாக முடிச்சுட்டு இன்னொரு பணிக்கு போகலாங்கிறது என்னுடைய எண்ணம். அதனால் இந்த ஓய்வுக்கு அப்புறம் வந்து முழுமையாக விவசாயியை தான் மாறப்போகிறேன்.
6: முழு நேரம் விவசாயியாக மாறப்போம். சரி, அப்போ போடி நாயக்கன் ஒரு பக்கம் வந்தால் அவங்களை ஒரு விவசாய தலைவர் முதல்வரை வந்து விவசாயியாக பார்ப்போம்.
7: கண்டிப்பாக பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா எங்கள் கல்லூரியே வந்து ஏல விவசாயிகள் சங்க கல்லூரி தான் பேர். காரணம் வந்து ஏல விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஏக்கர் விவசாயி கூட வந்து அது சங்கத்தில் மெம்பர். அவங்கெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கல்லூரியை அனுப்பிச்சிருக்காங்க 1974 வந்து. அவங்களுக்கு வெல்ஃபேருக்காக போட்ட அசோசியேஷன், அதில் நானும் மெம்பர் தான். எனக்கும் வந்து ஒரு 2-3-5 ஏக்கருக்குன்னா ஒரு ஏக்கருக்கு கூட மெம்பராக இருக்க முடியும். அது மெம்பராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பங்கு இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்த தொகையை வச்சு தான் இன்றைக்கி இந்த கல்லூரி உருவானது. கல்லூரி உருவானத்துடைய நோக்கம் வந்து சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமத்து பிள்ளைகள், ஏன்னா இன்றைக்கி படிக்கணும்னா மதுரை போகணும், சென்னை போகணும், அப்போ அவங்கெல்லாம் படிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக கல்லூரி உருவாக்குனாங்க. அந்த கல்லூரி இன்றைக்கி வந்ததுனால தான் இன்றைக்கி 2026 இருக்கலாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருக்குது அப்படின்னா இந்த காலேஜ் தான் காரணம். இன்றைக்கும் அதே விஷயம்ல தான் காலேஜ் இருக்குது. எல்லோருக்கும் கல்வி கொடுக்கணும். கொஞ்சம் அடுத்தபடியாக இன்னொரு சேர்த்துருக்குறாங்க. கல்வியை மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம், கல்வியோட கூடிய வேலை வாய்ப்பையும் வாங்கித்தரணுங்கிறதுல இன்றைக்கி முழுமூச்சாக இருக்கிறாங்க நிர்வாகம். ஸோ இதுதான், எந்த டொனேஷனும் கிடையாது, எதுவும் கிடையாது, மினிமம் ஃபீஸ் அவ்வளோதான்.
6: அதுபோக அது அரசு உதவி பெறும்
7: கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரியும் கூட.
6: இவ்வளோ விஷயம் இருக்குது. வீட்டில் விவசாயம், தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க.
7: கண்டிப்பாக.
6: உங்கள்கிட்ட கேட்குறப்ப சின்ன பருவத்துக்கு இப்போ நம்ம போகலாம்.
7: கண்டிப்பாக.
6: நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? ஒரு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கும் போல என்ன விளையாட்டு?
7: அதாவது எல்லாம் சேர்ந்து இந்த ஐஸ் ஒன் சொல்லி ஒரு ஓடி பிடிச்சி விளையாடுறது,
6: ஐஸ் பால் அடிச்சு விளையாடுறது
7: அந்த விளையாட்டு விளையாடுவோம். அப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து சப் ஜூனியர் டீமில் பேஸ்கெட் பால் இருந்தேன், பேஸ்கெட் பால் விளையாட போவேன். பேட்மிண்டன் விளையாட ரொம்ப பிடிக்கும். அப்பயும் பேட்மிண்டன் டீமில் இருந்தேன் ஸ்கூலில். அதனுடைய தொடர்ச்சி அப்படியே போயிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் பேட்மிண்டன் விளையாண்டுட்டுருக்கேன், விளையாடுறேன். இப்போ வந்து முழு நேரமாக போக முடியல, அப்பப்போ நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் காலை நேரத்தில் வந்து விளையாடுறதுக்கு போயிட்டு.

0: உங்களால் ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, தொடர்ந்து உங்களுடைய பள்ளி பருவம் காலம் பேசணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு, கேட்கணுன்ற ஆசையும் இருக்கு, ஆனால் ஒரு பாடலை கேட்டு வந்து அந்த கேள்விகள்லாம் கேட்கலாம். என்ன பாடல் கேட்கலாம்?
0: பாக்கியராஜருடைய படத்தில் உள்ள பாட்டு தான். ஒரு சிக்கலான நேரங்களில் வந்து ஒரு நினைச்சு பார்த்து ஒரு பாட்டு பாடுவார், ஓனெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள் அப்படின்னு, டார்லிங் டார்லிங் டார்லிங் படம் நினைக்கிறேன். அந்த படத்துலேருந்து அந்த பாடல் வரும். அவருடைய அழமான அந்த சோகத்தை வந்து இந்த பாட்டு மூலமாக வெளிப்படுத்துவார். அந்த பாடல் வந்து கேட்பதற்கு இனிமையாக இருக்கும்.
1: பாடல் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், ஆனால் சோகத்தை வெளிப்படுத்துகிற பாடல்னு சொல்லிட்டீங்க. இனிமையான சோகத்தை நம்ம ரசிச்சுட்டு வந்துடலாம். கோடை பண்பலை 100.5 இணைந்திருங்கள். இது விருந்தினர் விருப்பம்.

0: ஆடும் தெய்வங்கள்.
1: ஐயா, நீங்க சொல்லும் போது சின்ன பிள்ளையில ஐஸ் பால் விளாண்டோம், அப்புறம் நிறைய விளையாட்டுகள் விளாண்டோம், பாஸ்கெட் பால் சொன்னீங்க, பேட்மிண்டன் இப்படி நிறைய சொன்னீங்க. இப்ப வர விளையாண்டுட்டு தான் இருக்கீங்கன்னு, பள்ளிக்கூடத்தில் எப்படி படிப்பீங்க? நீங்க இன்னைக்கு ஒரு முதல்வராக இருக்கீங்க, நீங்க படிக்கிற காலத்தில் எப்படி படிச்சீங்க?
2: நான் என்னுடைய

0: படிப்பு முழு நேரம் படிக்க மாட்டேன் சார். ரொம்ப ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் என்னோட வந்து அதிகாலை எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. 5:30 எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு வந்து அம்மா எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பிட்டு அந்த 5:30 6:30 வரைக்கும் தான் நான் வாழ்க்கையில் படிச்சிருக்கேன். அந்த காலை நேரத்தில் மட்டும்தான் எனக்கு படிப்பே ரொம்ப பிடிக்கும். அந்த நேரம் தான் அதிகமாக படிச்சிருக்கேன். அந்த படிப்பு தான் என்னை வந்து இன்னைக்கு வரையும் காப்பாற்றிட்டுருக்கு. அந்த அதிகாலையில் எழுந்திரிச்சு செய்யக்கூடிய கடமைகளை வந்து சரிவர செய்தோமானால் வாழ்க்கையில் வாழ்நாளில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது என்னுடைய தென்னமான எண்ணம். மற்ற நேரங்களில் வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். பட் ஆனால் வகுப்பை பொறுத்தளவில் வந்து ஒரு 3 ரேங்க் மேக்ஸிமம் 5 ரேங்க்குள்ளே தான் வந்திருக்கு. அதை தாண்டி போனதில்லை.
1: 5 ரேங்க்குள்ளே வந்திருக்கேன்னு சொல்லாமல் முதல் 5 நான் தாண்ட மாட்டேன்னு சொன்னது முதல் 5 தாண்டினதே இல்லை.
0: அப்படிதான்
1: சரி. உங்களுக்கு பிடித்த பாடம்? எனக்கு இந்த பாடம் எவ்வளோ படிக்க சொன்னாலும் படிச்சுட்டே இருப்பேன். அப்படின்னா எந்த பாடம்?
0: எனக்கு வரலாறு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். வரலாறுங்கிறது வந்து ஆளுமைகளை பற்றி தெரிஞ்சுக்கல ரொம்ப ஆர்வம். நிறைய படிச்சிருக்கிறேன். 2வது நாவல்களும் படிப்பேன். எனக்கு க்ளோஸாக இருக்கிறவர் வந்து முத்துத்தங்கையப்பன் சொல்லி தமிழ் பேராசிரியர். நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு சினிமா பார்க்க போனால் கூட 3 மணி நேரம் படம் முடிஞ்சிடும். படம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 7 மணி நேரம் பேசிகிட்ருப்போம் அந்த படத்தை பற்றி. இப்படி தான் எங்களுடைய பேசியிருக்கோம். அப்போ அவர் ஒரு நாள் சொல்லும் பொழுது, ஜானகிராமனுடைய இந்த புக்கு நல்லாயிருக்கும், மோகமுள்ள தான் படித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு. எனக்கு படிக்க ஆர்வம். வாங்கிட்டு போய் படித்தேன். அந்த நடை, எழுத்து நடைங்கிறது அங்கனைக்கு தான் நான் வாழ்க்கையில் உணர்ந்தேன். அப்படியே படிச்சுட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட நான் படித்து முடிக்கும் போது 3:45 இரவில் புத்தகத்தை முடித்து அடுத்த கலையில் கொடுத்துட்டேன். ஸோ ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு 1200 பக்கம் உள்ள ஒரு பெரிய நாவல் அது. அந்த நடை வந்து உண்மையிலே சிலாகிச்சிட்டேன். அப்படி ஒரு எழுத்தாளர் ஜானகிராமன். அதெல்லாம் படிக்க பிடிக்கும். இலக்கியமும் பிடிக்கும். இன்றைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிப்பேன். ஐஏ வந்திருக்கு, அதையும் தான் படிச்சுட்ருக்கேன். இருந்தாலும் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த மனம் ஒட்டக்கூடிய விஷயம் வந்து இது வந்து டெவலப்மெண்ட்டு. இன்றைக்கி நேச்சர் ஆஃப் அர்ஜ் அதில் போயிட்டுருக்கோம். பட் இலக்கியம் வந்து மனிதனை செழுமைப்படுத்தும். அதனால் இன்னும் வாசிக்கணும்.
1: தொழில்நுட்பம் தொடங்கி சாமானிய எழுத்து வரை வாசிக்கிறது வந்து ரசித்து வாசிச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ என்ன பாடல் கேட்கலாம் உங்களோட விருப்பத்தில்?
0: எனக்கு இந்த சீக்கிரம் தீர்க்கிற பழக்கம் இருக்கும்போதெல்லாம் ஒரு பாட்டு இருக்கும். அது என்ன படம் காட்டால் தெரியல. கூவின பூங்குயில் கூவின போதே அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும். அது நல்லாயிருக்கும். அந்த காலையில் கேட்கக்கூடிய காலை தென்றல் மாதிரி அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டை விரும்பி கேட்கலாம்.
1: ஊங்குயில் கூவுற சமயத்திலே எழுந்துருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னு ஊங்குயில் கூவுவதற்காக பண்பலையில கூவ வந்திருக்கு. கூவ சொல்லிடலாம் உங்களோட விருப்பத்துல. இதோ உங்களின் விருப்பத்தில் பாடல் ஒளி உலா வர இருக்கிறது. இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய இளமை பருவத்தில் படித்ததை பற்றி சொன்னீங்க. அதிகாலை எந்திரிச்சு படிக்கிற வழக்கம், நிறைய வாசிக்கிற ஆசை இருக்குது, வாசித்தேன் ரசித்தேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. கல்லூரி முதல்வராக இன்ற அளவுலையும் நீங்கள் பொறுப்பு வைக்கிறீங்க. கல்லூரி நிர்வாகம் தனி, பேராசிரியர் பணி தனி. இப்போ இந்த நிர்வாகம் சார்ந்து ஒரு முதல்வராக இருந்து இந்த கல்லூரியில் என்னோட பங்களிப்பு இது ஒரு சிறந்த பங்களிப்பாக நீங்கள் உங்களோட கருத்தில் எதை உணர்றீங்க? நான் செஞ்ச வேலையில் இதான் சிறந்த வேலை, நல்லா பண்ணியிருக்கேன்னு எனக்கு மனநிறைவை கொடுத்ததுன்னு.
1: கல்லூரி வந்து அது ஒரு உயர்கல்வி நிறுவனம், எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக போகணும். அந்த சிஸ்டம்லேருந்து தவறும் பொழுது சில பிழைகள் ஏற்படும், அது எல்லா இடத்துலையும் ஏற்படுவது உண்டு. அது மாதிரி ஒரு காலகட்டம் கல்லூரிக்கு வந்தது, இப்போது அதுலேருந்து தவறியே தான் இருந்தது. அப்போ மீண்டும் அந்த சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரணும், அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த சிஸ்டத்தை வந்து நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஒரு அணித்தரமான நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த அடிப்படை இன்றைக்கி திரும்ப ரெஸ்யூம் ஆகிட்டோம், ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இதை நான் எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா, இந்த சிஸ்டமேட்டிக் வந்து அதை முறையாக ஆவணப்படுத்தி அதுக்கான நிகழ்வுகளை கரெக்டாக ஈக்குவேஷன் கொடுத்து எல்லாம் பண்ணி நாங்கள் வந்து அக்ரிடேஷன் போகும் பொழுது எங்களுக்கு இயல்பாகவே ஏ கிரேட் கிடைச்சது. அப்போ நம்ம பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருந்தது.
0: அப்போ அந்த வேலைக்கான அங்கீகாரம் அங்கே கிடைச்சது,
1: கண்டிப்பாக கிடைச்சது.
0: சரி, இந்த காலகட்டத்தில் பேராசிரியராக இருந்து நீங்கள் பார்த்த கல்லூரிக்கும் முதல்வராக நீங்கள் பார்க்கக்கூடிய கல்லூரிக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க?
1: கல்லூரி எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த கல்லூரி வந்து முழுவதும் கிராமத்து பிள்ளைங்க தான், பசங்க பிள்ளைங்கள்லாம் கிராமத்து பிள்ளைங்க தான். எனக்கு வந்து பேராசிரியர் பணிங்கிறது வகுப்பறை தான் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இடம். இன்றைக்கும் முதல்வராக இருந்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய அந்த 6 மணி தொழிலை தாண்டியும் போய் பாடம் எடுத்துட்ருக்கேன். ஏன்னா அந்த இடம் மட்டும்தான் வந்து முழுமையாக 1 மணி நேரம் வந்து மகிழ்வாக இருக்க முடியும். மாணவர்களோட சேர்ந்து பேசிட்டு அவங்களுடைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணும்போது என்னுடைய மனசும் இறங்கி சொல்லும் பொழுது அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால் அந்த வகுப்பை நான் எப்பயுமே வந்து புறக்கணிக்கிறது கிடையாது, இன்னும் வகுப்படுத்திட்டுருக்கேன். அதனால் முதல்வராக இருந்தாலும் பேராசிரியராக இருந்தாலும் வந்து மாணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்கிறோம், ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த கல்லூரி வந்து ஒரு மிஷினரின்னு பார்த்தோன்னா, ஏழை குழந்தைகள், முக்கியமாக பாவர்டி லைனில் இருக்கக்கூடியவங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கட்டாயமாக கல்வி கொடுக்கணும். அவங்க வந்தாங்கன்னா பணத்தால் வந்து அவங்க பாதிக்கப்பட்டுறக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து எனக்கு நண்பர்கள் வட்டாரங்கள் இருக்கிறாங்க, நிறைய கொஞ்சம் நல்ல ஆளுமைகள்லாம் உதவி பண்ணுறாங்க. யாராவது கல்லூரியில் வந்து ஃபீஸ் கட்ட முடியல, படிக்க வைக்க முடியல அப்படின்லாம் வந்து கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி குறைஞ்சபட்சம் ஆண்டுக்கு 50-75 பிள்ளைங்களுக்கு எங்கிட்ட யாராவது ஸ்பான்சர் பண்ணி படிக்க வச்சுட்டு இருக்கோம். அப்போ யாரையும் விடுறதில்லை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது பேராசிரியர் பணியில் எனக்கு கிடைக்காது. ஏதோ ஒரு பையன் கேட்பான் ஃபீஸ் கட்டணும், அவ்வளோதான். இங்கே வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஆளை தேடி இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு லெஃப்ட் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப கீனாக இருக்கிறேன். படிக்கணும்னு வந்துட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக படிக்க வச்சுருவோம். கல்லூரியும் அப்படி தான், கல்லூரியில் இருக்கக்கூடிய அத்தனை பேராசிரியர்கள் அப்படி தான், சிறப்பு வாய்ந்தவர்கள்.
0: படிக்கணும்னு ஆசை இருந்தால் போதும், பொருளாதாரம் தடையில்லை சொல்லிடுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது அந்த படிக்கணும்னு ஆசை இருந்தால் படிக்கலாம், அது மட்டும்தான் அதில் நிதர்சனம்ன்றதை உணர முடியுது. என்ன பாடல் கேட்கணும்?
1: என் மனைவிக்கு பிடித்த பாட்டு ஒன்று, போவோமா ஒரு கோலம் அப்படின்னு சின்னத்தம்பியில் ஒரு பாட்டு வரும். அவங்கள கேட்கும்போது அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன். அந்த மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஸோ இப்போ உங்களுடைய பாடல் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய இல்லத்தரசி அவங்கள மகிழ்விக்கிறதற்கான பாடல் போவோமா ஊர்கோலம். பாடல் ஊர்கோலமாக காற்றலைகளை போக இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, இப்போ நீங்கள் பேசும்போது முதல்வராக நீங்கள் ஆற்றிய பணி, உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம், நீங்கள் மனம் மகிழ்ந்த தருணங்கள், இதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. கல்லூரியில் நீங்கள் படிக்கிற காலத்துக்கு இப்போ போகிறோம். இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் பண்ண சேட்டை, நான் அப்படி ஒரு விஷயம் பண்ணேன், அச்சோச்சோ பண்ணிட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா?
1: கல்லூரியில் சேட்டை பண்ணலைங்க. அது வந்து அப்போ தான் தொடங்கிய கல்லூரி, ஒன்று. ரெண்டாவது வந்து இது ஒரு புதிய கோர்ஸு, கம்ப்யூட்டரே பார்க்காம தான் இருப்போம். அப்போ கம்ப்யூட்டரே ஒன்று ரெண்டு தான் இருக்கும், அது வந்து எக்ஸிபிஷன் மாதிரி தான் காமிப்பாங்க. போய் தொட முடியாத கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்போம், அதுக்காக போய் முதல்வர்கிட்ட போய் எல்லாம் கூடி நின்று வந்து எங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்தாலே கொடுன்னுலாம் கேட்டிருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணியிருக்கிறோம். பட் அவங்களும் கேட்டுட்டு உடனே செஞ்சுருக்கிறாங்க. அது சேட்டைகளாக தெரியல, ஏன்னா ஜென்ஸ் காலேஜ் மட்டும்தான் அது, ஒன்று. ரெண்டாவது, கல்லூரியில் வந்து எங்கள் நண்பர்கள் வந்து ஒரு பெரிய இசைக்குழு இருக்கும், அந்த இதில் இருந்தேன். ஆர்கெஸ்ட்ராவில் வந்து பேங்கோஸ் வாசிக்கக்கூடியதில் நான் இருப்பேன்.
0: டபுள் பேங்கோஸ்
1: வாசிப்பேன். அது நிறைய பாடல்கள் எல்லாம் போயிருக்கு. கல்லூரி சேட்டைகள் கிடையாது, கல்லூரிகளுடைய நினைவுகள், மகிழ்ச்சி வந்து இன்றைக்கும் இருக்குது. இன்று வரை நாங்கள் தொடர்ந்துட்டுருக்கோம். நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜினுடைய ஒரு பிளஃபர்ஸ்ன்னு குரூப்னு போட்டிருக்கோம். 183 பிரான்ச், 60 பேர், 180 பேர் இன்றைக்கு வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கிறோம். எவ்ரி 5 இயர்ஸ் மீட் பண்ணுறோம், இப்போ எவ்ரி 2 இயர்ஸ் மீட் பண்ணுறோம். ஃபேமிலியோட மீட் பண்ணுறோம், எங்கள் பேர குழந்தைகளோட மீட் பண்ணிகிட்ருக்கோம். கடைசியாக மூணாரில் மீட் பண்ணோம் போன வருஷம். இப்போ அடுத்து வந்து நாகர்கோயிலில் வந்து மீட்டிங் போடுறதுக்கும் தயாராகிக்கிட்டு இருக்கோம். அப்போ குறைஞ்சபட்சம் 150 பேர் வந்து ஜாயின் பண்ணோம். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய மேரேஜ்லலாம் போகும்போது ஒன்று ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ பேர் இருக்கும். அந்த நெட்ஒர்க் இன்னும் நல்லா போயிட்டுருக்கு, அது ஒரு அற்புத உலகம்.
0: சரிங்க, இப்போ இதை கேட்குறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் கல்லூரியில் ஒரு முதல்வராக இருக்கீங்க. கணினி இல்லைன்னு ஒரு காலத்தில் கணினிக்காக ஒன்றா சேர்ந்து நின்னோன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு முதல்வராக இருக்கும்போது நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால், இந்த சவால் வந்து வந்தது, சவாலை எப்படியோ சமாளிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் சந்தித்த ஒரு சவாலை எங்களோட பகிர்ந்துக்கிற முடியுமா?
1: நீங்கள் சவால்னு கேட்கும்போது வந்து இந்த சேஞ்ச் ஓவர் தான் எனக்கு இருந்தது. சிஸ்டமேட்டிக் கொண்டு வரக்கான சேஞ்ச் ஓவர் உண்மையிலே கஷ்டப்பட்டோம். ரெண்டாவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை வந்து அது மிகப்பெரிய சேலஞ்சு தான். ஏன்னா கல்லூரி வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமான கல்லூரி, அங்கே மின்சார வசதிங்கிறது வந்து அடிக்கடி பழுதடைஞ்சிடும், ஒன்று. ரெண்டாவது, நெட்டெல்லாம் கிடைக்காது. இப்போ இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் அந்த முறையான ஒரு கல்லூரிக்கு எல்லாம் கிடைக்க முடியும்னு சொல்லிட்டு நிர்வாகத்தை அணுகும்போது அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க. பட் எனக்கு அதை இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே கொண்டு வந்து வரும் பொழுது, மேன் பவர் வச்சுட்டு பண்ணும் பொழுது, இதெல்லாம் சிஸ்டம் கரெக்டாக முடிக்கணுமே, டைமுக்கு முடிக்கணுமே அப்படிங்கக்கூடிய ஒரு லட்சிய வெறி தான் இருந்தது. பட் ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் அதுவும் நல்லபடியாக முடிஞ்சது. அதுதான் மிகப்பெரிய விஷயம். எனக்கு வந்து மாணவர்கள் வந்து

0: சேலஞ்சாக நான் எதிர்க்க நினைக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க நியாயமான தேவைகளை தான் கேட்குறாங்க. அது நம்ம செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோங்கிறத அவங்க ஃபீல் பண்ணாலே எங்கனையுமே சேலஞ்சஸ் இருக்க வாய்ப்பில்லை. அதனால் அவங்களோட தேவையை முன்கூட்டி உணர முடியும். உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சிருவோம். எங்கள் துறை வந்து நான் கணிப்பொறி அறிவியல் துறை தான். கல்லூரியில் சேர்ந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஜாயின் பண்ணேன். அது ஒரு கோர்ஸ் தான் இருந்தது, பட் அங்கோட நிற்கலை. அந்த கோர்ஸ்க்கு அப்புறம் வந்து பிசிஏ, பிஎஸ்சி ஐடி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஹெச்டி கம்ப்யூட்டர் சயின்ஸு, டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஜிடிசிஏ, இவ்வளோ கோர்ஸும் கொண்டு வந்திருக்கிறோம். அவ்வளோ மாணவர்களும் என்னுடைய மாணவர்களை தான் பார்க்குறோம். கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி குறிஞ்சி டெக்னாலஜி, அவங்களுக்கு அவங்க ஒரு எம்என்சி கம்பெனி போடியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து கம்பெனியில் இன்டர்வியூ வாங்க பையன் எடுத்துகிட்டு போங்கன்னு கேட்டோம். ரொம்ப யோசித்தாங்க போடி காலேஜா அப்படியெல்லாம் இருந்தேன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு கேண்டிடேட்டை கொடுத்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஆந்திரா கர்நாடகாலாம் நான் போய் ரெக்ரூட் பண்ணிவிட்டு வந்து அப்பாயின்ட் பண்ணி வச்சேன், அவங்க குவாலிட்டிக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டோட குவாலிட்டிக்கும் வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறையா கொடுப்போம், கொஞ்சமாக தான் கிடைக்கும். இங்கே கொஞ்சமாக தான் கொடுக்குறோம், நிறையா பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய வந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு தேவைப்படக்கூடிய இதை ஸ்கில் பேஸ்டாக கொடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சு இன்றைக்கி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, சிபிஐ காலேஜில் படிக்கிறவங்க மட்டும்தான் எடுப்பேன். இன்றைக்கி அவர் கம்பெனியில் 100% இருக்கிறாங்கன்னா 70% எம்ப்ளாயி இந்த காலேஜ் எம்ப்ளாயி. அவர் எம்என்சிக்கு தான் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு. அந்த குட்வில் எங்கே போகுது அப்படின்னா, திரும்ப சேரக்கூடிய மாணவர்களுக்கு சுயநிதி வகுப்பில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு முழுமையான ஃபீஸை கட்டுறார். அவர் 16 பேர் சேர்ந்துருக்கிறாங்க, 30,000 ஃபீஸ் அப்படின்னா முழுசாக கட்டுறார். ஸோ அப்போ நம்ம ஒரு சின்ன விஷயந்தான் பண்ணியிருக்கிறோம், அது நல்ல நல்ல பலன்களை தான் கொடுத்துட்ருக்கு. அப்போ இது மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறையா வரும் கல்லூரிக்கு.
1: அந்த சவால்களும் அப்படி ஒரு சரித்திரமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு, அமைஞ்சு உருவாகவும் செஞ்சிருச்சு. கேட்குறப்பே மகிழ்வாக இருக்குது.
0: இல்லை, உண்மை.
1: ஒரு வேலைக்கு ஆள் எடுக்க வந்தவங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆனால் நிதி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயம் வந்து பெரிய விஷயம்.
0: வேலைவாய்ப்பும் கொடுத்துட்ருக்காங்க, இன்னும் கொடுத்துட்ருக்காங்க.
1: சரி, இப்போ உங்களோட விருப்பத்தில் என்ன பாடல் கேட்கலாங்க?
0: வா வெண்ணிலா பாடல் வந்து எஸ்பிபி பண்ண பாடல், அது நல்லாயிருக்கும், அது பாடலாம்.
1: வெண்ணிலாவை வான்னு கூப்பிடுறீங்க, வெண்ணிலா வானத்தில் இருக்குது. இதோ உங்களோட விருப்பத்துக்காக தரையிறங்கி காற்று அலைகளில் வர இருக்குது கோடை பண்பலையில். இதோ உங்களுக்காக

0: ஐயா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் உங்களுடைய வாழ்க்கை பயண அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் ஒரு முதல்வராக இருக்கீங்க. இன்று இருக்கக்கூடிய சூழலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முதல்வராக, பணிபுரியக்கூடிய பேராசிரியர்களுக்கு ஒரு முதல்வராக, நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைன்னு சொல்லாமல் ஒரு ஆலோசனையாக என்ன சொல்லுவீங்க? இது பண்ணுங்க ஐயா, நல்லா இருக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: என்னை பொறுத்தளவில் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். படிக்கணும்னு வந்துட்டோம், படித்தா தான் நமக்கு எதிர்காலம் கண்டிப்பாக. அது என்ன படிப்பவனால் இருக்கலாம், அது ஆங்கில இலக்கியமாக இருக்கலாம், கணிப்பொறி அறிவியலாக இருக்கலாம், இல்லை வணிகவியலாக கூட இருக்கலாம். எது படித்தாலும் வந்து ஆழமாக படிக்கணும். அந்த ஆழம்தான் வந்து உயரத்தை தொடும். அகலமாக படித்த பொருளில் நிறைய படித்தோன்னு ஃபீல் இருக்கும், பட் ஆழமாக ஒரு விஷயத்தை படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தால் வந்து வாழ்க்கையில் உயர்ந்து நிற்க முடியும். ஏன்னா ஒரு இன்றைக்கி வந்து என்டர்பிரினராக ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா சந்தர்ப்பம் எல்லா இடங்களையும் கொட்டி கிடக்கு. அந்த சந்தர்ப்பம் வந்து பயன்படுத்தி அந்த இடத்துல மேலே வந்து நிற்கும் பொழுது தான் அவர் அந்த ஒரு பாயிண்டில் தான் பெரியால் வருவார். அப்போ அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து அந்த இதில் ஒரு ஆழமான ஈடுபாடு, உணர்வு, அது இருக்கும் பொழுது தான் உயரத்துக்கு போக முடியும். இதுதான் நியாயமானது. அதனால் வந்து என்ன படிப்பாக இருந்தாலும் வந்து அந்த படிப்பை வந்து படிக்கணும். இன்றைக்கி பாடம் நடத்தியிருக்காங்கன்னா இன்றைக்கி படிக்கணும். இன்றைக்கி படிச்சுட்டா அப்படியே விட்டுட்டு அடுத்து பரீட்சைக்கு படிக்கக்கூடாது. இன்றைக்கி படித்ததை வந்து அன்று இரவு படுத்திருக்கும் பொழுது அசை போடணும், ரீகால் பண்ணணும். ரீகால் பண்ணும்பொழுது தான் நம்ம இன்னும் கொஞ்சம் சரியாக படிக்கலையோ, அது இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கலாமா அப்படின்னு தோணும். தோணுனா அடுத்த நாள் காலையிலேயே ரிவைஸ் பண்ணணும். ரீட், ரீகால், ரிவைஸ், இந்த மூணையும் கம்பைன் பண்ணிவிட்டு எத்தனை இட்ரேஷன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு முறை செய்யலாம், ரெண்டு முறை செய்யலாம், மூணு முறை செய்யலாம். எப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஆகிறீங்களோ அந்த மொமெண்ட்டு தான் உங்களுக்கு சேஞ்ச் கொடுக்கும். இப்போ இதை நீங்கள் உணர்ந்து பழகுனா கண்டிப்பாக எல்லாமே சாத்தியம். இதுதான் அடிப்படை என்னுடைய பிரின்சிபல். இதை இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்களாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதை உண்மையிலேயே கடைபிடிச்சோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வசப்படும்.
0: சுருக்கமாக மூணு ஆறில் சொல்லிட்டீங்க, ரீட், ரீகால், ரிவைஸ்ன்னு சொல்லிட்டு. சரி, பேராசிரியர்களுக்கு என்ன சொல்ல இருக்கீங்க?
1: பேராசிரியர் வந்து தன்னுடைய பணியில் அவங்க முதன்மை பணிங்கிறது வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுப்பது தான். அதில் வந்து எக்காரணம் கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு மணிக்காக நிறைய நம்ம உழைச்சிருக்கிறோம். தகுதி வாய்ந்தவங்கன்னு நமக்கு வந்து ஆண்டவன் கொடுத்துருக்கிறார். ரெண்டாவது வந்து அறப்பணி கல்வி. அந்த அறப்பணியில் வந்து நம்மளை இணைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுவே அனுகிரகம் தான். அந்த பணியை வந்து நம்ம தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் செய்யணும். செய்யணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு வகுப்பு இருக்குது அப்படின்னா அந்த வகுப்புக்கு தயார் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேட்ரியாக தான் போகணும். பிளாங்காக போய் நிற்கவே கூடாது. மாணவர்களுக்கு முன்னாடி வந்து அவங்க இதெல்லாம் கேட்பாங்க பண்ணுவாங்கங்கிறத தயாரிச்சுட்டு வகுப்பில் போய் நின்னால் மட்டும்தான் அந்த ஒரு மணி நேரம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதை சமாளிக்க முடியும். இன்றைக்கி வகுப்பை வந்து ஒன்றுமே இல்லாட்டியும் கூட சமாளிக்க முடியும். அது நல்ல கல்வி. அவனுக்கு சேர வேண்டிய கல்வியை நம்ம வந்து கட்டாயம் கொடுத்தாங்க. அது நம்முடைய கடமை.

0: அதுலேருந்து தவறவே கூடாது. அதுக்கப்புறம் நேர்மையாக தான் இருக்கணும். பயாஸ்ட் எங்கேயுமே யாருக்கும் வேண்டவங்க வேண்டப்பட்டாதவங்களும் அப்படிலாம் கிடையாது. நேர்மையாக இருந்தால் போதும் சார், வேறு ஒன்றுமே கிடையாது.
1: சரியாக படித்ததை பாடம் எடுக்கிறத நேர்த்தியாக செய்யணும், விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடந்துக்கணும். அதுதான் சிறப்பான ஆசிரியரை உங்களை வளம் வர வைக்கும்ன்ற
0: கண்டிப்பாக
1: ஆலோசனையை சொல்லுவீங்க.
0: மாணவர்கள் தான் ஜட்ஜு, வேறு யாருமே கிடையாது. அவங்க தான் நீதிபதி. நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். மாணவன் எதிர்காலத்தை நினச்சி நம்ம பயந்தா போதும், வேறு ஒன்றும் வேண்டாம்.
1: அருமையாக சொன்னீங்க. மாணவன் தான் நீதிபதி, அவனுடைய எதிர்காலம் நலமாக இருக்கணுன்றத கருத்தில் வச்சுக்கணுன்ற விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி நிகழ்ச்சியில் எங்களோடு பயணித்தீங்க. நிறைவாக என்ன பாடல் கேட்கலாம் உங்களோட விருப்பத்தில்?
0: எங்கே எந்த வெண்ணிலான ஒரு பாடல் இருக்கும், அது எந்த காலத்தில் கேட்டாலும் ஒரு இனிமையான பாடல், காதுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பாடல். காதல் பாடலாக தான் இருக்கும், அது நல்ல பாடல். அது காரணம் வந்து மண்ணின் மைந்தர் பாரதிராஜாவோட பையன் அந்த பாட்டை பாடியிருப்பார். ரெண்டாவது அது வருஷமெல்லாம் வசந்தம்ங்கிற படம், அந்த பாடல் உண்மையாக நல்லாயிருக்கும். வரிகளும் வந்து தேன் ஊற்றி பாரதியார் சொன்ன மாதிரி குழச்சி ஊற்றின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த பாடல்.
1: ஒரு சில வரிகள் எங்களுக்காக பாடி நிறைவு செய்யலாமா?
0: எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, எனக்கு அதுக்கு மேலே தெரியாது.
1: கங்கை அப்படி வரும் உங்களோட விருப்பத்தில். இதோ எங்கே அந்த வெண்ணிலான்னு நம்ம தேடிடலாம். இந்த இருக்கே அப்படின்னு பாடல் வாயிலாக வர இருக்கு. ஐயாவை உங்களோட பேசி உங்களுடைய அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய ஓய்வு காலத்திற்கு பின்னால் உங்களுடைய முழு நேர விவசாயியாக நீங்கள் அதில் ஈடுபடணும்னு சொன்னீங்க. ஒரு விவசாயியாகவும் உங்களை ஒரு நல்ல ஒரு முதல்வர்ன்ற நினைவில் என்றைக்கும் மாணவர்கள் மனதில் நீங்கள் இடம் பிடித்து உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மென்மேலும் சிறப்பாக பயணிக்கணும், சிறந்து இருக்கணும்னு உங்கள் ஆசைப்படி கோடை பண்பலை நேயர்கள் சார்பாகவும் கோடை பண்பலையின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: அனைத்து கோடை பண்பலை நேயர்களுக்கும் மீண்டும் கோடை பண்பலை ஆளுமைகளுக்கும் நிகழ்ச்சிக்கு உதவிய அத்தனை நல்ல இதயங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்து வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.
2: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது. விருந்தினர் விருப்பம் தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ஏல விவசாயிகள் சங்க கல்லூரி முதல்வர் முனைவர் திரு எஸ் சிவகுமார் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், கணினியாக்கம் ஒய் முகமது அலி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: நானும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: அனைவருக்கும் உள்ளம் நிறைந்த இரவு வணக்கம் நேர்களே. நிலவும் தூங்க நினைக்கும் இரவு, நினைவை மீட்டும் இன்னிசை ராகங்களை மேகங்கள் வழியே உங்களின் இதய வீணைகளை மீட்ட வருகிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்று வர இருக்கிறது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலும் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயமும் பல தமிழ் சினிமாக்கள் இடம்பெற்ற அரண்மனைகள் அமைந்தும் முன்னொரு காலத்தில் சிவப்பு புலி நீரிற்று கருகே இருந்ததாலும் சிவவேங்கை செவ்வேங்கை அப்படின்னு அழைக்கப்பட்டும் பின்னால் அந்த ஊற்று சிவன் கங்கை அப்படின்னு அழைக்கப்பட்டு அது காலப்போக்கில் மருவி சிவகங்கை அப்படின்னு உருமாறிய சிவகங்கை மாவட்ட நேய உறவுகளுக்காக சிவகங்கை மாவட்ட நேய உறவுகள் மட்டும் அழைக்கலாம், மற்ற மாவட்ட அனைத்து நேயர்களும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். வர வேண்டிய எண்கள் 24 24 24 அல்லது 24 24 29 முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்தும் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக உங்களோடு இணைகிறேன். அன்புடன் ரங்கா. முதலாவதாக வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். சிவகங்கை அழகுடையான் தமிழ் செல்வன்.
1: தமிழ் செல்வனையா? அழகுடையான்.
2: ஆமா சார். ஆமா சார்.
1: சரிங்க. என்ன பாடல் வேணுங்க? என்ன படங்க?
2: படத்தின் பேர் படா தேனீக்கள்.
1: சரிங்க.
2: அதாவது அந்த வெண்ணிலவே பாடல் கொடுங்க சார்.
1: வண்ண நிலவே அந்த பாடல் தானே?
2: ஆமா சார். ஆமா சார். ஆமா சார்.
1: சரிங்க, பாடல் கேட்டுருவோம். நன்றிங்கய்யா.
2: நன்றி.

0: நினைவிய சுகம் நிகழ்ச்சியில் இனி வரும் நேர்வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சிவகங்கை மாவட்டம் கட்டிக்கோசந்த அழகர்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் அழகரையா?
1: பாண்டிநாடு தங்கத்துல இருந்து ஓ மனசுல பாட்டு தேர்ச்சி
0: கேட்டுருவோம். நன்றிங்கய்யா.

0: தவிக்குது. மனம் கேட்டு தவிக்கும் இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இன்று சிவகங்கை மாவட்ட நேய உறவுகளோடு வரும் நேர் வாங்க. வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்துடன்.
0: சொல்லுங்கய்யா, யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மாவட்டம் மாரநாடு கிராமத்திலிருந்து சதாசிவம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாங்க?
1: படம் ஆவாரம்பூர்.
0: சரிங்க,
1: பாடல் ஆலோலம் பாடி
0: பாடல் கேட்டுருவோம். நன்றிங்கய்யா.
1: நன்றி நன்றி நன்றி.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் நெஞ்சை மயக்கும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5. சிவகங்கை மாவட்ட நேய உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் காரைக்குடி சாமியான சார்.
0: சொல்லுங்க,
1: என்ன தகவல் சார்?
0: சொல்லுங்க.
1: கடந்த 25 எஸ்பி படத்தில் நினைவு நாள் சார்.
0: சரிங்க.
1: அந்த நினைவாக வந்து படம் வந்து அன்பே சங்கீதா.
0: சரிங்க.
1: பாடல் வந்து சின்னப்புறா ஒன்று.
0: பாடல் கேட்டுவோம். நன்றிங்கய்யா.
1: நன்றி சார், நன்றி.

0: நேரம் இரவு 10:23. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. வாங்க வணக்கம். மானாமதுரை மோகன்களா? மோகனையா, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாங்க?
1: மீரா பாடல்.
0: சரிங்க,
1: புது ரோட்ல தான்
0: பாடல் கேட்டுருவோம். நன்றிங்கய்யா.
1: நன்றிங்கய்யா.

0: இந்த ராத்திரியில் அழகான பாடல்களை நமது விழித்திரையில் உளவும் கனவோடும் உறக்கத்தோடும் அழகாக கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவிய சுகம். வரும் நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்கம்மா, எங்க இருந்துங்க?
1: சிவகங்கை மாவட்டம்.
0: சிவகங்கை மாவட்டம்
1: மானாமல்ல இருந்து சுகுணா பேசுமா?
0: சுகுணா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணுங்கம்மா? சுகுணாமா,
1: பிரியா படத்துல
0: பிரியா படத்துல இருந்து என்னுயிர் நீ தானே, அந்த பாடல் தானேங்க?
1: ஆமாங்க சார்.
0: பாடல் கேட்டுருவோம். நன்றிங்கம்மா.

0: நேரம் இரவு 10:34. கோடை பண்பலை 100.5 நினைவிய சுகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வரும் நேர் வாங்க, வணக்கம்.
1: சிவகங்கை மாவட்டம் தேவட்டை அம்மச்சி ஊர்லேருந்து சரவணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம் சரவணன் ஐயா?
1: பாட்டுக்கு நான் அடிமையிலிருந்து பாட்டுக்கு நான் அடிமை பாட்டு.
0: சரிங்க, பாடல் கேட்டுடலாம், நன்றிங்க.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணையம் நேயர் வாங்க. வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா, எங்க இருந்துங்க?
1: சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து வையபாலகன் பேசுறேன் ஐயா.
0: என்ன பாடல் கேட்கலாமா
1: ஐயா? கல்யாணராமன் படத்திலிருந்து மலர்களில் ஆடும் இளமை புதுமையே அந்த பாடல்.
0: இதோ பாடல் வருகிறது. கோடை பண்பலை 100.5. நன்றிங்கம்மா.
1: நன்றி ஐயா.

0: இணைப்பில் வரும் நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா, யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டத்திலிருந்து.
0: சரிங்க.
1: திரு புதுப்பட்டி மருந்து பாக்கிரம் பேசுறீங்க.
0: என்ன பாட்டு வேணுங்க?
1: கண்ணதாசனுடைய 100வது பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.
0: சரி.
1: அவள் ஒரு தொடர்கதை வேறு தெய்வம் அந்த வீடு பாடல் வேணுங்க.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றிங்க,
1: ரொம்ப நன்றிங்க.

நேரம் 10:49. இது கோடை பண்பலை 100.5 நினைவு சுகம். இன்று சிவகங்கை மாவட்ட நேய உறவுகளோடு வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்துங்க? சரிங்க, அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா, தெளிவா சொல்லுங்க. லட்சுமி அம்மா எங்க இருந்துங்க? சிவகங்கை மாவட்டம் எங்க இருந்துங்க? நன்றிமா.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்துங்க?
1: சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையிலிருந்து தான் பாஸ் பேசுறேன் சார்.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: நாடோடி தென்றல் படத்திலிருந்து யாரோட விளையாடும் பாட்டு.
0: சரி சரி, நாடோடி தென்றல் படத்திலிருந்து யாரும் விளையாடும் தோட்டம், இந்த பாடல் தானுங்க?
1: ஆமா சார்.
0: பாடல் கேட்டுருவோம். நன்றிங்கய்யா.
1: நன்றி சார்.

சிவகங்கை மாவட்ட நேய உறவுகளை சந்தித்து இனித நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். இணைப்பில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் கலந்து கொள்ள முயற்சித்தவர்களுக்கும் இதுவரை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா. இனி நம் கோடை பண்பலை 100.5 இரவை அழகாக மீட்ட வருகிறது இரவு சிறகு.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசையால் இசை சிறகடித்து உங்கள் உள்ளங்களில் இனிமையை விதைக்கவும், நினைவுகளின் வாசலில் மெதுவாக திறக்கவும், உணர்வுகளுக்கு உயிரூட்டவும் இரவின் நெஞ்சில் இன்னிசை பூக்கள் மலரச் செய்ய வருகிறது

கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. உங்கள் இரவிற்கு இசை சிறகாக நான் வசீகரன்.

நமது கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சி பூக்கள். அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, காலை 6 மணிக்கு வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஆலய உலா, 6:35 கரூர் தைலாசில் சென்றேன் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும். 7:35 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின்

0: நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். எல்நினோ காலங்களில் நாட்டுக்கோழிகள் ஏற்படும் நோய்களும் தீர்வுகளும் என்ற தலைப்பில் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பி. புவராஜன் அவர்களுடனான உரையாடல். 10:00 திரையுலக கலைப்பயணம். சிறப்பு விருந்தினராக திரைப்பட குணச்சித்திர நடிகர் கருப்பு நம்பியார் அவர்களுடன். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11:00 வசந்தன்கோவின் பாட்டு பட்டாளம் ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களுடன். நண்பகல் 12:00 மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீள வழி. 1:00 நெஞ்சில் நிறைந்தவை. 2:00 டோல் தமாகா தூள். 3:00 உயிரெழுத்து. சேலம் மாவட்டம் விளாம்பட்டி பெருமாள் அவர்களின் தெரிவில் பொழிப்புறையுடன் பாடல்கள் வளம் வர காத்திருக்கின்றது. 3:40 பாட்டும் பதமும். 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ணத்துரிகை. 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்களின் விடுகதை வண்ணத்துரிகை. மாலை 5:00 சித்திர செவ்வானம் இடைக்கால பாடல்களுடன். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம் சோலைமலை இளவரசி. 5:55 ஆலய தரிசனம். 6:00 கதம்ப மலர்கள். 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வாயிலாக நேயர் விருப்ப பாடல்களும் நேயர்களின் குரலோடும். 7:30 சொந்த பந்தம்.
1: 8:00 இளைய உள்ளங்களின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது ஆனா அவனா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளுடன்.
0: 20:05 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள் இணைகிறார். 9:00 கொடைத்தென்றல். 10:00 நினைவே சுகம் பழைய இடைக்கால பாடல்களுடன் தர்மபுரி மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இரவு சிறகு இடைவிடாத பாடல்களுடன். இவை யாவும் நமது கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சி பூக்கள்.
2: பொதுமறை பொழிவு அதிகாரம் பசப்பு உரு பருவரல் குரல் எண் 1185.

0: அங்கே பார் என் காதலர் பிரிந்து சென்று கொண்டிருப்பதை, இங்கே பார் என் மேனியில் பசலை நிறம் படர்ந்து கொண்டிருப்பதை. குறள் எண் 1185 அதிகாரம் பசப்புரு பருவரல்.
1: உவக்கான் எம் காதலர் செல்வார், இவக்கான் என் மேனி பசப்பூர்வது.
0: அங்கே பார் என் காதலர் பிரிந்து சென்று கொண்டிருப்பதை, இங்கே பார் என் மேனியில் பசலை நிறம் படர்ந்து கொண்டிருப்பதை. குறள் எண் 1185 அதிகாரம் பசப்புரு பருவரல்.
2: இத்துடன் நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவிற்கு வருகின்றன. மீண்டும் நாளை அதிகாலை 4:51 நமது வளமையான அலைவரிசையான 100.5 MHz கேட்டு மகிழலாம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜாய் ஹிந்த்.

சகவருடம் 1948, அஸ்வினா 8, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 13 திகதி 2026, செப்டம்பர் மாதம் 30 திகதி புதன்கிழமை. இன்று சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள். ஒவ்வொரு புதிய விடியலும் உணர்த்துவது ஒன்றைத்தான், இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. அந்த புதிய வாய்ப்போடு இலக்கை நோக்கி நகரும் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறது நம் கோடை பண்பலை 100.5. நேர்களே, இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை நமது வளமையான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நம் பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இனி தொடர்கிறது மங்கள இசை.

இசை வடிவில் இறைவனை காண முற்பட்டால் உலக சமுதாயம் ஒரே இறைவனை காண முடியும் என்கிறார்கள் ஆன்றோர்கள். அந்த ஏக இறைவனை இசைப்பூக்கள் தூவி வழிபடும் அருள் மாலையை தொடங்குகிறது கோடை பண்பலை 100.5 MHz.

எண்ணற்ற கவலைகளை மறந்து இறைவன் தாழ் பணிந்து அருளமுதம் பருகும் அற்புதமான கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

விடியலாய் வந்து விழிகளை திறந்து விழுந்திடும் நேரம் கரங்களை நீட்டி வழி தவறினாலும் வழிகாட்டி வாழ்வை வளமாக்கும் இறைமையை போற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

தேர்ந்தெடுத்த பாக்களால் தெவிட்டாத இசை பூக்களால் அதிகாலை வேளையில் அங்கமெல்லாம் சிலிர்க்க கோடை பண்பலை 100.5 இது அருள் மாலை.